நேர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். இன்று சக ஆண்டு 1948 ஆஸ்வின மாதம் 11 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 புரட்டாசி திங்கள் 16 நாள், 2026 வருடம் அக்டோபர் மாதம் 3 தேதி சனிக்கிழமை. மத்திய 720 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் இன்றைய காலை ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. நேரம் இப்பொழுது 5:50 நிமிடம் 42 நொடி.

0: ஒரே உறுதியுள்ள நெஞ்சம் கொண்டு தம்மை காத்து கொள்ளும் மகளிரிடத்தில் கற்பு நிலைத்திருப்பதைப் போல தன்னைத்தான் காத்து கொள்பவனிடத்தில் பெருமை பண்பும் நிலைத்திருக்கும். குறள் எண் 974 அதிகாரம் பெருமை.
1: ஒருமை மகளிரே போல பெருமையும் தன்னைத்தான் கொண்டொழுகின் உண்டு.
0: ஒரே உறுதியுள்ள நெஞ்சம் கொண்டு தம்மை காத்து கொள்ளும் மகளிரிடத்தில் கற்பு நிலைத்திருப்பதைப் போல தன்னைத்தான் காத்து கொள்பவனிடத்தில் பெருமை பண்பும் நிலைத்திருக்கும். குறள் எண் 974 அதிகாரம் பெருமை.
2: குறளமுதம் கேட்டோம். இனி சென்னை வானொலியின் பல்வேறு அலைவரிசைகளில் இன்று ஒலிபரப்பாகுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில் காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் கடலூர் எஸ் நந்தகுமார் அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவோம் தொடர்ந்து வானிலை, காலை 7 முதல் 9 வரை புத்தம் புது காலை. இதில் முதலில் சுழல் விளக்கு, திடக்கழிவு மேலாண்மையில் நமது பங்கு, என் ஹேமாவதி அவர்கள் எழுதிய செய்தி கட்டுரை. தமிழமுதம் வழங்குபவர் முனைவர் அரங்கமல்லிகா அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு பல் மருத்துவர் டாக்டர் சாய் சரத் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் இடம்பெறுவது 3 பகுதி. 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 திரைகானம் தொடர்ந்து உங்கள் கவனத்திற்கு. தீண்டாமை ஒழிப்பு வாரம் குறித்த சிற்றுரை கேட்கலாம். 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 8:00 to 8:30 திரைகானம். 9:00 அரங்கிசை, அமிர்தா முரளி அவர்களின் பாட்டு இடம்பெறும். ஆணையம்பட்டி ஜி வெங்கட சுப்பிரமணியன் அவர்கள் வயலின், ஹனுமந்தபுரம் ஜே பூவராகன் அவர்கள் மிருதங்கம். இந்நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு அலைவரிசையிலும் கேட்கலாம். 10:00 ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 அன்றாட நிகழ்வுகளின் தொகுப்பு தொடர்ந்து முத்துச்சிதறல். 11:00 இளைய பாரதம். இதில் முதலில் ஏற்றத்தை நோக்கி வினாடி வினா நிகழ்ச்சி நடத்துபவர் துணை பேராசிரியர் பி செல்லியம்மாள் அவர்கள். பங்கேற்போர் எஸ் சந்தோஷ்குமார், கே வெங்கடேச பெருமாள், பி பவித்ரா, பி தாட்சாயினி, எஸ் வித்யா, எஸ் கோபிகா, வி பாக்யலட்சுமி, எம் எஸ் மதுமிதா, எம் லோகாபிராமன் ஆகியோர். தொடர்ந்து ஆர் சஹானா வழங்கும் பாட்டு, நிறைவாக ஸ்ரீநிகேதனா வழங்கும் பாட்டு ஆகியவை இடம்பெறும். நண்பகல் 12:10 சங்கீத சாரல். சாலவாக்கம் கே திருமால் மருகன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். காஞ்சிபுரம் ஜே சிவமணிகண்டன் அவர்கள் தவில். 12:50 வானிலை தொடர்ந்து மெல்லிசை. 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பிரதான் மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டம் குறித்த தகவல்கள். பிற்பகல் 1:10 பெருமை மிகு பாரதம், சென்னை மெட்ரோ ரயில் உரை சித்திரம், எழுதியவர் வி ஹேமலதா, அமைப்பு எஸ் ஜோசப் ராஜ். 2:15 திரைகானம், 2:55 வானிலை.

மாலை 5:30 திரைகாணம், 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசாமி சுதர்ஷன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள்.

6:25 திரை இசை, 6:40 மனதில் நின்றவை, 6:55 வேலைவாய்ப்பு செய்திகள், 7:00 திரைகானம், 7:10 செங்கல்பட்டு மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஜி சுரேகா. 7:25 பண்ணை செய்தி, 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. பாரம்பரிய நெல் ரகங்கள் குறித்து திருவள்ளூர் மாவட்டம் சின்னக்காவனம் இ தேவராஜ் அவர்களுடன் நேர்முகம். தொடர்ந்து மெல்லிசை, நிறைவாக வேளாண் செய்திகள் ஆகியவை. 8:05 திரைகானம், 8:45 லைஃப் பியாண்ட் லைஃப் ஆங்கில நிகழ்ச்சி நிறைவு பகுதி. உறுப்பு தானம் குறித்து கொடையாளர் ரொட்டேரியன் ஸ்ரீ லால் கோயல் அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுபவர் காவ்யா சஞ்சீவி. 9:15 திரைகானம், 10:00 ரஃபிக் கான் அவர்களின் வயலினிசை டெல்லி அஞ்சல். இதுவரை இந்த அலைவரிசையில் இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய விவரம் அறிந்தோம்.

இனி 101.4 FM ரெயின்போவில் காலை 6:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 7:00 வணக்கம் சென்னை, 7:30 சைபாலன் இன்று ஒரு தகவல். வழங்கியவர் தென்கட்சி கோஸ்வாமிநாதன் அவர்கள். 8:02 ரஷ்யவர் ரெயின்போ, 9:02 ரெயின்போ ரேப். ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த அவ்வப்போதைய நிலவரம் காலை 9:30, 10:30, 12:30, பிற்பகல் 1:30, 2:30, 3:30, 4:30, மாலை 5:30, 6:30, இரவு 7:30 ஆகிய நேரங்களில் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். தொடர்ந்து ரெயின்போ ராப். 10:02 கெட் செட் கோ, 11:02 திரைகானம், 11:30 ஸ்டம்ப்டு சீசன் 7 கிரிக்கெட் பற்றிய நிகழ்ச்சி, 12:02 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பிரதான் மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டம் குறித்த தகவல்கள், 12:07 இளைஞர் உலகம், ஜெயிக்கலாம் வாங்க, போட்டித் தேர்வுக்கான ஆலோசகர் எம் சண்முகம் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறுவது முதல் பகுதி. ஒரு மணிக்கு திரைகானம், 2:00 ரெயின்போ மெலடிஸ், 3:02 அறிவோம் ரசிப்போம், 4:02 ஃபன் பண்ணலாமா, 5:02 ரெயின்போ மேடை, 6:02 டிரைவ் டைம் வெஸ்டர்ன் மியூசிக், 7:00 ரெயின்போ சாட் பாக்ஸ், 8:05 மியூசிக் பை த வே வெஸ்டர்ன் மியூசிக், 9:00 ரெயின்போ ராகங்கள், 10:00 ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 அன்றாட நிகழ்வுகளின் தொகுப்பு டெல்லி அஞ்சல், 10:20 ரெயின்போ ரீவைண்ட். இதுவரை எஃப்எம் ரெயின்போவின் நிகழ்ச்சி நிரல் கேட்டோம்.

இனி 100.1 எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் காலை 7:15 திரை இசை, 8:30 திரை கானம், 9 மணிக்கு அரங்கிசையில் அமிர்தா முரளி அவர்களின் பாட்டு கேட்கலாம். ஆனையம்பட்டி ஜி வெங்கட சுப்பிரமணியன் அவர்கள் வயலின், ஹனுமந்தபுரம் ஜே பூவராகன் அவர்கள் மிருதங்கம். 10:30 சுகமான ராகங்கள், 11:10 திரை கானம், 11:30 மல்லை பூதண்டா தெலுங்கு நிகழ்ச்சி, இதில் இடம்பெறுவது ரசகுலிகலு. 12 மணிக்கு திரை கானம், 12:40 மெல்லிசை, 1:10 உப்பிலியப்பன் வைபவம், தஞ்சாவூர் டி ஆர் கமலாமூர்த்தி அவர்கள் வழங்கும் இசை பேருரை. 2:30 திரை கானம், 3 மணிக்கு மலையாள நிகழ்ச்சி. மாலை 5 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில் அரவிந்த் பார்கவ் அவர்களின் மாண்டலின் இசை இடம்பெறும். டாக்டர் எம் நர்மதா அவர்கள் வயலின், எம் குருராஜ் அவர்கள் மிருதங்கம். 6:05 நிகழ்ச்சி நிரல், தொடர்ந்து மார்க்கெட் மந்த்ரா. 7:10 மக்கள் பணி தொடங்கி நாட்டு பணி வரை டெல்லி செய்திப்பிரிவு வழங்கும் சிறப்பு நிகழ்ச்சி. 8:10 திருமங்கை ஆழ்வார் நாடகம், எழுதியவர் அருணகிரி அவர்கள். நடித்துள்ளவர்கள் வி தாசரதி, கே ஆர் செல்வராஜ், ஸ்ரீஹரி, டி கிருஷ்ணமூர்த்தி, டி வெங்கட்ராமன், ஆர் சாய் நரசிம்மன், டி பாலசுந்தரம், பி உமாமகேஸ்வரி, ஆர் எம் எஸ் ஹேமா மாலினி, கே ஆர் அனுராதா ஆகியோர். வானொலி வடிவம் பிரபஞ்சம் எஸ் பாலச்சந்திரன். 8:40 திரை கானம், 9:30 தேசிய இலக்கிய ஏடு ஹிந்தியில், 11:40 திரை கானம். இவையாவும் இன்று எஃப் எம் கோல்டில் இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள்.

102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் காலை 7 மணிக்கு வணக்கம் தமிழ்நாடு, 8 மணிக்கு உங்கள் விருப்பம், 9 மணிக்கு கலக்கல் அரங்கம், 10 மணிக்கு கதையும் கானமும், 11 மணிக்கு என்றும் இணையவை, 12 மணிக்கு ரெட்ரோ நேரம், 1 மணிக்கு பாடல் உங்கள் சாய்ஸ், 2 மணிக்கு எங்கள் ஸ்டைல், 2:55 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பிரதான் மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டம் குறித்த தகவல்கள்.

பகல் 3 மணிக்கு வீனஸ் பிக்சர்ஸின் கல்யாண பரிசு திரைப்பட ஒளிச்சித்திரம். நடிப்பு ஜெமினி கணேசன், பி சரோஜா தேவி, கே ஏ தங்கவேலு, விஜயகுமாரி, எம் சரோஜா, எஸ் டி சுப்புலக்ஷ்மி, ஏ நாகேஸ்வரராவ், எம் என் நம்பியார் ஆகியோருடன் பலர். இசை ஏ எம் ராஜா. திரைக்கதை வசனம் இயக்கம் ஸ்ரீதர். வானொலி வடிவம் எஸ் அண்ணாமலை பாண்டியன், ஜே ஜெயா.

0: systems. The gold rush continued for India at the Asian Games in Aichi, Nagoya, Japan, as Indian athletes delivered a stellar performance on day 13, clinching 6 gold medals in hockey, boxing, wrestling and archery in a spectacular display of skill, determination and sporting excellence. Indian women's hockey team clinched the gold medal, defeating China 1-0 in the closely fought final. With these impressive performances, India has climbed to 5th position in the overall medal standings. The country's medal tally has risen to 76, including 16 gold, 25 silver and 35 bronze medals. President Draupadi Murmu and Prime Minister Narendra Modi have congratulated medal winners. And that is the end of this news bulletin.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 6:10.
2: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் கடலூர் எஸ் நந்தகுமார் அவர்கள்.
3: சைவ சமய திருமுறைகள் 12 10 திருமுறையாக வைத்து எண்ணப்படும் நூல் திருமந்திரம். இந்நூலை இயற்றியவர் திருமூலர். இந்த நூல் சாத்திரத்திற்கு சாத்திரமாகவும் தோத்திரத்திற்கு தோத்திரமாகவும் வைத்து எண்ணப்படுகிறது. இந்நூலில் உள்ள பகுதிகள் தந்திரங்களாக வைக்கப்பட்டுள்ளன. இந்நூலில் பக்தி, தத்துவம், யோகம், ஞானம் என விஷயங்கள் பேசப்படுகின்றன. ஒரு மனிதன் செய்கிற செயல்தான் அவனது நடத்தையை தீர்மானிக்கும் காரணி. நடத்தையே மனித வாழ்க்கையின் மைய புள்ளியாகிறது. சிவசிவ என்கிற தீவினையாளர், அதாவது சி என்று சொல்லக்கூடிய அக்ஷரம், அதாவது அழிவற்றது என்று பொருள்படும் எழுத்து மௌன நிலையாகிய மௌன நிலையை குறித்து நின்றது. மௌனம் கலகநாஸ்தி என்பர், அதாவது இதனை மேட்டர் அல்லது பொட்டன்ஷியல் எனர்ஜி என்பர், அதாவது நிலையாற்றலை குறித்து நின்றது. ஆற்றல், அதாவது சக்தி தேக்கி வைக்கப்பட்டு என்ன பயன், அதனை செயல்படுத்த வேண்டாமா, அதுதான் கீனெடிக் எனர்ஜி, அதாவது செயலாற்றல். இதனை வா என்ற எழுத்து குறிப்பிடுகிறது. நல்ல எண்ணங்களை சேமித்து ஆற்றலை தமக்கும் இந்த சமுதாயத்திற்கும் பயன்படுத்துவதையே சிவ சிவ என்ற சொற்றொடர் குறிப்பிடுகிறது. முதல் சிவ தமக்கும் இரண்டாவது சிவ சமுதாயத்திற்கும் பயன் தர வேண்டி குறிப்பிடுகின்றார். அவ்வாறு பயன் விளையும் போது தீயவை செய்வதற்கான வாய்ப்புகளே இல்லை. இதைத்தான் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் அவர்கள், உழைக்கிற நோக்கம் உறுதியாயிட்டா கெடுக்கிற நோக்கம் வளராது, மனம் கீழும் மேலும் புரளாது என்கிறார். ஐடியல் பிரெயின் இஸ் த டெவில்ஸ் ஒர்க் ஷாப் என்பர், அதாவது நல்ல எண்ண நற்செயல் செய்ய முற்படாத போது அங்கு தீயெண்ணம் தீய செயல் குடிகொண்டுவிடும். நல்லெண்ண நற்செயல்களுக்கு கடும் முயற்சி தேவை, தீயவைகளுக்கு தேவையில்லை, அவை தானாக வந்துவிடும். எதனைப் போல என்றால் நெல் விளையத்தான் அதிகம் பாடுபட வேண்டும். புல், அதாவது களை தானாக முளைத்து வந்துவிடும் அல்லவா. அன்பு காட்டவில்லையேல் வம்பு தானாக வந்துவிடும் என்பர். சிவ என்பது ஏதோ ஒரு சமயம் சார்ந்த பொருளாக மட்டும் அல்லாமல் அதனுள் புதுமையான அறிவுக்கு உகந்த கருத்தை ஆன்மீகத்தின் மூலம் திருமூலர் வெளிப்படுத்துகின்றார். ஆன்மீகம் என்றாலே கடவுள் நம்பிக்கை என்பது பொருள் அல்ல. ஆன்மாவை அறிதல், அதாவது தன்னை அறிதல் என்பது அதன் உட்பொருள். தன்னை அறிவது அறிவாம், பின்னை அறிவது பேய் அறிவாமே என்கிறார் திருமூலர். அதாவது தன்னை தியானத்தின் மூலம் ஒருமுகப்படுத்தி அறியும் போது அறிவு குவிக்கப்பட்டு கூர்மையாக்கப்படுகிறது. பின்னை அறிவது என்பது பயனற்ற வார்த்தைகளை பேசுவதும் தீயவர்களை பற்றி சிந்திப்பதும் தான். அடுத்தது மானுடர் ஆக்கை சிவலிங்கம் என்று திருமூலர் கூறுகிறார். அதாவது கடவுள் என்ற பெயரால் சிலைகளுக்கு பால், நெய், தயிர் முதலான உணவுப் பொருள்களை ஊற்றி வீணாக்குவதற்கு பதில் அவற்றை மனிதர்களுக்கு உண்ண கொடுங்கள், அதுதான் உண்மையான அறிவு.

0: கலந்த ஆன்மீக பக்தி, மாறாக அவைகள் அனைத்தும் கலந்து சேராகி சீர்கேட்டினை பக்தி மூலம் செய்யாதே என்று கண்டிக்கிறார். திருமூலர் தமது திருமந்திரத்தில் பக்தி மூலம் உண்மையான அறிவியல் பொதிந்த ஞானத்தை நமக்கு வகுத்து கொடுத்து நாம் சிந்திக்காமல் இருக்கலாமா?
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் கடலூர் எஸ் நந்தகுமார் அவர்கள்.

அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் இப்பொழுது 6:15. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் நேர்களினி கேட்க இருப்பது வழிபாடு நிகழ்ச்சியின் தொடக்கமாக மலேசியா வாசுதேவன் பாடியுள்ள பாடல்.

0: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் இப்பொழுது 6:35. ஆகாஷ்வாணி, இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057 புரட்டாசி திங்கள் 16 நாள் சனிக்கிழமை. உழவர்களுக்கான செய்திகள்.
1: பண்ணையாளர்கள் கவனத்திற்கு, புறக்கடையில் கோழி வளர்க்கலாம். வீட்டிற்கு தேவையான இறைச்சி மற்றும் முட்டைகள் கிடைக்கின்றன. குறைந்த முதலீட்டில் அதிக லாபம் பெற இயலும். மகளிருக்கு ஏற்ற சுய வேலைவாய்ப்பு தொழில் இது. மேம்படுத்தப்பட்ட இனங்களான ரோபோ வெள்ளை, கிரிராஜா, வனராஜா, கிராமப்ரியா, ராமலட்சுமி ஆகிய கோழி இனங்களை வளர்க்கலாம். நாட்டு இனங்களான கொண்டைக்கோழி, சண்டைக்கோழி, கழுகு கோழி, கருங்கால் கோழி ஆகிய இனங்களையும் வளர்க்கலாம். பெட்டைக்கோழிகள் 25 முதல் 30 வார வயதில் முட்டையிட ஆரம்பிக்கும். நாட்டு இனங்கள் ஒரு வருடத்திற்கு 60 முதல் 120 முட்டைகள் வரை இடும். மேம்படுத்தப்பட்ட இனங்கள் ஒரு வருடத்திற்கு 130 முதல் 180 முட்டைகள் வரை இடும். தீவனமாக உடைந்த அரிசி, கம்பு, சோளம், கேழ்வரகு, மக்காச்சோளம், புழு பூச்சிகள், கரையான்கள் போன்றவற்றை பயன்படுத்தலாம். கோழிகளில் ஏற்படும் வெள்ளை கழிச்சல் நோய்க்கு எதிராக 8 மற்றும் 16 வார வயதில் ராணிகெட் தடுப்பூசியை போடுதல் அவசியம். புறக்கடை கோழி வளர்ப்பு பற்றி இன்னும் விவரங்கள் வேண்டுமா? உங்கள் பகுதியில் உள்ள கால்நடை பராமரிப்புத்துறை அலுவலர்களை அணுகுங்கள் அல்லது வேளாண் அறிவியல் நிலையங்களை அணுகுமாறு கேட்டுக்கொள்கிறோம். உழவர் நண்பர்களே, முயற்சியுடன் முயல் வளர்த்தால் வாழ்வில் முன்னேற முடியும். முயல் வளர்ப்பினால் ஏற்படக்கூடிய பயன்கள்: முயலுக்கு தீவனமாக எளிதில் கிடைக்கும் தாவரங்களையும் வீட்டில் வீணாகின்ற காய்கறிகளையும் அளிக்கலாம். இறைச்சி முயல்களை 3 மாத வயதிலிருந்து இறைச்சிக்கு பயன்படுத்தலாம். உடல் எடையில் 50% மேல் இறைச்சி கிடைக்கும். முயல் இறைச்சியில் குறைந்த அளவு கொழுப்பும் அதிக அளவு புரதமும் மற்றும் உயிர் சத்துக்களும் உள்ளன. முயல்களின் தோலை பதனிட்டு அதிக விலைக்கு விற்பனை செய்யலாம். முயல்களின் கழிவுப் பொருட்கள் பயிர்களுக்கு சிறந்த எருவாகும். முயல்களை வீட்டு கொல்லைப்புறத்திலும் மொட்டை மாடியிலும் தோட்டத்திலும் வளர்க்கலாம். கிராமப்புற இளைஞர்களுக்கு முயல் வளர்ப்பு ஓர் உகந்த தொழில், சிறந்த தொழில். மேலும் விவரங்களுக்கு உங்கள் பகுதியில் உள்ள வேளாண்மை அறிவியல் நிலையங்களை தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி ஆராய்ச்சி மையத்தை அணுகுங்கள். காஞ்சிபுரம் மாவட்ட கால்நடை நோய் புலனாய்வு பிரிவு உதவி இயக்குநரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு: உத்திரமேரூர் ஊராட்சி ஒன்றியம் சிறுமயிலூர் பழைய காலனி கிராமத்தில் உள்ள கால்நடைகளுக்கு அக்டோபர் 2022 ஆண்டு கட்டி தோல் நோய் பாதிப்பு ஏற்பட்டது. நடப்பாண்டில் இத்தகைய நோய் அப்பகுதியில் ஏற்பட வாய்ப்புகள் இருப்பதால் விவசாயிகள் கால்நடை உதவி மருத்துவர் அல்லது கால்நடை கிளை நிலையங்களை அணுகி தங்கள் கால்நடைகளுக்கு கட்டி தோல் நோய் தடுப்பூசி முன்னதாகவே போட்டுக் கொள்ளும்படி கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி நிகழ்ச்சியில்
2: பைசா, காலநாமிகள், இளப்பூ சம்பா, ஜாஸ்மின், கருப்பு, கிருஷ்ணா, சிவப்பு, நம்ம இயற்கை விவசாயத்தில் செஞ்சது. நாங்கள் வேப்ப முன்னாங்க, கடலை பொண்ணாங்க, எள்ளு பூனாக்கு, தேங்காய் பொண்ணாக்கு, அசஸ் பயிரும் பாச பயிற்று அதில் உயிர் உரம் வாங்கிக்கிறோம். ஒவ்வொரு ட்ரிப்பு 300 கிலோ போடுவோம் ஏக்கருக்கு. மேலே பூச்சி மாதிரிலாம் அடிக்க மாட்டோம். இது நல்லாயிருக்கும். மண்ணில் பூச்சி இருந்தால் தானே மேலுக்கு வரப்போகுது, அதனால அடிக்க மாட்டோம்.
1: பாரம்பரிய நெல் ரகங்கள் குறித்து திருவள்ளூர் மாவட்டம் சின்னக்காவனம் இ தேவராஜன் அவர்களுடன் நேர்முகம். தொடர்ந்து வேளாண் செய்திகள் ஆகியன இன்று இரவு 7:30 கிசான் வாணி நிகழ்ச்சியில் ஒலிபரப்பாகும். கேட்டு பயன்பெறுங்கள்.

உழவர்களே, நீங்கள் நெல் சாகுபடி செய்ய இருக்கிறீர்களா? திருந்திய நெல் சாகுபடி தொழில்நுட்பங்களை கடைபிடிக்கலாமே. இதனால் ஏற்படக்கூடிய நன்மைகளாவன, குறைந்த அளவு விதையே தேவைப்படும். அதாவது 1 ஏக்கருக்கு 3 கிலோ விதை போதுமானது. பாய் நாற்றங்கால் மூலம் நாற்று உற்பத்தி செய்ய வேண்டும். 14 நாட்கள் வயதுடைய நாற்றுகளை நடுவதற்கு பயன்படுத்தலாம். ஒரு குத்துக்கு 1 நாற்று வைத்தாலே போதுமானது. சதுர முறை நடவை பின்பற்ற வேண்டும். பயிரிடைவெளி நாற்று

0: ஒரு குத்துக்கு ஒரு நாற்று வைத்தாலே போதுமானது. சதுரமுறை நடவை பின்பற்ற வேண்டும். பயிரிடைவெளி நாற்றுக்கு நாற்று 25 சென்டிமீட்டர் என்ற அளவில் இருக்க வேண்டும். நீர்மறைய நீர்கட்டுதல் அவசியம். கோணவீடர் மூலம் களையெடுக்க வேண்டும். 2 முதல் 3 முறை கோணவீடரை பயன்படுத்தலாம். இலைவன அட்டை மூலம் உர மேலாண்மையை கையாளலாம். ஏக்கருக்கு 3 முதல் 4 டன் நெல் விளைச்சல் கிடைக்கும். திருந்திய நெல் சாகுபடி தொழில்நுட்பங்கள் பற்றி மேலும் அறிய வேண்டுமா? உங்கள் பகுதியில் உள்ள வேளாண்மைத்துறை அலுவலர்களை அணுகுங்கள் அல்லது வேளாண்மை அறிவியல் நிலையத்தை தொடர்பு கொள்ளுங்கள். இவ்வாறு காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் நிலைய தலைவர் அறிவிக்கின்றார். கால்நடைகளுக்கான ஆலோசனைகள். கொட்டகைகளை சுத்தமாக பராமரிக்க வடிகால் வசதி செய்து தர வேண்டும். குழம்பு அழுகல் நோயை தடுக்க கால்நடைகள் தேங்கி நிற்கும் தண்ணீரில் நிற்க அனுமதிக்கக் கூடாது. வைக்கோல் மற்றும் மக்காச்சோளம் போன்ற தீவன பொருட்களை வெயிலில் உலர வைத்து பின்பு கால்நடைகளுக்கு கொடுப்பதன் மூலம் அஃப்லாடாக்சின் என்ற நச்சின் தாக்கத்திலிருந்து பாதுகாக்கலாம். கால்நடைகளுக்கு அளிக்கப்படும் குடிநீரானது சுத்தமாக இருக்க வேண்டும். மழைக்காலங்களில் வரும் தொற்று நோய்களை தடுப்பதற்காக சினையுற்ற ஆடுகளுக்கு எதிர்ப்பாற்றலை ஊக்குவிக்கும் வைட்டமின் மற்றும் தாது உப்புகளை தீவனத்துடன் கலந்து கொடுக்க வேண்டும். புதிதாக பிறந்த இளம் கன்றுகளை மழையில் நனையாமல் பார்த்து கொள்ள வேண்டும். காற்றின் வெப்பநிலை மற்றும் ஈரப்பதம் உயர்ந்து காணப்படும் போது முயல்களுக்கு சுவாச அயர்ச்சி ஏற்பட வாய்ப்புள்ளதால் முயல் கொட்டகைகளை முறையாக பராமரிக்க வேண்டும். பன்றிக் கொட்டகைகளில் மீத்தேன் மற்றும் அமோனியாவின் பெருக்கத்தை தடுக்க நல்ல காற்றோட்ட வசதி செய்து தர வேண்டும். கோழி குஞ்சுகளுக்கு செயற்கை வெப்பம் கொடுக்கப்பட வேண்டும். கொசு மற்றும் பூச்சிகளை விரட்ட நொச்சி வேம்பு இலைகளை கொண்டு புகை மூட்டம் போட வேண்டும். கரும்பு சாகுபடியாளர்கள் நீடித்த நவீன கரும்பு சாகுபடி தொழில்நுட்பங்களை கடைபிடிக்கலாம். அது என்ன நீடித்த நவீன கரும்பு சாகுபடி? ஒரு விதைப்பரு சீவல்களிலிருந்து நாற்றுகளை தயாரித்தல். இளம் நாற்றுகள் 25 முதல் 30 நாள் வயதுடைய நாற்றுகளை எடுத்து நடவு செய்தல். இடைவெளி, அதாவது வரிசைக்கு வரிசை 5 அடி, பயிருக்கு பயிறு 2 அடி இடைவெளி கொடுத்து கரும்பு நாற்றுகளை நடவு செய்தல். சொட்டு நீர் பாசனம் அமைக்க வேண்டும். அதன் மூலம் உரமிட வேண்டும். ஊடுபயிர் சாகுபடி செய்து மண்வளம் மற்றும் மகசூலை அதிகரிக்க வழிவகை செய்தல். இயற்கை சார்ந்த உரங்கள் மற்றும் பயிர் பாதுகாப்பு முறைகளுக்கு முக்கியத்துவம் அளித்தல். இவையே நீடித்த நவீன கரும்பு சாகுபடி தொழில்நுட்பங்கள் ஆகும். இதன் மூலம் அதிக விளைச்சல், அதாவது ஏக்கருக்கு 80 முதல் 120 டன்கள் வரை பெற முடியும். சாதாரண முறையில் சாகுபடி செய்யும்போது ஒரு பரு விதை என்றால் 60,000, இரு பரு விதை என்றால் 30,000 தேவைப்படும். நீடித்த நவீன முறையில் 5,000 ஒரு பரு விதை சீவல்களே போதுமானது. ஏக்கருக்கு சாதாரண முறையில் நாற்றங்கால் தயாரிப்பு இல்லை. நீடித்த நவீன சாகுபடி முறையில் நாற்றங்கால் உண்டு. நடவு முறையை பொறுத்தவரை சாதாரண முறையில் விதைக்கரணைகளை நேரடியாக நிலத்தில் நடவு செய்தல் வேண்டும். நீடித்த நவீன முறையில் 25 முதல் 30 நாள் வயதுடைய நாற்றுகளை நடவு செய்தல் வேண்டும். சாதாரண முறையில் தண்ணீர் தேவை அதிகம், நீடித்த நவீன முறையில் குறைவு. கிளைவிடும் முறைகளின் எண்ணிக்கை சாதாரண முறையில் 8 முதல் 10, ஆனால் நீடித்த நவீன முறையில் 15 முதல் 20 கிளைகள் கிடைக்கும். ஊடுபயிர் சாத்தியக்கூறுகள் சாதாரண முறையில் குறைவு, நீடித்த நவீன முறையில் வாய்ப்புகள் அதிகம். எனவே விவசாயிகள் நீடித்த நவீன கரும்பு சாகுபடி முறையினை கடைபிடிக்க வேண்டும். இதில் நீர் உபயோகத்திறன் கூடுகிறது, கரும்பில் சர்க்கரை கட்டுமானம் அதிகரிக்கிறது, ஊடுபயிர் சாகுபடி மூலம் அதிக வருமானம் பெற முடியும், கரும்பிலும் அதிக விளைச்சல் பெற முடியும். இது குறித்த விவரங்களுக்கு உங்கள் பகுதியில் உள்ள வேளாண்மை அறிவியல் நிலையத்தையோ அல்லது சர்க்கரை ஆலையின் கரும்பு அலுவலர்களையோ தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம்.
1: உழவர்களுக்கான செய்திகள் கேட்டீர்கள்.

0: இனி தொடர்வது மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். உலக வர்த்தக அமைப்பின் விதிமுறைகளுக்கு ஏற்ப நாடுகளுக்கிடையேயான வர்த்தக நடவடிக்கைகள் உறுதி செய்யப்பட வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் வலியுறுத்தியுள்ளார். நாடு சுதந்திரமடைந்து 100 ஆண்டுகள் நிறைவடையும் போது இந்தியா வல்லரசு நாடாக திகழும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். பண்டிகை காலத்தையொட்டி ஆம்னி பேருந்துகளில் அதிக கட்டணம் வசூலிப்பதை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அரசு கூறியுள்ளது. விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த மாநில அரசு தவறிவிட்டதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. டச் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆகாஷி காஷ்யப் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். உலக வர்த்தக அமைப்பின் விதிமுறைகளுக்கு ஏற்ப நாடுகளுக்கிடையேயான வர்த்தக நடவடிக்கைகள் உறுதி செய்யப்பட வேண்டும் என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்காவில் நடைபெற்ற G20 வர்த்தக அமைச்சர்களின் மாநாட்டின் நிறைவு நாள் நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர் இதனை தெரிவித்தார். G20 உறுப்பு நாடுகளுடனான இந்தியாவின் வர்த்தகம் வெளிப்படையாகவும் சர்வதேச விதிகளின் அடிப்படையிலும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார். புவிசார் அடிப்படையிலான உற்பத்தி, மறைமுக மானியம் வழங்குவது போன்ற சில நாடுகளின் செயல்பாடுகள் சர்வதேச வர்த்தகத்தில் பாதிப்பை ஏற்படுத்தும் என்று அவர் தெரிவித்தார். உள்நாட்டு தேவையை பூர்த்தி செய்வதுடன் உலக அளவிலான வர்த்தக நடைமுறைகளிலும் இந்தியா கவனம் செலுத்தி வருவதாக திரு பியூஷ் கோயல் குறிப்பிட்டார். நாடு சுதந்திரமடைந்து 100 ஆண்டுகள் நிறைவை கொண்டாடும் போது இந்தியா வல்லரசு நாடாக திகழும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற அசோக் சிங்கல் 100-ஆண்டு விழா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றிய அமைச்சர் இவ்வாறு கூறினார்.
2: நம்ம தமிழ்நாட்டினாலே நமக்கு திருவள்ளுவர் வாழ்ந்த பூமி, கம்பன் வாழ்ந்த பூமி, ஆழ்வார்கள் நாயன்மார்கள் வாழ்ந்த பூமி, சித்தர்கள் ஆன்மீகத்தை வளர்த்திருந்த பூமி, சுவாமி விவேகானந்தர் சிந்தனையை உலகத்திற்கு எடுத்து கொண்ட பூமி, நம்முடைய சங்கராச்சாரிய சுவாமிகள் அவர்களுடைய லட்சியம், அவர்கள் ஆன்மீகத்தை இந்தியா முழுவதும் எடுத்துக்கொண்ட அந்த பூமியிலிருந்து யாரும் ஊரே யாவரும் கேளிருன்ற நம்முடைய தமிழர்களுடைய சிந்தனையை, நம்முடைய சிந்தனையை உலகம் முழுவதும் எடுத்து சென்றிருக்கின்ற திருவள்ளுவருடைய மரபு திருக்குறளை உலகம் முழுவதும் கூட நாம் எடுத்துக்கொண்டு சென்றிருக்கிறோம். நாம் வளர்ச்சியடைந்த பாரதம் 2047 நம்மளுடைய ஒவ்வொருவருடைய இலக்கு லட்சியம், நம்மளுடைய தேசம் வளர்ச்சியடைந்த தேசமாக இருக்க வேண்டும். 2047 நாம் அனைவரும் வளர்ச்சியடைந்த தேசத்தில் இருக்க வேண்டும். அதற்காக நாம் அனைவரும் கூட இணைந்து செயல்படும்.
1: பண்டிகை கால விடுமுறையையொட்டி ஆம்னி பேருந்துகளில் அதிக கட்டணம் வசூலிப்பதை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. ஆம்னி பேருந்துகளில் வழக்கத்திற்கு மாறாக கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படுவதாக பெறப்பட்ட புகார்களைத் தொடர்ந்து வட்டார போக்குவரத்து அலுவலர்கள் மற்றும் மோட்டார் வாகன ஆய்வாளர்கள் அடங்கிய குழு அமைக்கப்பட்டு தீவிர சோதனை நடத்தப்பட்டு வருவதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் கட்டணம் உள்ளிட்ட விதிமீறல்களை கட்டுப்படுத்தும் வகையில் சிறப்பு வாகன தணிக்கை இம்மாதம் 21ஆம் தேதி வரை தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என்று அந்த செய்திக்குறிப்பு மேலும் தெரிவிக்கிறது. விதிமுறைகளை மீறி கூடுதல் கட்டணம் வசூலிக்கும் ஆம்னி பேருந்துகளுக்கு அபராதம் விதிக்கப்படும் என்றும், தொடர்ந்து விதிமுறைகளில் ஈடுபடும் ஆம்னி பேருந்துகளின் அனுமதியை ரத்து செய்வது உள்ளிட்ட கடும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் மாநில அரசு தெரிவித்துள்ளது. கிராமப்புறங்களில் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றும் வகையில் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்தில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் கலந்து கொண்டு மக்களின் குறைகளை கேட்டறிந்தார். கிராமங்களின் வளர்ச்சியே நாட்டின் வளர்ச்சி என்ற மகாத்மா காந்தியின் கனவை நனவாக்கும் வகையில் ஊரக மேம்பாட்டிற்கு மாநில அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் சமூக நீதி விடுதிகளில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்களுக்கு சமையற் கலைஞர் பதவி உயர்வுக்கான ஆணைகளை அமைச்சர் வழங்கினார். விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த மாநில அரசு தவறிவிட்டதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. தாராபுரத்தில் சட்டப்பேரவை இடைத்தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு பேசிய அக்கட்சியின் பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி, தேர்தல் சமயத்தில் அளித்த வாக்குறுதிகளை தாவேக அரசு நிறைவேற்றவில்லை என்று குறை கூறினார். அஇஅதிமுக ஆட்சிக்காலத்தில் திறம்பட மேற்கொள்ளப்பட்ட பல்வேறு திட்டங்களை அவர் பட்டியலிட்டார். மின்வெட்டு காரணமாக மக்கள் மற்றும் தொழில் நிறுவனங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதை திரு எடப்பாடி

0: ஒவ்வொரு இல்லத்தின் வாணி ஆகாஷவாணி, ஒவ்வொரு உள்ளத்தின் வாணி ஆகாஷவாணி, உள்ளங்களை ஒன்றாய் இணைத்திட இதோ நாங்கள் வருகிறோம். ஒரே கிளிக்கில் லைனில் காத்திருக்கும் எங்கள் நிலையங்கள்
1: மனதின் குரல், இசை, நாடகம், விளையாட்டு, நம்பிக்கையான செய்திகள் நொடியில்.
0: எங்கள் வெப்சைட் ஆகாஷவாணி டாட்

0: பழனிசாமி சுட்டிக்காட்டினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: செயல்திறனற்ற நிர்வாகம் காரணமாக மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் அனுப்பரப்பாளையத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய அவர், பிற மாநிலங்களில் ஜிஎஸ்டி வசூல் அதிகரித்துள்ள நிலையில் தமிழகத்தின் தொழில்துறை வளர்ச்சி சரிவடைந்து வருவதாக கூறினார். டாஸ்மாக், பத்திரப்பதிவு, நகராட்சி என பல்வேறு துறைகளிலும் முறைகேடுகள் அதிகரித்து வருவதாக அவர் குற்றம் சாட்டினார். கொலைகள், பாலியல் வன்கொடுமை போன்ற குற்றச் செயல்கள் அதிகரித்து வருவது மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதை எடுத்துக்காட்டுவதாக உள்ளது என்று திரு நயினார் நாகேந்திரன் கூறினார். தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே கல்லூத்து கிராமத்தைச் சேர்ந்த தடகள வீராங்கனை அபிநயா ஆசிய விளையாட்டுப் போட்டியில் வெண்கலப் பதக்கம் வென்று நாட்டிற்கும் தமிழகத்திற்கும் பெருமை சேர்த்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசிய அவர், தனது குடும்பத்தினரும் பயிற்சியாளரும் அளித்த ஊக்கம் காரணமாக இந்த வெற்றி கிடைத்துள்ளதாக கூறினார்.
2: என் பேர் அபிநயா ராஜராஜன். திருநெல்வேலி தென்காசி இடைப்பட்ட கல்லூத்தின்ற கிராமத்துல இருந்து வரனானே. நான் வந்து இப்ப ரீசெண்டா நடந்த ஏசியன் கேம்ஸ்ல வந்துட்டு 400 மீட்டர் மிக்சட் ரிலேல வந்துட்டு பிரான்ஸ் மெடல் வின் பண்ணிருக்கேன். அவ்வளவு பெரிய காம்படிஷன்ல வந்து பிரான்ஸ் மெடல் வின் பண்ணிருக்காரு. ரொம்ப சின்ன பொண்ணா 19 வயசுல வந்துட்டு நான் அவ்வளவு பெரிய மெடல் பண்ணிருக்கேன். சீனியர் லெவல்ல போயிட்டு நான் வந்து மெடல் பண்ணிருக்கேன். சீனியரோட டீம்ல இருந்து அவங்களுக்கு ஒரு பாட்டு விளையாண்டுருக்கேன். நானு கண்டிப்பா கவர்மெண்ட் சப்போர்ட், என்னோட ஃபேமிலி சப்போர்ட் நாம இதெல்லாம் பண்ணிருக்க முடியாது. என் ஃபேமிலியில வந்து ஒரு பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் வந்து இவ்வளவு தூரம் அனுப்பி என்ன வந்து சப்போர்ட் பண்ணிருக்காங்க. இதோட நிப்பாட்ட கண்டிப்பா நான் வந்து இதை விட பெரிய காம்படிஷன்ஸ்லயும் ஒலிம்பிக்ஸ்லயும் பங்கு பெற்று நம்ம நாட்டுக்காக மெடல் பண்ணி பெருமை சேர்ப்பேன். நான்
0: தமிழகத்தில் நீலகிரி, கோவை, திண்டுக்கல், தேனி ஆகிய மாவட்டங்களில் ஒரிரு இடங்களில் அடுத்த 3 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் மதுரை, தூத்துக்குடி, ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், சேலம், ஈரோடு, நாமக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. இருவரிச் செய்திகள். கருத்து வேறுபாடுகளுக்கு தீர்வு காணும் வகையில் பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் திரு இம்ரான்கான் கட்சியுடன் இன்று அந்நாட்டு அரசு பேச்சுவார்த்தை நடத்துகிறது. மத்திய ஆப்பிரிக்க நாடான காங்கோவில் எபோலா வைரஸ் தொற்று பாதிப்பு காரணமாக 4,018 பேர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. நாட்டின் அந்நிய செலாவணி கையிருப்பு 747.5 பில்லியன் அமெரிக்க டாலராக உள்ளது. இந்தியா நெதர்லாந்து இடையே வேளாண் மற்றும் தோட்டக்கலைத்துறையில் 25 சீர்மிகு மையங்களை அமைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய வேளாண் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இளைஞர்களிடையே தேசிய ஒருமைப்பாடு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற திட்டத்தின் கீழ் இளையோர் சங்கத்தின் விழிப்புணர்வு சுற்றுப்பயணம் ராஜஸ்தான் மாநிலம் ஜோத்பூர் சென்றடைந்தது. சட்டவிரோத விற்பனைக்காக கடத்தப்பட்டிருந்த யானை தந்தம் உட்பட 4 வனவிலங்கு பொருட்கள் வருவாய் புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். தருமபுரி மாவட்டத்தில் தீபாவளி பண்டிகையை ஒட்டி சிறப்பு கதர் விற்பனையை ஆட்சியர் திரு சரவணன் தொடங்கி வைத்தார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி ராஜகோபாலசுவாமி திருக்கோயிலில் புரட்டாசி மாதம் சனிக்கிழமையொட்டி நடைபெற்ற சிறப்பு பூஜையில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நீலகிரி மாவட்டத்தில் தேயிலைக்கான குறைந்தபட்ச ஆதார விலையை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மத்திய மாநில அரசுகளுக்கு சிறு குறு விவசாய சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி சிப்காட் அருகே 1.5 கிலோ போதைப் பொருட்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். விளையாட்டுச் செய்திகள். டச் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அகாஷி காஷ்யப் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-11, 21-7 என்ற செட் கணக்கில் சுவிட்சர்லாந்தின் அசிக்யா அலிஃபியா ருஹாண்டாவை வென்றார். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் ஆடவர் 2020 கிரிக்கெட் போட்டி இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. ஜப்பானில் நடைபெறும் இப்போட்டி காலை 10 மணிக்கு தொடங்குகிறது. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையேயான 3வது மற்றும் இறுதி 1-நாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. நியூ சண்டிகரில் இப்போட்டி பிற்பகல் 2 மணிக்கு தொடங்குகிறது.

0: தலைப்புச் செய்திகள். உலக வர்த்தக அமைப்பின் விதிமுறைகளுக்கு ஏற்ப நாடுகளுக்கு இடையேயான வர்த்தக நடவடிக்கைகள் உறுதி செய்யப்பட வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் வலியுறுத்தியுள்ளார். நாடு சுதந்திரமடைந்து 100 ஆண்டுகள் நிறைவடையும் போது இந்தியா வல்லரசு நாடாக திகழும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். பண்டிகை காலத்தை ஒட்டி ஆம்னி பேருந்துகளில் அதிக கட்டணம் வசூலிப்பதை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அரசு கூறியுள்ளது. விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த மாநில அரசு தவறிவிட்டதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. டச் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அகாஷி காஷ்யப் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 6:55 நொடி. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். நேர்களினி கேட்க இருப்பது

0: சூழல் அறிவோம்.
1: பிரிட்டனின் சூழல் பிரச்சினைகளிலிருந்து அந்நாட்டை மீட்டு வரும் நடவடிக்கை சிலவற்றை கடந்த சில நாட்களாக தெரிந்து கொண்டு வருகிறோம். இன்று பலனளித்து வரும் மேலும் பிற சூழல் திட்டங்கள் குறித்து காணலாம். கியூவின் க்ரோ வைல்டு சமூகம் லண்டனின் கியூ கார்டன்ஸ் இங்கிலாந்து முழுவதும் மாற்றத்திற்கான விதைகளை விதைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளது. அதன் க்ரோ வைல்டு திட்டம் இங்கிலாந்தின் காட்டுப்பூக்கள், தாவரங்கள் மற்றும் பூஞ்சைகளை மேம்படுத்த சமூகங்களை ஒன்றிணைக்கின்றது. நகர்ப்புற இடங்களை பல்லுயிர் பெருக்கத்தின் முக்கிய இடங்களாக மாற்றுவதற்கான வடிவமைப்புகளுடன் சமூக முன்னெடுப்புகளுக்கு மானியங்களை வழங்குகிறது. இலவச காட்டுப்பூ விதைகள் தனிநபர்களுக்கு கிடைக்கின்றன. ஹவுன்ஸ்லோவின் க்ரோ ஃபார் த ஃபியூச்சர் காலியாக உள்ள நிலங்கள் சமூக பழத்தோட்டங்களுக்கான இடங்களாக ஒதுக்கீடு செய்யப்பட்டு வருகின்றன. லண்டனின் ஹவுன்ஸ்லோவில் உள்ள இந்த திட்டம் அதிகாரப்பூர்வமாக கொள்கையை அறிமுகப்படுத்திய முதல் முயற்சியாகும். க்ரோ ஃபார் த ஃபியூச்சர் திட்டத்தின் முதல் கட்டத்தில் 27 ஏக்கர் வரை சமூக வளர்ப்பிற்காக ஒதுக்கப்பட்டுள்ளது. கவுன்சில் ஒவ்வொரு தளத்தையும் ஒரு பள்ளியுடன் இணைத்து உணவு வளர்ப்பு பற்றி குழந்தைகளுக்கு கற்பித்து வருகிறது. மக்களுக்கும் இயற்கைக்கும் வெற்றி தரும் வகையில் விளைபொருட்கள் தேவைப்படும் குடும்பங்களுக்கு நன்கொடையாக வழங்கப்படுகிறது. இப்படி பொதுமக்களின் பங்களிப்புடன் நிறைவேற்ற கடினமில்லாத திட்டங்கள் பெரும் மாற்றங்களை இங்கிலாந்து நாட்டில் ஏற்படுத்தி வருவதால் சூழல் ஆர்வலர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர்.
0: இடம்பெற்றது சூழல் அறிவோம்.

0: இனி வானிலை அறிக்கை. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 34.2 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 27.1 டிகிரி செல்சியஸ், பதிவான ஈரப்பதம் 91%. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 35.4 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 27.6 டிகிரி செல்சியஸ், பதிவான ஈரப்பதம் 83%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறத்திற்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. அதிக அளவு வெப்பநிலை 34 முதல் 35 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்த அளவு வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் நிலவக்கூடும். கடலோர தமிழக கடல் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு ஏதும் இல்லை. வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.
1: கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று,
2: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி,
1: மூலை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
2: இந்த கதையில் மாற்றம் இல்லை,
1: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
2: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
1: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் ஓடிடி ஆப்பை.
2: இலவசமாக கண்டுகளிப்போம்.
3: நம் வீடு மட்டுமல்ல, நம் நாட்டின் சுத்தமும் நம் அனைவரது கடமை. தூய்மையான பாரதம் நமது கௌரவம்.

0: நேரம் 7 மணி.
1: ஆகாசவாணி சுழல் விளக்கு. நேயர்கள் கேட்கவிருக்கும் செய்தி கட்டுரை திடக்கழிவு மேலாண்மையில் நமது பங்கு. எழுதியவர் என் ஹேமாவதி, வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம்.
2: தொழில்நுட்பங்களும் நாகரிகங்களும் வளர வளர இந்த உலகம் சந்திக்கும் மாபெரும் பிரச்சனையாக மாறியிருக்கிறது திடக்கழிவு மேலாண்மை. நுகர்வு தன்மையில் ஏற்பட்ட மாற்றங்கள், வணிகத்தில் ஏற்படும் போட்டிகள் காரணமாக கழிவுகளின் உற்பத்தி அதிகரித்துக் கொண்டே போகிறது. குவியும் குப்பைகளை அகற்றுவதில் பல சிக்கல்கள் உருவாகின்றன. அதனால் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுகிறது, நிலத்தடி நீர் கெட்டுப்போகிறது, காற்று மாசுபட்டு பல்வேறு சுகாதார பிரச்சினைகள் உருவாகின்றன, வேளாண்மை சிக்கலுக்குள்ளாகிறது, கடல் சூழல் கெட்டுப்போகிறது, நீர்நிலைகள் குப்பை குழிகளாக்கப்பட்டு பாழ்படுத்தப்படுகின்றன. சுற்றி சுழற்சியடிக்கும் பூமரங் போல நாம் உருவாக்குகிற குப்பை மீண்டும் நம்மிடமே வந்து வேறொரு பாதிப்பை உருவாக்குகிறது. திடக்கழிவு மேலாண்மை என்பது நெடுங்காலமாக இங்கே இருக்கும் பிரச்சினை. அதுவும் உலகின் ஆகப்பெரிய மக்கள் தொகையை கொண்ட தேசமான இந்தியாவில் இது இன்னும் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. அதிக அளவில் திடக்கழிவுகள் உற்பத்தி செய்யப்படுவதில் தொடங்கி வீடுகளில் கழிவு மேலாண்மையில் போதிய விழிப்புணர்வு இல்லாதது வரைக்குமே இதன் நீட்சி தொடர்கிறது. உள்ளாட்சி அமைப்புகளுக்கு இது மிகப்பெரும் பணிச்சுமையாக மாறுகிறது. ஒரு காலத்தில் வெளியில் எங்கு சென்றாலும் கையில் பை எடுத்துச் செல்லும் பழக்கம் எல்லோருக்கும் இருந்தது. ஆனால் இன்று எங்கே சென்றாலும் வெறுங்கையோடுதான் செல்கிறோம். நாம் வாங்கி வரும் பிளாஸ்டிக் பேக்கை வீட்டுக்கு வந்ததும் எடுத்து வெளியில் வீசி விடுகிறோம். அந்த பிளாஸ்டிக் மக்கி போகாமல் நிலத்தை வளமாக்கும் நுண்ணுயிர்களை அழிக்கிறது. மழைக்காலத்தில் இந்த மக்கா பொருள்கள் வடிகால் வாய்க்கால்களுக்குள் அடித்துச் செல்கின்றன. அங்கே நீரோட்டத்தை தடுத்து கொசு உற்பத்தியாக வழிவகுக்கின்றன. பெருமழைக்கால வெள்ளத்தில் அவை கடலிலோ அருகில் இருக்கும் பெரிய நீர்நிலைகளிலோ சேர்கின்றன. அந்த உயிர் சூழலில் வாழும் நீர் உயிரிகளை நாம் உணவாக்கிக் கொள்ளும் போது அதன் பாதிப்பு நம் உடலுக்குள் செல்கிறது. ஆனால் இது குறித்தெல்லாம் பெரும்பாலானோர் கவலைப்படுவதே இல்லை. ஒரு நாட்டின் வளர்ச்சியை அதன் வானளாவிய கட்டடங்களாலும் பிரம்மாண்ட சாலைகளாலும் மட்டுமே அளவிட முடியாது. அந்த நாட்டின் தெருக்கள் எவ்வளவு தூய்மையாக இருக்கின்றன, வீடுகளில் உருவாகும் குப்பைகள் எவ்வாறு கையாளப்படுகின்றன, சுற்றுச்சூழல் எவ்வளவு பாதுகாக்கப்படுகிறது என்பதெல்லாம் தான் உண்மையான வளர்ச்சியின் குறியீடுகள். வேகமாக நகரமயமாகி வரும் இந்தியாவில் திடக்கழிவு மேலாண்மை என்பது சுகாதாரம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, நகர்ப்புற நிர்வாகம், பொதுமக்களின் வாழ்க்கை தரம் ஆகியவற்றுடன் நேரடியாக தொடர்புடையதாக உள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் இந்தியாவின் நகர்ப்புற பகுதிகளில் மட்டும் 6.2 கோடி டன்னுக்கு மேல் குப்பைகள் உற்பத்தியாகின்றன. இவற்றில் மொத்தம் 4.3 கோடி டன் குப்பைகள் தான் சேகரிக்கப்படுகின்றன. இந்தியாவில் 2030 வாக்கில் ஆண்டொன்றுக்கு 16.5 கோடி டன் குப்பைகள் உற்பத்தியாகும் என்று கணிக்கப்பட்டிருக்கிறது. இதுவே 2050 43.6 கோடி டன் திடக்கழிவுகள் உருவாகலாம் என்றும் நிபுணர்கள் கணிக்கிறார்கள். தொழில்நுட்ப வளர்ச்சியால் உருவாகும் எலக்ட்ரானிக் குப்பைகள், சுகாதார பாதிப்புகளால் சேரும் மருத்துவ கழிவுகள், தொழில் வளர்ச்சியால் உருவாகும் ரசாயன கழிவுகள் போன்றவற்றை கையாள்வது மேலும் சிரமமாக மாறியிருக்கிறது. இவற்றையெல்லாம் பார்க்கும்போது திடக்கழிவு மேலாண்மை எத்தனை முக்கியமான பிரச்சினை என்பதை உணர்ந்து கொள்ள முடியும். இந்த சவாலை கையாளும் நோக்கில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு தூய்மை இந்தியா இயக்கத்தின் மூலம் திடக்கழிவு மேலாண்மையை ஒரு தேசிய முன்னுரிமையாக முன்னெடுத்து வருகிறது. வீடுதோறும் குப்பை சேகரித்தல், மக்கும் மற்றும் மக்காத குப்பைகளை பிரித்தல், மறுசுழற்சி, அறிவியல் முறையிலான கழிவு செயலாக்கம், பழைய குப்பை கிடங்குகளை சீரமைத்தல் என பல்வேறு நடவடிக்கைகள் இதன் மூலம் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. 2014 அக்டோபர் 2 தொடங்கப்பட்ட தூய்மை இந்தியா இயக்கம் நகர்ப்புறங்களில் திறந்தவெளி மலம் கழித்தலை ஒழிப்பதுடன் நகரங்களில் உருவாகும் நகராட்சி திடக்கழிவுகளை அறிவியல் முறையில் கையாள்வதற்கான முன்னெடுப்பை சிறப்பாக எடுத்து வருகிறது. நகர்ப்புறங்களை மட்டுமின்றி கிராமப்புற திடக்கழிவு மேலாண்மையையும் கவனத்தில் கொண்டு உருவாக்கப்பட்ட இந்த திட்டத்தை மாநில அரசுகளுடனும் உள்ளாட்சி அமைப்புகளுடனும் இணைந்து செயல்படுத்துகிறது மத்திய அரசு. 2014 நகர்ப்புற கழிவுகளில் சுமார் 16% மட்டுமே செயலாக்க

0: உருவாக்கப்பட்டதாக கூறப்பட்ட நிலையில், தூய்மை இந்தியா இயக்கம் ஏற்படுத்திய நல் விளைவுகளால் உருவாகும் கழிவுகளில் சுமார் 80.31% செயலாக்கப்படுவதாக அரசின் தரவுகள் தெரிவிக்கின்றன. பொருள் மீட்பு மையங்கள், உரம் தயாரிக்கும் நிலையங்கள், கட்டுமான கழிவு செயலாக்க மையங்கள், உயிர்வாயு உற்பத்தி நிலையங்கள் மற்றும் கழிவிலிருந்து மின்சாரம் தயாரிக்கும் ஆலைகள் உள்ளிட்ட பல்வேறு மறுபயன்பாட்டு மையங்களையும் இந்த திட்டத்தின்படி நாடெங்கும் உருவாக்கியிருக்கிறது அரசு. புதிய கழிவுகளை கையாள்வதே பெரும் சிக்கலாக மாறியிருக்கும் நிலையில், நகரங்களில் பல ஆண்டுகளாக தேங்கி கிடக்கும் பழைய குப்பைகள், நிலத்தடி நீர் மாசுபாடு, காற்று மாசுபாடு, துர்நாற்றம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை ஏற்படுத்துகின்றன. இவற்றை அகற்றி அந்த நிலங்களை மீண்டும் பயன்படுத்துவதற்காக 2021 முதல் 2026 வரையிலான 5 ஆண்டுகளை உள்ளடக்கி தூய்மை இந்தியா இயக்கத்தின் 2.0 திட்டம் வடிவமைக்கப்பட்டது. 2025 டிசம்பர் மாத அரசு தகவலின்படி, நாடு முழுவதும் 1000 டன்னுக்கும் அதிகமான கழிவுகளை கொண்ட 2478 பழைய குப்பை கிடங்குகள் சீரமைப்புக்காக அடையாளம் காணப்பட்டுள்ளன. அவற்றில் 1096 கிடங்குகளின் சீரமைப்பு பணிகள் முழுமையாக முடிக்கப்பட்டுள்ளன. மேலும் 986 இடங்களில் பணிகள் நடைபெற்று வருகின்றன. மொத்தம் 25.04 கோடி மெட்ரிக் டன் பழைய கழிவுகளில் 15.2 கோடி மெட்ரிக் டன் கழிவுகள் சீரமைக்கப்பட்டுள்ளன. இதன் மூலம் சுமார் 7903 ஏக்கர் நிலம் மீட்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நகர்ப்புறங்களைப் போலவே கிராமப்புறங்களிலும் திடக்கழிவு மேலாண்மைக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது. கிராமங்களை திறந்த வெளியில் மலம் கழித்தல் இல்லாத நிலையை தொடர்ந்து பராமரிக்கும் பகுதிகளாக மாற்றுவதுடன் திட மற்றும் திரவ கழிவு மேலாண்மை வசதிகளை ஏற்படுத்துவதும் இதன் நோக்கமாகும். தூய்மை இந்தியா இயக்கத்தை தொடங்கி வைத்ததுடன் தூய்மையை மக்கள் இயக்கமாக மாற்றுவதற்கும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடர்ந்து முக்கியத்துவம் அளித்து வருகிறார். தூய்மை பணிகளை அரசின் வழக்கமான நிர்வாக நடவடிக்கையாக மட்டும் கருதாமல் ஒவ்வொரு குடிமகனின் பொறுப்பாக மாற்ற வேண்டும் என்பது இவ்வியக்கத்தின் முக்கிய அணுகுமுறையாகும். ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு நகரத்திற்கும் ஒதுக்கப்பட்ட தலா 1000 கோடி ரூபாயில் ஒரு பகுதி திடக்கழிவு உட்கட்டமைப்பிற்கு பயன்படுத்தப்பட்டுள்ளது. 5வது நிதி ஆணையம் மூலம் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு வழங்கப்படும் மானியத்தில் 30% தொகையை திடக்கழிவு மேலாண்மை மற்றும் தூய்மை பணிகளுக்கு மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என பிரத்யேகமாக ஒதுக்கப்பட்டுள்ளது. மேலும் திடக்கழிவு மேலாண்மை ஆலைகளை தனியார் பங்களிப்புடன் அமைக்கும் திட்டங்களுக்கும் மத்திய அரசு நிதியுதவி வழங்குகிறது. தூய்மை தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக தூய்மையே சேவை போன்ற மக்கள் பங்கேற்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. திடக்கழிவு மேலாண்மையில் அரசு எவ்வளவு நிதி ஒதுக்கினாலும், எத்தனை திட்டங்கள் கொண்டு வந்தாலும் பொதுமக்களின் ஒத்துழைப்பு இல்லாமல் முழுமையான வெற்றியை பெற முடியாது. குப்பைகளை உருவாக்குவோருக்கும் திடக்கழிவு மேலாண்மையில் முக்கிய பொறுப்பு இருக்கிறது. இதற்காகவே சுற்றுச்சூழல், வனம் மற்றும் காலநிலை மாற்ற அமைச்சகம் திருத்தப்பட்ட புதிய திடக்கழிவு மேலாண்மை விதிகளை அறிவித்துள்ளது. 2026 ஏப்ரல் 1 முதல் அவை நடைமுறைக்கு வந்துள்ளன. இதுவரை மக்கும் மக்காத குப்பை, வீட்டு கழிவுகள் என இருக்கும் குப்பைகளின் வகைப்பாடு இனி ஈரக்கழிவுகள், காய்ந்த கழிவுகள், சுகாதார கழிவுகள், சிறப்பு கவனம் செலுத்த வேண்டிய கழிவுகள் என 4 வகையாக பிரிக்கப்படுகின்றன. ஒரு நாளுக்குள் 100 கிலோவுக்கு மேல் குப்பை உற்பத்தி செய்யும் வளாகங்கள் பல்க் வேஸ்ட் ஜெனரேட்டர்களாக, அதாவது அதிக கழிவு உற்பத்தியாளராக வகைப்படுத்தப்படுவர். குப்பையை உருவாக்குபவர்கள் அதை தனித்தனியாக பிரித்து உள்ளாட்சி அமைப்புகளிடம் முறையாக ஒப்படைக்க வேண்டும் என்ற அணுகுமுறை இந்த விதிமுறைகளில் வலுப்படுத்தப்பட்டுள்ளது. திடக்கழிவுகளை கழிவு என்ற பார்வையிலிருந்து வளம் என்ற பார்வைக்கு மாற்றுவது முக்கிய நோக்கமாக வலியுறுத்தப்படுகிறது. அதிக திடக்கழிவு உற்பத்தியாளர்களை முறையாக பதிவு செய்து கண்காணிக்க ஆன்லைன் வசதி ஏற்படுத்தவும் இந்த திருத்தம் வலியுறுத்துகிறது. ஊரகப் பகுதிகளில் குப்பையை பயன்படுத்தி எரிவாயு போன்ற பொருட்கள் உற்பத்தி செய்வோருக்கு புதிய சலுகைகள் வழங்கப்படும். இதில் தயாரிக்கப்படும் உரத்தை விற்க மத்திய அரசு துறைகள் வாயிலாக உதவி வழங்கப்படும். திடக்கழிவு மேலாண்மையில் மக்களாகிய நமக்கு மிகப்பெரும் பொறுப்புகள் இருக்கின்றன. குப்பைகளை அகற்றுவது அரசின் வேலை என்றே பெரும்பாலானோர் நினைக்கிறார்கள். ஆனால் அதில் நமக்குத்தான் பெரும் பங்கு இருக்கிறது. அரசால் கட்டமைப்புகளை மட்டுமே உருவாக்க முடியும். முதலில் அதிக குப்பைகள் உருவாகாமல் தடுக்கும் பெரிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. வீடுகளில் மக்கும் கழிவு, மறுசுழற்சி செய்யக்கூடிய கழிவு, பிற கழிவுகளை தனித்தனியாக பிரித்து வழங்க வேண்டும். இது அடுத்தடுத்த செயலாக்கத்தை எளிதாக்கும். துணி பையை பயன்படுத்துதல், மீண்டும் பயன்படுத்தக்கூடிய பாட்டில்கள் மற்றும் பாத்திரங்களை பயன்படுத்துதல் போன்றவை உருவாகும் கழிவின் அளவை குறைக்க உதவுகின்றன. குப்பை தொட்டியில் அல்லது உள்ளாட்சி அமைப்பு குறிப்பிடும் முறையில் மட்டுமே வழங்க வேண்டும். சுதந்திர 100ஆண்டை கொண்டாட தயாராகும் நம் தேசத்தை தூய்மையாக பராமரிப்போம், தேசத்தின் ஆரோக்கியம் காப்போம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்ட செய்தி கட்டுரை, திடக்கழிவு மேலாண்மையில் நமது பங்கு.

0: எழுதியவர் என். ஹேமாவதி, வாசித்தவர் சுமித்ரா ரத்னம்.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 7:10.
2: தமிழ் அமுதம் வழங்குகிறார் முனைவர் அரங்கமல்லிகா அவர்கள்.
3: புத்தர் ஓரிடத்தில், நான் என்பது பல குணங்களின் குவியல், உலகமோ காணல் நீர் என்று சொல்லுகிறார். உலகம் காணல் நீர் என்று சொல்லுவதும் ஒரு தத்துவம்தான். பூஜ்யத்துக்குள் ராஜ்யம் என்று சொல்வது தான் அது. அவர் ஒரு முறை ஒரு விவசாயியை பார்த்து அவரோடு உரையாடி கொண்டிருக்கிறார். அப்படி உரையாடி கொண்டிருக்கும் பொழுது அந்த விவசாயி, முன்னால் நிற்கக்கூடிய புத்தர் மிகப்பெரிய ஒரு ஞானி என்பது அறியாமல், நீங்கள் யார் என்று கேட்கிறார். அதற்கு, நானும் ஒரு விவசாயி தான் என்று புத்தர் பதில் தருகிறார். அப்படி தரும்பொழுது, எப்படி உங்கள் கையில் கலப்பை இல்லை, அரிவாள் இல்லை, கோடரி இல்லை, கடப்பாறை இல்லை, மண்வெட்டி இல்லை, நீங்கள் எப்படி ஒரு விவசாயியாக இருக்க முடியும், சும்மா தானே வந்து நிற்கிறீர்கள் என்று அந்த விவசாயி புத்தரை பார்த்து கேட்கிறார். அதற்கு புத்தர் சொல்லுகிறார், அன்பும் கருணையும் என்ற இரண்டு விதையை விதைக்கக்கூடிய விவசாயி நான் என்று பதில் தருகிறார். நீங்கள் நெல்மணியை விதைக்கிறீர்கள், அல்லது ஒரு வாழைக்கன்றை நடுகிறீர்கள், அல்லது ஒரு கரும்பு தோட்டத்தை நீங்கள் பயிர் செய்கிறீர்கள். அப்படியான விளைபொருட்களை நீங்கள் செய்வதனால் நீங்கள் விவசாயி என்று நீங்கள் கூறுவதை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஆனாலும் கூட, என்னை பொறுத்தவரையில் என் கையில் எந்த கருவிகளும் இல்லை என்று சொன்னாலும் கூட, நான் விதைப்பது இந்த அன்பையும் கருணையையும், அந்த இரண்டும் தான் விதைகள் என்று அவர் சொல்லுகிறார். அப்போது அதோடு அது நின்று போகுமா, அல்லது அது அந்த வாதம் சரியாக இருக்குமா என்றால், இருக்காது. திரும்ப அந்த விவசாயி, இதை எப்படி நீங்கள் ஒரு விவசாயி என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், எனது அறிவு தான் இங்கே நுகத்தடியாக இருக்கிறது. ஞானத்தை அடைவதற்கு உரிய வழி என்னுடைய அறிவு என்று அவர் பதில் தருகிறார். அது எப்படி ஒரு விவசாயி என்று உங்களை நீங்கள் நிரூபித்துக் கொள்வீர்கள்? ஞானம் அடைவதனால் எப்படி நீங்கள் விவசாயி ஆக முடியும்? விவசாயிக்கும் ஞானத்திற்கும் என்ன தொடர்பு என்று புத்தரிடம் அந்த விவசாயி கேட்கிறார். அதற்கு புத்தர் சொல்லுகிறார், தர்மம் என்ற ஒன்றை ஏரியினுடைய கைப்பிடியாக கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்பவும் இந்த விவசாயிக்கு ஒரு தயக்கம், மறுபடியும் இவரிடம் என்ன கேள்வி கேட்பது. அந்த நேரத்தில் புத்தர் அவரை புரிந்து கொண்டு பதில் தருகிறார், நான் இந்த அன்பையும் கருணையையும் விதைத்து இந்த ஞானம்ங்கிற மிகப்பெரிய ஒரு உன்னத நிலையை அடைவதற்கு உரிய எல்லாவற்றையும் பயிற்சியின் மூலமாக சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறேன், உழுது கொண்டிருக்கிறேன், விதைத்து கொண்டிருக்கிறேன். எனவே நானும் உங்களைப் போல ஒரு விவசாயிதான் என்று அவர் பதில் தருகிறார். அப்போது அதற்கு அந்த விவசாயி சொல்லுகிறார், ஒவ்வொரு முறையும் நீங்கள் அப்படி சொல்லும் பொழுது நான் உணர்ந்து கொள்ளுகிறேன், நீங்கள் அன்பையும் கருணையையும் விதைத்திருக்கிறீர்கள், ஞானம் தேடி நீங்கள் அலைந்திருக்கிறீர்கள், விளைபொருட்கள் காலம் எடுத்துக்கொண்டு ஒரு விளைச்சலை தருவதைப் போல நீங்கள் இந்த சமூகத்தை புரிந்து கொள்வதற்கு நிறைய காலம் எடுத்துக்கொண்டு மனசை படித்து அதன் மூலமாக ஞான நிலைக்கு நீங்கள் வந்திருக்கிறீர்கள், அதனால் நான் ஒத்துக்கொள்கிறேன், நீங்களும் ஒரு விவசாயி தான் என்று சொல்லி அந்த விவசாயி சமாதான நிலைக்கு அவர் வருவார். ஆக புத்தருடைய செய்தி என்பது என்ன என்றால், இந்த இடத்துல ஒவ்வொரு தனி மனிதனிடமும் நாம் அன்போடும் கருணையோடும் இரக்கத்தோடும் இருக்க வேண்டும், ஞானத்தை விதைத்து கொண்டே இருக்க வேண்டும், ஒவ்வொரு இடத்திலும் எந்த விதமான ஏற்றத்தாழ்வும் இல்லாமல் மனிதர்களை மனிதர்களாக பார்க்கக்கூடிய அந்த பார்வைதான் ஒரு விவசாயினுடைய ஒரு நிலை. ஏனென்றால் அந்த விவசாயிதான் எல்லோருக்கும் உணவு தருகிறான், அதை போலதான் இந்த ஞானமும் என்று சொல்லி அந்த விவசாயிக்கு ஒரு புரிதலை தரு.

0: இனி தொடர்வது தமிழில் செய்தி அறிக்கை.
1: ஆகாஷ்வாணி

செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். சுகாதாரத்துறையில் நவீன தொழில்நுட்பங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். கப்பல் கட்டுமானத்தில் இந்தியா தன்னிறைவு பெற்ற நாடாக உருவெடுக்கும் என்று அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். எரிபொருள் மீதான விலை உயர்வை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை இணைந்து மேற்கொள்வது என G7 உறுப்பு நாடுகள் முடிவு செய்துள்ளன. அருணாச்சல பிரதேசத்தில் ஓரிரு இடங்களில் அடுத்த இரு தினங்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் ஆடவர் 2020 கிரிக்கெட் போட்டி இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். சுகாதாரத்துறையில் ரோபோட்டிக்ஸ் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற சுகாதாரத்துறையில் நவீன தொழில்நுட்பங்களின் பயன்பாடு குறித்த சர்வதேச மாநாட்டில் உரையாற்றிய அவர் இதனை தெரிவித்தார். மருத்துவ சிகிச்சையில் நவீன தொழில்நுட்பங்களின் பயன்பாடு அதிகரித்து வருவதை அவர் சுட்டிக்காட்டினார். ரோபோட்டிக்ஸ், செயற்கை நுண்ணறிவு போன்ற தொழில்நுட்பங்கள் புவிசார் எல்லைகளை கடந்து சுகாதாரத்துறையின் செயல்பாட்டை மேம்படுத்த உதவிடும் என்று அவர் கூறினார். சுகாதாரத்துறையில் நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவது குறித்து கல்வி நிறுவனங்கள் மற்றும் இதுபோன்ற தொழில்முறை சார்ந்த மாநாடுகளில் விவாதிக்கப்பட வேண்டும் என்று டாக்டர் ஜிதேந்திர சிங் வலியுறுத்தினார். விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்கும் வகையில் வேளாண் உற்பத்தியில் நவீன தொழில்நுட்பம் மற்றும் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் வலியுறுத்தியுள்ளார். ஆந்திரப்பிரதேச மாநிலம் மதனப்பள்ளியில் சர்வதேச தோட்டக்கலை மையம் மற்றும் வேளாண் பயிற்சி நிறுவனத்தை அமைப்பதற்கான திட்டங்களுக்கு அவர் அடிக்கல் நாட்டி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர், விவசாயிகளின் மேம்பாட்டிற்காக மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்களை பட்டியலிட்டார். வேளாண் துறையில் நவீன தொழில்நுட்பங்கள், அறிவியல் பூர்வமான வேளாண் நடைமுறைகள், ஆராய்ச்சிகள் போன்றவற்றின் மூலம் விவசாயிகளுக்கு உதவிடும் வகையில் இந்த நிறுவனம் செயல்படும் என்று திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். கப்பல் கட்டுமானத்துறையில் தன்னிறைவு பெற்ற நாடாக இந்தியாவை உருவெடுக்கச் செய்வதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார். மும்பையில் இந்திய கப்பல் கழகத்தின் 65 ஆண்டுகால செயல்பாடுகளை குறிக்கும் வகையில் நடைபெற்ற விழாவில் உரையாற்றிய அவர் இதனை தெரிவித்தார். கப்பல் கட்டுமானத்துறையில் ஏராளமான வாய்ப்புகள் உள்ளதாக அவர் கூறினார். இந்தியாவை கடல்சார் பாதுகாப்பு, உற்பத்தி மற்றும் தொழில்துறையில் உலகின் முன்னணி நாடாகவும் சர்வதேச சந்தையில் போட்டியிடக்கூடிய வலிமை கொண்ட நாடாகவும் மாற்றுவதற்கு ஒருங்கிணைந்த செயல்பாடுகள் அவசியம் என்று அவர் தெரிவித்தார். ஹார்மோஸ் நீரிணை பகுதியில் நிலவிய பதற்றத்தின் போது இந்தியாவின் எரிசக்தி மற்றும் வர்த்தக பாதுகாப்பை உறுதி செய்வதில் இந்திய கப்பல் கழகத்தின் பங்களிப்பை அமைச்சர் எடுத்துரைத்தார். இந்நிகழ்ச்சியில் காணொலி வாயிலாக உரையாற்றிய மத்திய கப்பல் போக்குவரத்து அமைச்சக செயலாளர் திரு விஜயகுமார், நாட்டின் நலனை கருத்தில் கொண்டு இக்கட்டான தருணங்களில் இந்திய கப்பல் கழகம் பாதுகாப்பு அரணாக செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். 1961 19 கப்பல்களுடன் ஏற்படுத்தப்பட்ட இந்த நிறுவனம் தற்போது 5.26 மில்லியன் டன் மொத்த திறனுடன் 58 கப்பல்களை இயக்கி வருகிறது. இந்தியா ஸ்பெயின் இடையேயான கூட்டு கடற்பயிற்சியில் பங்கேற்பதற்காக இந்திய கடற்படைக்கு சொந்தமான திரிசூல் போர்க்கப்பல் வாலன்சியா துறைமுகம் சென்றடைந்துள்ளது. இது தொடர்பாக பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இவ்விரு நாடுகளின் கடற்படைகளும் இணைந்து போர் ஒத்திகை, விளையாட்டு, கலாச்சாரம் என பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் காதி பொருட்களுக்கு சிறப்பு தள்ளுபடி வழங்கப்படும் என்று காதி கிராம தொழில்துறை ஆணையத்தின் தலைவர் திரு மனோஜ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், காதி பொருட்களுக்கு 20% தள்ளுபடியும் கிராம தொழில்துறை சார்ந்த

0: தயாரிப்புகளுக்கு 10% தள்ளுபடியும் வழங்கப்படும் என தெரிவித்தார். இந்த சிறப்பு தள்ளுபடி அடுத்த மாதம் 16ஆம் தேதி வரை அமலில் இருக்கும் என்று அவர் கூறினார். சுயசார்பு இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டுவதில் காதி தயாரிப்புகள் முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் குறிப்பிட்டார். நடப்பாண்டில் காதி பொருட்களுக்கான விற்பனை இலக்கு 251,000 கோடி ரூபாய் என நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக திரு மனோஜ் கோயல் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: எரிபொருள் மீதான விலை உயர்வை கட்டுப்படுத்தும் வகையில் கையிருப்பிலிருந்து 100 மில்லியன் பேரல் டீசலை விடுவிக்க G7 உறுப்பு நாடுகள் முடிவு செய்துள்ளன. G7 நாடுகளிடையே காணொலி வாயிலாக நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்திற்கு பின்னர் வெளியிடப்பட்ட அறிக்கையில் சர்வதேச எரிசக்தி முகமையுடன் இணைந்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளுக்கிடையே எரிபொருட்களின் உயர்வு, சர்வதேச அளவிலான டீசல் விநியோகம், வர்த்தக முரண்பாடுகள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டது. பெட்ரோலிய பொருட்கள் மீதான விலை உயர்வை கட்டுப்படுத்தும் வகையில் உறுப்பு நாடுகளுடன் ஒருங்கிணைந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள பிரான்ஸ் முடிவு செய்துள்ளதாக அந்நாட்டு அதிபர் திரு இமானுவேல் மேக்ரான் தெரிவித்துள்ளார். பஞ்சாப் மாநிலத்தின் எல்லையை ஒட்டிய பகுதியில் இந்தியாவுக்குள் அத்துமீறி ஊடுருவ முயன்ற 2 தீவிரவாதிகளை எல்லை பாதுகாப்பு படையினர் சுட்டுக் கொன்றனர். பலமுறை எச்சரிக்கை விடுத்தும் எல்லைப் பகுதியில் அத்துமீறி நுழைய முயற்சி மேற்கொண்டதை அடுத்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக பாதுகாப்பு படையினர் தெரிவித்துள்ளனர். உலக வர்த்தக அமைப்பின் விதிமுறைகளுக்கு ஏற்ப நாடுகளுக்கிடையேயான வர்த்தக நடவடிக்கைகள் உறுதி செய்யப்பட வேண்டும் என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்காவில் நடைபெற்ற G20 வர்த்தக அமைச்சர்களின் மாநாட்டின் நிறைவு நாள் நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர் இதனை தெரிவித்தார். G20 உறுப்பு நாடுகளுடனான இந்தியாவின் வர்த்தகம் வெளிப்படையாகவும் சர்வதேச விதிகளின் அடிப்படையிலும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார். புவிசார் அடிப்படையிலான உற்பத்தி, மறைமுக மானியம் வழங்குவது போன்ற சில நாடுகளின் செயல்பாடுகள் சர்வதேச வர்த்தகத்தில் பாதிப்பை ஏற்படுத்தும் என்று அவர் தெரிவித்தார். உள்நாட்டு தேவையை பூர்த்தி செய்வதுடன் உலக அளவிலான வர்த்தக நடைமுறைகளிலும் இந்தியா கவனம் செலுத்தி வருவதாக திரு பியூஷ் கோயல் குறிப்பிட்டார். பிரதமருக்கு வழங்கப்பட்டுள்ள நினைவு பரிசு பொருட்களுக்கான மின்னணு ஏல நடைமுறைகள் இம்மாதம் 31ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த ஏலத்தில் 30 விதமான பரிசுப் பொருட்கள் இடம்பெறும் என்று அந்த அமைச்சகத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. வெளிநாட்டிலிருந்து இந்தியாவிற்கு சட்டவிரோத தங்க கடத்தல் முயற்சியை மத்திய வருவாய் புலனாய்வு இயக்குநரகம் முறியடித்துள்ளது. மும்பை சத்ரபதி சிவாஜி சர்வதேச விமான நிலையத்தில் அதிகாரிகள் மேற்கொண்ட சோதனை நடவடிக்கைகளின் போது 12.64 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 8 கிலோ வெளிநாட்டு தங்கம் மற்றும் 1.09 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 1168 கேரட் வைரம் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக இந்தியாவைச் சேர்ந்த பயணி ஒருவர், விமான நிலைய ஊழியர் ஒருவர் என மொத்தம் 8 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களிடம் சுங்கத்துறை அதிகாரிகள் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருவதாக நிதியமைச்சகத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. அருணாச்சல பிரதேசத்தில் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால், ஆந்திரப்பிரதேசம், கேரளம், மாஹே உள்ளிட்ட இடங்களில் அடுத்த 3 தினங்களுக்கு பரவலாக மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. சிக்கிம், லட்சத்தீவுகள், இமயமலையை ஒட்டிய பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் ஆடவர் 2020 கிரிக்கெட் போட்டி இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. ஜப்பானில் நடைபெறும் இப்போட்டி காலை 10:30 மணிக்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சுகாதாரத்துறையில் நவீன

0: தொழில்நுட்பங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். கப்பல் கட்டுமானத்தில் இந்தியா தன்னிறைவு பெற்ற நாடாக உருவெடுக்கும் என்று அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். எரிபொருள் மீதான விலை உயர்வை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை இணைந்து மேற்கொள்வது என G7 உறுப்பு நாடுகள் முடிவு செய்துள்ளன. அருணாச்சல பிரதேசத்தில் ஓரிரு இடங்களில் அடுத்த இரு தினங்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் ஆடவர் 2020 கிரிக்கெட் போட்டி இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் இப்பொழுது 7:25:25. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் புத்தம் புது காலையில் இனி
2: வாழ்விற்கு சொத்தை பல்லை எவ்வாறு சரி செய்யலாம் என்பது குறித்து பல் மருத்துவர் டாக்டர் சாய் சரத் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
3: பல் சொத்தை எதுக்காக வருதுங்கிறதுக்கான நிறைய ரிசர்ச் நடந்துகிட்டே இருக்குது. ஆல்மோஸ்ட் இப்போ வரைக்கும் ஒரு குழந்தையில வந்து யூஸ்வலாக அந்த வர டிகே வந்து ஏர்லி சைல்ட்ஹுட் கேரிஸ்ன்னு சொல்லுவாங்க, ECCன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கான ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்ன்னு 123 ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த 123 ஃபேக்டர்ஸில் ஏதாவது ஒன்றுனாலையும் மல்டிபிள் ஃபேக்டர்ஸ்னாலையும் வரலாம். ஸோ மெயின் திங் ஒரு குழந்தைனால எதுக்கு வந்து வருது அப்படின்னா வந்து ரிட்டென்ஷன் ஆஃப் ஃபுட் ஆர் ரிட்டென்ஷன் ஆஃப் மில்க், இதனால தான் மெயினாக வந்து டிகே வருது. ஸோ இப்போ வந்து நிறைய பேரண்ட்ஸ் வந்து ஏன் பிறந்த ஒரு 2 இயர்ஸ்லேயே வந்து இவ்வளோ சொத்தை ஏன் வருது அப்படின்னு கேட்குறாங்க. பட் அதுக்கான மெயின் ரீசனே வந்து இந்த பேரண்ட்ஸோட இம்ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் தான். ஸோ இப்போ வந்து தாய்ப்பால் தான் கொடுக்குறோம், தாய்ப்பால் கொடுக்கறதுல ஏன் சொத்தை வருது, நாங்கள் சுகர் எதுவுமே இல்லையே ஏன் வருதுன்னு கேட்குறாங்க. ஸோ தாய்ப்பால் ஆஸ் சச் வந்து டிகே காஸ் பண்ணுறது எந்த விதமான ஒரு பொட்டன்ஷியலும் அதுக்கு கிடையாது. பட் அந்த தாய்ப்பாலும் பல்லு மேலே தேங்கி இருந்துச்சுன்னா சொத்தை வரலாம். ஸோ சாதா பால், பாக்கெட் பாலாக இருக்கட்டும், இல்லை வந்து தாய்ப்பாலாக இருக்கட்டும், எந்த பாலாக இருந்தாலும் அது பல்லு மேலே ஓவர் நைட் அது தங்குறதுனால தான் சொத்தை வருதே ஒழிய தாய்ப்பால்னால சொத்தை வரலை. ஸோ இப்போ வந்து ஒரு பல்லு வந்து அவங்க தம் சக்கிங் ஒரு இண்டெக்ஸ் சக்கிங் சொல்லுவாங்க, ஃபிங்கர் சக்கிங் சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு விரலையோ இல்லை கட்ட விரலையோ வாய்க்குள்ளே வச்சிருக்கும் போது என்ன ஆகணும், இப்போ நார்மலாக நம்ம வந்து ஒரு ஸ்ட்ராவை வந்து உரியணும்னா வி எக்ஸர்ட் நெகட்டிவ் ப்ரெஷர். ப்ரெஷர் வந்து என்ன ஆகும்னா இந்த கன்னத்தோட மசில்ஸு வாயை சுற்றி இருக்கிற மசில்ஸ் எல்லாம் என்ன பண்ணணும்னா ப்ரெஷர் வந்து அந்த தம் மேலே விடும். ஸோ அந்த ப்ரெஷர் விழுறதுனால என்ன ஆகும்னா இந்த தம் மேலே டைரெக்டாக போகாமல் இடையில இருக்கிற பல்லு மேலே கீழே தாடை மேலே அந்த ப்ரெஷர் விழும். ஸோ அந்த மேல் தாடையிலையும் கீழ் தாடையிலையும் அந்த ப்ரெஷர் விழுறதுனால என்ன ஆகும்னா மேல் தாடையோட வளர்ச்சி அதாவது டிரான்ஸ்வர்ஸ் க்ரோத் விரிவடைகிற அந்த வளர்ச்சி வந்து இட் ஹாம்பர் ஆகுது. ஸோ இது வந்து ஸ்டாப் ஆகுறதுனால என்ன ஆகணும், அவங்க மேல் தாடையோட வளர்ச்சி வந்து ப்ராப்பராக இல்லாதனால அவங்க பைட்டிங் வந்து ப்ராப்பராக இருக்காது. ஸோ ஆப்வியஸாக பல்லு வந்து கீழ்ப்பல்லு வந்து வெளியிலையும் மேல் பல்லு வந்து உள்ளேயும் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. இன்னொன்று அவங்க வந்து விரல் வாய்க்குள்ளே வச்சிருக்கிறதுனால அவங்க மேல் பல்லு முளைக்கும் போதே எத்தா முளைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் இன்னொன்று அந்த ரெண்டு மேல் பல்லும் கீழ்ப்பல்லும் ரெண்டும் ஒன்றா இணையாது. ஸோ இணையாமல் இடையில வந்து ஓப்பன் பைட்டுன்னு சொல்லுவாங்க, இடையில வந்து கேப் இருக்கும். ப்ரெஷர் வந்து கான்ஸ்டண்ட்டாக கீழ் தாடை மேலே விழுறதுனால அந்த கீழே இருக்கிற முன்னாடி பல்லு வந்து பின்பக்கமாக சாஞ்சிரும். ஸோ இதனால் அந்த கேப்பும் ரொம்ப ஜாஸ்தியாகும், ப்ளஸ் அவங்களோட பைட்டிங்கு அவங்களோட ஃபேஷியல் அப்பியரன்ஸு எல்லாமே சேஞ்ச் ஆகும்.
2: இதுவரை சொத்தை பல்லை எவ்வாறு சரி செய்யலாம் என்பது குறித்து பல் மருத்துவர் டாக்டர் சாய் சரத் அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.
4: பானு, உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு, எப்படி இருக்க?
5: ஹே சுபா, நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க?
4: ஏதோ இருக்கேன். ஆமா, 10 வருஷத்துக்கு முன்னாடி உன்னை எப்படி பார்த்தேனோ இப்பயும் அதே மாதிரி இருக்கியே பானு, உன்னால மட்டும் எப்படி உன் உடம்ப இவ்வளவு ஃபிட்டா வச்சுக்க முடியுது?
5: நிஜமாவா சொல்ற? நான் பாக்குறதுக்கு அதே மாதிரியா இருக்கேன்?
4: ஆமா பானு, நான் உண்மையதான் சொல்றேன்.
5: உன்னோட பாராட்டுக்கு ரொம்ப நன்றி சுபா. நான் தினமும் உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி, முக்கியமா யோகா செய்யறேன். அதனால கூட நான் ஃபிட்டா இருக்கிற மாதிரி உனக்கு தெரியலாம்.
4: அப்படியா? எனக்கும் ஒன்ன மாதிரியே ஆரோக்கியமா இருக்கணும்னு ஆசையா இருக்கு பானு.
5: அப்ப நாளையில இருந்து நீயும் யோகா ஆசிரியர் கிட்ட முறையா ஆசனங்களை கத்துக்கிட்டு பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சுடு சுபா.
4: கண்டிப்பா பானு, நானும் இனிமே தினமும் யோகா செய்ய ஆரம்பிச்சிடுறேன்.
1: புத்தம் புது காலையில் இனி இன்று ஒரு தகவல் வழங்குகிறார் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.

0: ஒருத்தர் இருக்கார், நல்ல உத்தியோகத்தில் தான் இருக்கிறார், ஆனால் எப்போ பார்த்தாலும் முகத்தை வெறுப்பாக வச்சுருப்பார், அப்படியே வருவார் போவார். ஏன் சார் இப்படி இருக்கிறீங்க அப்படின்னு விசாரித்தோம். ஏண்டா இந்த வேலைக்கு வந்தோம்னு இருக்கு சார் அப்படின்னார். உங்கள் வேலை உங்களுக்கு பிடிக்கலையா அப்படின்னு கேட்டோம். இல்லைன்னார். இப்படிப்பட்டவங்க வெற்றிகரமான வாழ்க்கை வாழ முடியாது, இது வந்து நிபுணர்கள் கருத்து. வேலையை நேசிக்க தெரிந்தவர்கள் வெற்றி பெறுவார்கள் அப்படிங்கிறாங்க அவங்க. எந்த துறையாக இருந்தாலும் சரி, அந்த துறையில் வெற்றிகரமாக இருக்கிறவங்கள விசாரித்து பாருங்கள், எனக்கு என்னுடைய வேலை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறவங்களாக தான் இருப்பாங்க. அப்படி இருந்தால் தான் அது வெற்றிகரமாக இருக்க முடியுது அவங்களால். ஒருத்தனுக்கு பிடித்தமான பொழுதுபோக்கே அவனுடைய தொழிலாக இருந்துட்டுதுன்னா அவனை மாதிரி கொடுத்து வச்சவன் வேறு யாரும் இல்லை அப்படிங்கிறார் பெர்னார்ட் ஷா. ஒரு தடவை மன்னர் ஹுமாயூன் உயிரை வந்து தண்ணீர் முண்டு ஊற்றுகிற தொழிலாளி ஒருத்தர் காப்பாற்றினாராம், அந்த ஹுமாயூன் உயிரை. உடனே மன்னர் கேட்டிருக்கார், உனக்கு என்ன வேணும்னாலும் கேள் தரேன், உயர் பதவி வேணுமா அப்படின்னு கேட்டாராம். மன்னா, மக்களின் தாகம் தீர்க்கக்கூடிய இந்த பணியை விட உயர்ந்தது உண்டா அப்படின்னாராம் அந்த தொழிலாளி. அவரால் அவருடைய வேலையை நேசிக்க முடிஞ்சுது, அதனால் மகிழ்ச்சியாக இருக்க முடிஞ்சுது. நாமெல்லாம் அப்படி இல்லை, வேலை கிடைக்கிற வரைக்கும் கிடைச்சா போதும் அப்படின்னு இருக்கோம், கிடைச்சதுக்கப்புறம் ஏண்டா இந்த வேலைக்கு வந்தோம்னு ரொம்பவும் அழுத்துக்குவோம். சரி, நாம் இருக்கிற இடத்துல நாம் வெற்றிகரமாக இருக்க வழி உண்டா அப்படின்னா உண்டுன்னு சொல்கிறாங்க. அதாவது மன இயல் நிபுணர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க அதுக்கு முக்கியமாக 6 வழிகள் சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு அலுவலகத்தில் வேலை பார்க்குறவரா அப்படின்னா இதை கேளுங்க. அதாவது உங்கள் மேலதிகாரி எதிர்பார்ப்புக்கு தகுந்த மாதிரி உங்கள் வேலை இருக்குதா, அப்படி இல்லைன்னா முதல்ல உங்கள் வேலையின் தரம் உயரணும். உங்களுக்கு மேலே கீழே வேலை பார்க்குற பணியாளர்கள்கிட்ட நல்ல விதமாக பழகிறீங்களா, அந்த உறவு முறையில் ஏதாவது குறை இருந்தால் அதை கண்டுபிடிச்சி சரி பண்ணுங்கள். நம்பிக்கைக்கு உரியவர் அப்படின்னு நீங்கள் பேர் எடுக்கணும். நீங்கள் எடுக்கிற முடிவு நல்ல முடிவாக தான் இருக்கும் அப்படின்னு அடுத்தவங்க சொல்லணும். உங்கள் தோற்றத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க, இது மனம் உடல் ரெண்டும் சம்மந்தப்பட்டது, அதனால் மனசையும் ஆரோக்கியமாக வச்சுருக்கணும், உடம்பையும் ஆரோக்கியமாக வச்சுருக்கணும். உங்களுடைய நிர்வாகம் செயல்படுற விதத்தை நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும். உங்களுடைய நிர்வாகம் இப்போ ஒரு காரியம் செய்யுதுன்னு வச்சுங்க, ஏன் அப்படி செய்யுது, எதுக்காக அப்படி செய்யுது, அதனுடைய குறிக்கோள் என்ன, அது நீடிக்கிறதுக்கு காரணம் என்ன, இதையெல்லாம் தெரிஞ்சுக்கணும். சிரிப்புக்கு வஞ்சகம் பண்ணக்கூடாது, நல்லா சிரிக்கணும், அப்போ தான் அது திரும்ப கிடைக்கும். கடந்த கால தோல்வியை பற்றி கவலைப்படக்கூடாது, முதலாளி விருப்பம் தெரிஞ்சு நடந்துக்கிறது நல்லது தான், அதுக்காக வந்து காக்கா பிடிக்கணுங்கிற அவசியம் இல்லை. உங்களுக்கு ஒரு பொறுப்பான வேலை கிடைக்குது, உடனே சத்தம் குழப்பம் அப்படின்னு சூழ்நிலையை இறுக்கமாக ஆக்கிடக்கூடாது. எந்த சூழலையும் இயல்பாக கையாளக்கூடியவர் அப்படிங்கிறத காட்டணும். இதெல்லாம் உங்கள் துறையில் நீங்கள் வெற்றி பெற நிபுணர்கள் சொல்கிற யோசனைகள். இவ்வளவு விவரமும் சொல்லிவிட்டு ஒருத்தரை பார்த்து கேட்டோம், இப்போ சொல்லுங்கள் நீங்கள் செய்கிற வேலை உங்களுக்கு பிடிச்சிருக்குதா அப்படின்னோம். ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குது அப்படின்னார். சரி, என்ன செஞ்சிட்ருக்குறீங்க அப்படின்னு கேட்டோம். சும்மா தான் இருக்கிறேன் அப்படின்னார் அவர்.
1: இன்று ஒரு தகவல் கேட்டோம். வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: இன்று இரவு மணி 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி நிகழ்ச்சியில்
3: கருப்பு கிருஷ்ணா சிவப்பு நம்ம இயற்கை விவசாயத்தில் செஞ்சது. நாங்கள் வேப்ப பண்ணாங்க, கடலை பண்ணாங்க, எள்ளு பண்ணாக்கு, தேங்காய் பண்ணாக்கு, அசஸ் பயிரும் பாசை பயிர் அதில் உயிர் உரம் வாங்கிக்கிறோம். ஒவ்வொரு ட்ரிப்பு 300 கிலோ போடுவோம் ஏக்கருக்கு. மேலே பூச்சி மாதிரிலாம் அடிக்க மாட்டோம், இது நல்லாயிருக்கும். மண்ணில் பூச்சி இருந்தால் தானே மேலுக்கு வரப்போகுதே, அதனால அடிக்க மாட்டோம்.
2: பாரம்பரிய நெல் ரகங்கள் குறித்து திருவள்ளூர் மாவட்டம் சின்னக்காவணம் ஈ தேவராஜன் அவர்களுடன் நேர்முகம். தொடர்ந்து வேளாண் செய்திகள் ஆகியன இன்று இரவு மணி 7:30 கிசான் வாணி நிகழ்ச்சியில் ஒலிபரப்பாகும். கேட்டு பயன்பெறுங்கள்.
1: புத்தம் புது காலையில் இனி திரைகானம். முதலில் ராஜ்குமார் பாரதி குரலில் ஒலிக்கிறது பாரதி படப்பாடல்.

0: கம்மி நேரத்துல அதிக லாபம்,
1: ஒரே கிளிக்லயா, அற்புதம்.
2: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க, RBI சொல்கிறது.
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: புத்தம் புது காலையில் இனி உங்கள் கவனத்திற்கு.
5: தீண்டாமை ஒழிப்பு வாரம் சிற்றுரை கேட்கலாம்.
6: இந்தியாவில் தீண்டாமை ஒழிப்பு வாரம் ஒவ்வொரு ஆண்டும் மகாத்மா காந்தியின் பிறந்த நாளான அக்டோபர் 2 முதல் அக்டோபர் 8 வரை கடைபிடிக்கப்படுகிறது. சமூகத்தில் சாதி அடிப்படையிலான தீண்டாமை மற்றும் பாகுபாடுகளை ஒழிப்பது குறித்த விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்துவதே இவ்வாறு

மாநாட்டின் முக்கிய நோக்கமாகும். 1955 தீண்டாமை ஒழிப்பு சட்டம் இயற்றப்பட்டது. தீண்டாமை ஒரு பாவச்செயல், தீண்டாமை ஒரு பெரும் குற்றம், தீண்டாமை ஒரு மனிதத்தன்மையற்ற செயல் என்ற காந்தியின் சிந்தனையை தமிழ்நாடு அரசு பள்ளி பாடப்புத்தகங்களில் இடம்பெறச் செய்து மாணவர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறது. மகாத்மா காந்தியின் நினைவு நாளான ஜனவரி 30 ஒவ்வொரு அரசு அலுவலகங்களிலும் தீண்டாமை ஒழிப்பு உறுதிமொழி எடுத்துக்கொள்ளப்படுகிறது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் விதி 17 இந்தியாவில் தீண்டாமையை முழுமையாக ஒழிப்பதோடு அதனை பின்பற்றுவது சட்டப்படி தண்டனைக்குரிய குற்றமாக கூறுகிறது. ஒருவரின் பிறப்பை வைத்து அவருடைய மதிப்பை நிர்ணயிப்பதோ மரியாதை தர மறுப்பதோ மிகப்பெரிய குற்றமாக கருதப்படுகிறது. ஒவ்வொரு மனிதனையும் பிரித்து வைப்பது அவர்களுடைய பிறப்பு அல்ல, நம்முடைய எண்ணங்கள்தான். எனவே தீண்டாமையை ஒழிக்க சட்டங்கள் மட்டும் போதாது.

0: மதிப்பை நிர்ணயிப்பதோ மரியாதை தர மறுப்பதோ மிகப்பெரிய குற்றமாக கருதப்படுகிறது. ஒவ்வொரு மனிதனையும் பிரித்து வைப்பது அவர்களுடைய பிறப்பு அல்ல, நம்முடைய எண்ணங்கள்தான். எனவே தீண்டாமையை ஒழிக்க சட்டங்கள் மட்டும் போதாது, நம்முடைய எண்ணங்களிலும் மாற்றம் வேண்டும். நம் வீட்டில் குழந்தைகளுக்கு சாதி வேறுபாடு இல்லாமல் மனிதநேயத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும். பள்ளிகளிலும் வேலை செய்யும் இடங்களிலும் எந்தவித பாகுபாடும் இல்லாமல் அனைவருக்கும் சமமான வாய்ப்பு வழங்க வேண்டும். நாம் பேசும் வார்த்தைகளில் கூட கவனம் தேவை. சாதியை வைத்து அழைப்பதும் கேலி செய்வதும் ஒதுக்குவதும் கூட பாகுபாட்டின் ஒரு வடிவம்தான். அவன் அவள் என்று பிரிப்பதை விட நாம் என்று இணைவோம். நிறம் வேறாக இருக்கலாம், மொழி வேறாக இருக்கலாம், வாழ்க்கை முறை வேறாக இருக்கலாம், ஆனால் நம் அனைவருக்கும் உணர்வுகள் இருக்கின்றன. நம் அனைவருக்கும் மரியாதையுடன் வாழும் உரிமை இருக்கிறது. தீண்டாமை ஒழிப்பு வாரம் என்பது ஒரு வாரத்திற்கானது மட்டும் அல்ல, ஒவ்வொரு நாளும் மனிதனை மனிதனாக மதிப்போம் என்பதற்கான உறுதிமொழியாக இருக்க வேண்டும். தீண்டாமை ஒழியட்டும், சமத்துவம் மலரட்டும், மனிதநேயம் வெல்லட்டும்.
1: இதுவரை தீண்டாமை ஒழிப்பு வாரம் சிற்றுரை கேட்டீர்கள்.

0: நேரம் 7:42. நிகழ்ச்சியில் அடுத்து கேட்கலாம் ஜெய் பீம் படத்திற்காக பிரதீப் குமார் பாடிய பாடல்.
1: தல கோதும் இளங்காத்து செய்தி கொண்டு வரும்.

0: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க பகுதிநேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 20 முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருக்க வேண்டும். கல்வி தகுதி,
0: அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: மேலும் விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருக்க வேண்டும்.
0: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com instagram.com ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். நிறைவு செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் நேரில் சமர்ப்பிக்க கடைசி நாள்
1: அக்டோபர் 5
0: காலை 11 மணியிலிருந்து மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்கலாம். முகவரி: நிகழ்ச்சி பிரிவு தலைவர், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, காமராசர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004. இது பகுதிநேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
2: நேரம் 7:55. இனி
3: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.

0: அன்புள்ள துரைசாமி ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல். காலையில் என்ன சாப்பிட்டீங்கன்னு கிராமத்தில் கேட்டால் அப்போல்லாம் சொல்லுவாங்க நீராகாரம்னு. நீராகாரம்னா எந்த கடையில் இது விற்பனை ஆகுதுன்னு நம்ம மக்கள் கேட்குற நிலையை நாம் பார்க்குறோம். எல்லாரும் காலையில் எழுந்து பழைய சாதம், அதாவது நேற்று வடித்த சாதம், அதோடு சேர்ந்திருக்கும் தண்ணியை குடிச்சிட்டு சாதத்தோட தயிர் மோர் கலந்து குடிச்சிட்டு வயலுக்கு வேலைக்கு போன காலம்லாம் உண்டு. இந்த தண்ணியைத்தான் நீராகாரம், பழையது, பழைய சாதம்னுலாம் சொல்கிறது. இதை மறக்கக்கூடிய காலகட்டத்தில் நாம் இருக்கிறோமே. நம்முடைய பாரம்பரியத்தில் முக்கியமான ஒன்றை மறக்க தொடங்கிட்டோமே. பழைய சாதம் சாப்பிட்டா, அதிலும் தயிர் கலந்து சாப்பிட்டா வயிறு போடும், மதமதன் இருக்கும்னு நாம் இவற்றை ஒதுக்கிட்டோம். ஆனால் பழைய சாதத்தில் அவ்வளவு சக்தி இருக்குது. நமது உடல் நலனுக்கு நிறைய சத்துக்களை கொடுக்க வல்லது பழைய சாதம். துரைசாமி ஐயா, நீங்கள் கண்டிப்பாக பழையது சாப்பிடுபவர் தான். ஆனால் உங்களுக்கே தெரியாத சில தகவல்கள் பழையது பற்றி. அமெரிக்க பல்கலைக்கழகத்தில் நடத்தப்பட்ட ஓர் ஆராய்ச்சியின் முடிவில் பழைய சாதத்தோட தயிர் கலந்து சாப்பிட்டா உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்குமா, வெள்ளை அணுக்கள் அதிகரிக்குமா, உடல் சோர்வை போக்க வல்லது பழையது, உடலில் உள்ள அணு சிதைவுகளை தடுக்குதாம், உடல் சூட்டை தணிக்க வல்லது, உடம்புக்கு தெம்பு தரும், வயிற்றில் இருக்கும் பழைய கழிவுகளை வேகமாக வெளியேற்றிடும், பழையது சாப்பிட்டா உற்சாகமான மனநிலை உண்டாகும்னு அமெரிக்க பல்கலைக்கழக ஆராய்ச்சி முடிவு தெரிவிக்குது. ஆனாலும் நம்ம ஆட்கள் பழைய சாதத்தை விட்டுட்டு காலையில் 4 இட்லி சாப்பிட்டேன், ஒரு தோசை சாப்பிட்டேன், பூரி ரொட்டி சாப்பிட்டேன்னு பெருமையாக சொல்கிறாங்க. இதோடவா மாநகரத்தில் உள்ளோர், நகர்ப்புறத்தில் உள்ளோர், குறிப்பாக இளவட்டம்லாம் பீஸாங்குது, பர்கருங்குது, பொரோட்டா, நான்னு நமக்கு தேவையில்லாத, நம்ம நாட்டு தட்ப வெப்பநிலைக்கு உதவாத உணவு வகைகளை சாப்பிட்றாங்க. எப்போவாவது சாப்பிட்டா கூட ஏற்றுக்கலாம், எப்போ பார்த்தாலும் சாப்பிட்டா என்ன செய்யறது? இந்த உணவு வகைகள் செரிமானம் ஆகும் அளவுக்கு நம்மகிட்ட உடல் உழைப்பு இருக்கா இல்லையே. இப்படியெல்லாம் வெளிநாட்டு உணவு வகைகளை நாம் அதிகமாக பயன்படுத்துறதுனால தான் இயற்கையும் நம்மளை சோதனை செய்யுதோ. அதனால தான் அண்டை மாநிலங்களில் கூட இந்த வருஷம் ஓரளவுக்கு மழை கிடைச்சிது. பொதுவாக சரியாக மழை பெய்ய மாட்டேங்குதோ, அணைகளுக்கு நிறைய தண்ணி வரமாட்டேங்குது, டெல்டா பாசன பகுதியில் 2 போகம் நெல் சாகுபடி செய்ய வேண்டிய இடத்துல 1 போகம் மட்டும் சாகுபடி செய்தால் போதும்னு இயற்கை எடுத்துரைக்குதோ. துரைசாமி ஐயா, நமது பாரம்பரியத்தை நாமே இழக்க துவங்குகிறோம். எல்லாத்துக்கும் நாம தான் காரணம். பாருங்க, மர வேலை செய்வோரை தச்சர்னு தமிழில் அழைத்தோம். இப்போவும் ஒரு சிலர் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. சிலை வேலைகள், சுதை வேலைகள் செய்வோரை ஸ்தபதின்னு வேற்று மொழியில் அழைக்கிறோமே. இதற்கு இணையான தமிழ்ச்சொல் பெருந்தச்சன் இருக்கே, பழையத நம்மளோடத மறக்கிற மாதிரி பெருந்தச்சனையும் மறந்துட்டோமே. எப்படி மொழி பாரம்பரியம் வளரும்? கேள்வி கேட்பது உங்கள் மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்.
2: வாசித்தவர் பி. சரவணன் அவர்கள். நம் வீடு மட்டுமல்ல, நம் நாட்டின் சுத்தமும் நம் அனைவரது கடமை. தூய்மையான பாரதம் நமது கௌரவம்.

0: தூய்மை இந்தியா இயக்கம் என்பது இந்தியாவை தூய்மையாகவும் ஆரோக்கியமாகவும் மாற்றும் ஒரு மாபெரும் முயற்சி. இந்த திட்டத்தின் வெற்றிக்கு ஒவ்வொரு இந்திய குடிமகனின் பங்களிப்பும் அவசியம். நமது வீட்டையும், நமது தெருவையும், நமது நகரத்தையும் தூய்மையாக வைத்திருப்பது நமது பொறுப்பு. நாம் அனைவரும் இணைந்து இந்த இலக்கை அடைய முயற்சிக்க வேண்டும்.
1: சுற்றுப்புற தூய்மையை கருத்தில் கொள்வோம், தூய்மையான பாரதத்தை உருவாக்குவோம். தூய்மையே மேன்மை.
2: ஆகாஷ்வாணி, நேரம் 8 மணி. இனி கேட்கலாம் திரைகானம்.

0: மீண்டும் திரைகாணம் 8:30 கேட்கலாம். சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை டெல்லி அஞ்சல்.
1: ஆகாஷ்வாணி பிரசன்ஸ் மார்னிங் நியூஸ். குட் மார்னிங், ஐ எம் அனுஜா குமார். தி ஹெட்லைன்ஸ்: இந்தியா கால்ஸ் ஃபார் WTO கம்ப்ளைண்ட் மெஷர்ஸ் டு அட்ரெஸ்

0: இன்று இரவு மணி 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி நிகழ்ச்சியில்
1: பைசா கால நமக்கு இலப்பு சம்பா ஜாஸ்மின் கருப்பு கிருஷ்ணா சிவப்பு நம்ம இயற்கை விவசாயத்தில் செஞ்சது. நாங்கள் வேப்ப பூண்டாங்க, கடலை பூண்டாங்க, எள்ளு பூண்டாக்கு, தேங்காய் பூண்டாக்கு, அசோஸ் பயிரிலும் பாசை பயிற்று அதில் உயிர் உரம் வாங்கிக்கிறோம். ஒவ்வொரு ட்ரிப்பு 300 கிலோ போடுவோம் ஏக்கருக்கு. மேலே பூச்சி மாதிரிலாம் அடிக்க மாட்டோம். இது நல்லாயிருக்கும். மண்ணில் பூச்சி இருந்தால் தானே மேலுக்கு வரப்போகுது, அதனால அடிக்க மாட்டோம்.
0: பாரம்பரிய நெல் ரகங்கள் குறித்து திருவள்ளூர் மாவட்டம் சின்னக்காவனம் ஈ தேவராஜன் அவர்களுடன் நேர்முகம், தொடர்ந்து வேளாண் செய்திகள் ஆகியன இன்று இரவு மணி 7:30 கிசான் வாணி நிகழ்ச்சியில் ஒலிபரப்பாகும். கேட்டு பயன்பெறுங்கள்.
2: திரைகானத்தில் இனி நந்தினி ஸ்ரீகர் ஸ்ரீராம் பார்த்தசாரதி குரல்களில் ஒலிக்கிறது வலிமை பட பாடல்.

இனி திருச்சிற்றம்பலம் இந்த படத்திலிருந்து தனுஷ் ஆண்டனிதாசன் பாடியுள்ள பாடல். பாடல் ஒலிக்கும் நேரம் 8:42:25.

0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் திரைகானத்தில் அடுத்து.
1: ஐயா கொடுக்கப்பட்ட சிக்னல்ல பொறுக்கி பசங்க அட்ராசிட்டிஸ் ஐயா, தண்டையார்பட்டில ரெண்டு பேரும் மண்டே போட்டாங்க ஐயா.

0: சந்தோஷ் ஹரிஹரன் அறிவு குரல்களில் ஒலித்தது சர்தார் பட பாடல்.
1: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க பகுதிநேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
2: வயது வரம்பு 20 முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருக்க வேண்டும். கல்வி தகுதி
1: அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும்

0: படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: மேலும் விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருக்க வேண்டும்.
0: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com instagram.com ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். நிறைவு செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் நேரில் சமர்ப்பிக்க கடைசி நாள்
1: அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி
0: காலை 11 மணியிலிருந்து மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க. முகவரி: நிகழ்ச்சி பிரிவு தலைவர், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, காமராசர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004. இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
2: சீதாராமன் படத்திற்காக சாய் விக்னேஷ் பாடியுள்ள பாடல் நிகழ்ச்சியில் அடுத்து

அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். நேரம் இப்பொழுது 9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கேசை நிகழ்ச்சியில் அம்ருதா முரளி அவர்களின் பாட்டு கேட்கலாம். அணையம்பட்டி ஜி வெங்கட சுப்பிரமணியன் அவர்கள் வயலின், ஹனுமந்தபுரம் ஜே பூவராகன் அவர்கள் மிருதங்கம். நீலாயதாக்ஷி என்ற ஷியாமா சாஸ்திரி கீர்த்தனையுடன் நிகழ்ச்சி ஆரம்பம். பரஸ் ராகம் திஷ்ட திரிபுட தாளம்.

ஆரபி ராகத்தில் மிஸ்ர ஜம்ப தாளத்தில் அமைந்த முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி கேட்டோம். நிகழ்ச்சியில் அடுத்து துணை புரிந்தருள் என்று தொடங்கும் பாபநாசம் சிவன் பாடல் வரமு ராகம் ஆதி தாளம்.

நேரம் 9:30. அரங்கிசை நிகழ்ச்சியில் அமிர்தா முரளி அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அணையம்பட்டி ஜி வெங்கட சுப்பிரமணியன் அவர்கள் வயலின், ஹனுமந்தபுரம் ஜே பூவராகன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் அடுத்து கொலுவையுண்ணாடே, பைரவி ராகம் ஆதி தாளம், தியாகராஜர் கீர்த்தனை.

அரங்கிசையில் இதுவரை அமிர்தா முரளி அவர்களின் பாட்டு கேட்டோம். ஆனையம்பட்டி ஜி வெங்கட சுப்பிரமணியன் அவர்கள் வயலின், ஹனுமந்தபுரம் ஜே பூவராகன் அவர்கள் மிருதங்கம். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.

0: ஆகாஷ்வாணி, நேரம் 10 மணி. ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 அன்றாட நிகழ்வுகளின் தொகுப்பு கேட்கலாம். இந்த நிகழ்ச்சி நேற்று எமது டெல்லி நிலையம் ஒலிபரப்பியதின் ஒலிப்பதிவு.
1: ஏஷியன் கேம்ஸ் 2026 ஐசி நகோயா.
2: Welcome to our daily highlights from the 20th Asian Games in Aichi, Nagoya. I am Megha. October 2 turned into a truly golden day for India in every sense of the word. From the hockey field to the wrestling mat, the archery range to the boxing ring, there was plenty to celebrate. Let's begin with the big headlines. A 44-year wait comes to an end. India beat China 1-0 to win the women's hockey gold, their first at the Asian Games since 1982. History in archery as well. Ankita Bhakat, Kirti Sharma and Kumkum Mohod beat South Korea to win India's first ever women's recurve team gold at the Asian Games. A golden hat-trick in boxing. Lovlina Borgohain, Parveen Huda and Ankush Pangal all finish on the top of the podium. Sujit Kalkal produces a remarkable comeback to win India's first wrestling gold of these games in the men's 65 kg freestyle.

0: தைப்பொங்கல் படத்திற்காக ஒலித்தது இளையராஜா எஸ் ஜானகி பாடிய பாடல்.
1: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க பகுதிநேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
2: வயது வரம்பு 20 முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருக்க வேண்டும். கல்வி தகுதி
1: அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
2: மேலும் விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருக்க வேண்டும்.
1: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com instagram.com ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். நிறைவு செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் நேரில் சமர்ப்பிக்க கடைசி நாள்
2: அக்டோபர் 5
1: காலை 11 மணியிலிருந்து மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்கலாம். முகவரி: நிகழ்ச்சி பிரிவு தலைவர், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, காமராசர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004. இது பகுதிநேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
0: நேரம் 10:36. சென்னை வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் முத்து சிதறல் ரசித்துக் கொண்டிருக்கிறோம்.

நிறம் மாறாத பூக்கள் படத்திற்காக ஒலித்தது மலேசியா வாசுதேவன் எஸ் பி சைலஜா ஜென்சி பாடியிருந்த பாடல். நேர்கள் ரசித்துக் கொண்டிருக்கும் முத்து சிதறல் தரும் நிறைவு பாடல் நிலவு சுடுவதில்லை படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் எஸ் ஜானகி.

0: நேர்களே, நீங்கள் கேட்டு ரசித்த மூத்தச்சிதறல் நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. நேர்கள் எமது அனைத்து நிகழ்ச்சிகளையும் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பிலும் கேட்டு மகிழலாம். நேரம் 11 மணி. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். நேர்கள் இனி கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி இளைய பாரதம். நிகழ்ச்சிக்கு துவக்கமாக
1: ஏற்றத்தை நோக்கி வினாடி வினா நிகழ்ச்சி. நிகழ்ச்சியை நடத்துபவர் ப. செல்லியம்மாள் அவர்கள். உடன் பங்கேற்பவர்கள் ச. கோபிகா, பவித்ரா, மதுமிதா, பி. தாக்ஷாயினி, பாக்கியலட்சுமி, க. வெங்கடேச பெருமாள், சந்தோஷ்குமார், சாவித்யா, லோகாபிராமன்.
2: ஆகாசவாணி நேயர்களுக்கு வணக்கம். ஒவ்வொரு வாரமும் ஏற்றத்தை நோக்கி நிகழ்ச்சியில் பல்வேறு கல்லூரிகளில் பல மாணவர்கள் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை நிரூபித்து வருகின்றனர். அந்த வகையில் இந்த வார ஏற்றத்தை நோக்கி நிகழ்ச்சியில் மாநில கல்லூரி மற்றும் அண்ணா பல்கலைக்கழக கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்டு தங்களுடைய திறமைகளை வெளிக்காட்ட உள்ளனர். இங்கு 4 அணியினர் கலந்து கொள்ள உள்ளனர். வெற்றி, கரந்தை, வஞ்சி, காஞ்சி. இன்றைய மாணவர்கள் தங்களை பற்றி அறிமுகப்படுத்திக் கொள்ளவும். அதற்கு முன்பாக என்னுடைய பெயர் ப. செல்லியம்மாள், அண்ணா பல்கலைக்கழகம், குரோம்பேட்டை, சென்னை.
3: என் பேர் சா கோபிகா, இளங்கலை தமிழ், 1ஆம் ஆண்டு மாநில கல்லூரியில் படிக்கிறேன்.
4: பா பவித்ரா, மாநில கல்லூரி சென்னை, தமிழ்துறை 2ஆம் ஆண்டில் படிக்கிறேன்.
5: மூசே மதுமிதா, அழகப்ப கல்லூரி, அண்ணா பல்கலைக்கழகம், கிண்டி.
6: என் பேர் பி. தாட்சாயினி, மாநில கல்லூரி சென்னையில் படிச்சுட்டு வரேன், தமிழ் டிபார்ட்மெண்ட்டில் படிக்கிறேன்.
7: என் பேர் பாக்கியலட்சுமி, இளங்கலை 2ஆம் ஆண்டு மாநில கல்லூரி தன்னாட்சி, சென்னை.
8: என் பேர் கா. வெங்கடேச பெருமாள், மாநில கல்லூரி சென்னை, இளங்கலை 1ஆம் ஆண்டு படிக்கிறேன்.
9: என்னோட பேர் சந்தோஷ்குமார், இளங்கலை தமிழ், 2ஆம் ஆண்டு தமிழ்துறை, மாநில கல்லூரி, சென்னை.
10: என் பேர் சாவித்யா, இளங்கலை 2ஆம் ஆண்டு தமிழ்துறை, மாநில கல்லூரி, சென்னை.
11: என் பேர் மூசை லோகாபிராமன்,

0: அண்ணா பல்கலைக்கழகம் சென்னை.
1: இன்றைய ஏற்றத்தை நோக்கி நிகழ்ச்சியில் நம்ம எந்த தலைப்பின் கீழ் பார்க்க போகிறோம் அப்படின்னா 19ஆம் நூற்றாண்டில் தமிழகம் வரலாற்றின் பின்னணி பற்றி பார்க்க போகிறோம். ஏனென்றால் நாம் கடந்து வந்த பாதையை பற்றி தெரிந்து கொண்டால்தான் நாம் கடக்க போகக்கூடிய பாதையை வந்து இயல்பாக அமைச்சிக்க முடியும். அந்த வகையில் வரலாறு என்பது கடந்த காலத்தில் ஒரு கதையாக மதிக்கப்பட்டது, நிகழ்காலத்தில் அது ஒரு பாடமாக படிக்கப்படுகிறது, எதிர்காலத்தில் அதுதான் நமக்கு வழிகாட்டியாக இருக்கப் போகிறது. தேதியையும் பெயர்களையும் மனனம் செய்வதல்ல வரலாறு. யார் யார் வாழ்ந்தார்கள், என்ன செய்தார்கள், ஏன் செய்தார்கள், அதனுடைய விளைவு என்ன, இதற்கான விடை தேடுதல் தான் வரலாறு. இந்த நிகழ்வானது வினாடி வினா என்ற பெயரில் வினாடியில் விடை கூறும் ஒரு பகுதியாகவும் அறிவின் வெற்றியாகவும், அறிவு என்பது புத்தகங்களில் புதைந்திருப்பது அல்ல, ஆர்வமாக தேடுவதிலும் சரியான நேரத்தில் அதை வெளிக்காட்டுவதிலும் உள்ளது. வெற்றி என்பது வேகத்தை விட விவேகமாக செயல்படுவதில் உள்ளது. தெரிந்ததை சொல்வது வெற்றி என்றாலும் புதியதை சொல்வது மிகப்பெரிய அலாதியான வெற்றி. பல நிலைகளிலும் நம்மை முன்னோக்கி செல்லும் என்ற வகையில் நம்ம இன்னைக்கு சுதந்திரமா வாழ்ந்துட்டு இருக்கோம். சுதந்திரமா உடை அணியிறோம், பிடித்தமான உணவுகளை சாப்பிடுறோம், பிடித்தமான இடங்களுக்கு பயணிக்கிறோம். நாம் இப்படி சுதந்திரமாக வாழ்வதற்கு நம் முன்னோர்கள் எத்தனையோ பேர் தங்களுடைய செங்குருதியை பாய்ச்சி தான் நமக்கு இந்த விடுதலையை வாங்கி கொடுத்துருக்காங்க. அப்படிப்பட்ட நம்முடைய முன்னோர்களுடைய வரலாறை தான் இன்னைக்கு இந்த வினாடி வினா மூலமா நம்ம தெரிஞ்சுக்க போறோம். முதல் வினா, வெற்றி அணியினருக்கான வினா. சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை, அதை நான் அடைந்தே தீருவேன் என்று முழங்கியவர் யார்?
2: பாலகங்காதர திலகர்.
1: மிக சரியான விடை. அவர்கள் 10 மதிப்பெண் பெறுகிறார்கள். இரண்டாவதாக, கரந்தை திணை. வாவுசியின் விடுதலை போராட்டம் பொருளாதார துறையிலும் தாக்கத்தை ஏற்படுத்தியதற்கு காரணம் என்ன?
3: சுதேசிய கப்பல் நிறுவனத்தை தொடங்கினார்.
1: ஆமாம், அந்நியர்களுக்கு எதிராக முதன் முதல்ல பார்த்தீங்கன்னா கடல் வணிகத்தில் சிறந்து விளங்கினவங்க தமிழர்கள் தான். ஆனால் அந்த வகையில் இடைக்காலத்தில் இந்த முறைகள் எல்லாம் தமிழர்கள் வந்து கடலில் கப்பலை செலுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலேய அரசாங்கம் தடை விதித்த போது சுதேசிய நேவிகேஷன் அப்படின்ற பெயரில் கப்பல் கம்பெனியை தொடங்கி முதன் முதல்ல கப்பல் விட்டவர் யார் அப்படின்னு சொன்னா வாவு சிதம்பரனார். மிக சரியான விடைக்குரிய கரந்தை திணையினர் 10 மதிப்பெண்களை பெறுகிறார்கள். அடுத்ததாக, வஞ்சி திணையினர். வஞ்சினா என்னப்பா சொல்ல, எங்க டீம் பேர், அணியினோட பேர் ரொம்ப நல்லா இருக்கு. வஞ்சினா என்ன, ஒரு பெண்ணை குறிப்பிடுவாங்கல்ல, வஞ்சி, வஞ்சி போல அழகா இருக்கா, வஞ்சி கொடி அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல, படிச்சிருக்கீங்க தானே? அண்ணா, உங்கள் அணிக்கு எப்படி இந்த வஞ்சி திணை அப்படின்னு பேர் வந்ததுக்கு என்ன காரணம் ஏதாவது தெரியுமா?
4: நாங்கள் அழகாக இருக்கிறோம் மேம்.
1: அழகாக இருக்கிறது. ஆனால் நம்ம இலக்கியங்களில் புறப்பொருள் வெண்பா மாலையில் பார்க்கும்போது போர் பற்றின நிகழ்வுகளை சொல்வதற்காக புறத்திணைகள் 12 அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் அப்போலாம் போர், இன்னைக்கு வந்து போர் வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்கு, நமக்கு தெரியாமலே இன்னைக்கு என்ன ஆகிட்டு
5: இருக்கு,
1: போர் போயிட்டு தான் இருக்கு. ஆயுதங்கள் ஏந்தி போர் புரியறது தான் போரா அப்படின்னா போர் கிடையாது. இப்போ தண்ணிக்காக சண்டை போட்டுட்டு இருக்கோம் இல்லையா, தேவைகளுக்காக சண்டை வார் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அந்த வகையில் வெற்றி அப்படின்னு சொன்னன்னா ஆணிரை கவர்தல், ஆடு மாடுகளை பிடிக்கிறது தான் அவங்களுடைய ஒரு நாட்டினுடைய வெற்றியாக இருந்தது. ஏன்னா அந்த காலத்தில் செல்வமாக மதிக்கப்பட்டதே இது தான். இன்றைக்கி நம்ம பேங்க்கில் லாக்கரில் பணம் வச்சுருக்கோம், சொத்து சேர்த்து வச்சுருக்கோம் அப்படிலாம் இல்லாமல் அவர்கள் கால்நடைகளாகிய ஆணிரைகளை தான் அவங்க செல்வமாக மதித்தாங்க. அதை தான் வந்துட்டு நம்ம வெற்றி திணை, ஆணிரை கவர்தல், மற்ற நாட்டிலேருந்து ஆடு மாடுகளை ஓட்டிட்டு வர்றதை சொல்லுவாங்க. ஆணிரை மீட்டல் அப்படின்னா அவங்க கவர்ந்துக்கிட்டு போன ஆடு மாடுகளை மீட்டுட்டு வர்றது தான் கரந்தை. அப்போ வஞ்சி அப்படின்றது என்னென்னா ஒரு நாட்டை வந்து பிடிக்கிறது, மண்ணாசை காரணமாக ஒரு நாட்டை கைப்பற்றுவதற்கு பேர் தான் என்னது, வஞ்சி, சரியா? காஞ்சி அப்படின்னா அவங்க மீட்ட, அவங்க கொண்டு போன நாட்டை இவங்க மீட்டுட்டு வர்றது. இப்படி தான் இந்த புறப்பொருள் திணையில் பெயர் வந்தது. சிறப்பு. நம்ம வினாக்குள்ளே போயிடலாம். இந்த வாவுசி சுதேசிய கப்பல் நிறுவனத்தை தொடங்கினார் இல்லையா, இந்த வாவுசிக்கான பெயர் விளக்கம் தெரியுமா உங்களுக்கு? வாவுசி அந்த பெயர் விளக்கம், ஃபுல் ஃபார்ம். வாவுசிக்கு என்ன பெயர் அர்த்தம் தெரியுமா? அடுத்த டீம் சொல்ல முடியுமா? தவற விட்ட வினா வந்து அடுத்த டீமுக்கு வருது. அடுத்ததா வெற்றி திணையினர் சொல்லுங்க, அவங்க காஞ்சி திணையினருக்கும் இந்த விடை தெரியல.
6: வள்ளியப்பன் உலகநாதன் சிதம்பரம்.
1: சிறப்பு, சிறப்பு, மிக அருமையான விடை. அவர்களுக்கு தவற விட்டதற்கான 5 மதிப்பெண் வந்துட்டு நம்ம வெற்றி அணியினருக்கு கிடைக்குது. வாவுசி என்பதனுடைய பெயர் என்னன்னா வள்ளியப்பன் உலகநாதன் சிதம்பரம். அடுத்த வினா நம்ம காஞ்சி திணையினருக்கு வந்து வருது. இந்த சுப்பிரமணிய பாரதியார் இருக்கார் இல்லையா, பாரதியார் தெரியும் இல்லையாப்பா, தேசிய பாடல்கள் மூலமாக

0: விடுதலை உணர்வை ஊட்டினவர். அவர் ஆயுதம்லாம் எடுத்து போராடல, பாடல்கள் மூலமாக என்ன பண்ணியிருக்கிறாரு, விடுதலை வேட்கையை ஊட்டினார். சரி, சுப்பிரமணிய பாரதியாரின் எழுத்துக்கள் விடுதலை போராட்டத்தில் முக்கியத்துவம் பெற்றதற்கான காரணம் என்னவா நீங்க நினைக்கிறீங்க?
1: மக்களிடையே தேசிய உணர்வையும் விடுதலை சிந்தனையையும் வளர்த்தார்.
0: அவர் பாடல் மூலமா வந்துட்டு அப்ப என்ன பண்ணிருக்கிறாரு, மக்கள் கிட்ட ஒரு விடுதலை உணர்வை ஊட்டியிருக்கிறார். மிக சரியான விடை, 10 மதிப்பெண் பெறுகிறார்கள். கரந்தை திணையில் அடுத்ததாக பாரதியாருடைய பாடல், சுதந்திரத்துக்காக அவர் பாடின மிக சிறப்பான பாடல் அப்படின்னு ஒன்று இருக்கு, என்ன பாடல்னு ஏதாவது சொல்ல முடியுமா?
1: அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லை.
0: சிறப்பு. ஆனா இப்போ நான் வெற்றி திணையில என்ன கேட்கிறேன்னா, பாரதியாருடைய அந்த அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையே அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாடலுக்கு முன்னோடியாக ஒருத்தவர் இருந்தார், அவர் யாருன்னு சொல்ல முடியுமா? நாவுக்கரசர், திரு நாவுக்கரசர். அவர் எங்கப்பா வராரு, பக்தி இலக்கியத்தில் வரக்கூடியவர் இல்லையா? சிறப்பு. அவர் பாடின பாட்டு என்ன பாட்டுன்னு சொல்ல முடியுமா? எந்த பாட்டிலிருந்து பாரதியார் இந்த அச்சமில்லை அச்சமில்லை என்ற பாடலை பாடினார்னு? சரி பரவாயில்ல, நாவுக்கரசர் சொன்னதே பெரிய விஷயம். திரு நாவுக்கரசர் அவர் பாடின நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு பாடின பாடல் தான் பாரதியாருக்குள்ள ஒரு உத்வேகத்தை ஏற்படுத்தி அச்சமில்லை அச்சமில்லை என்ற பாடலை பாட தூண்டியது. சிறப்பு. வெற்றி திணையினர் 10 மதிப்பெண்களை பெறுகின்றார். அடுத்ததாக கரந்தை திணையினர் காணவினா, திருப்பூர் குமரன் எந்த செயலால் நினைவு கூறப்படுகிறார்? இன்னைக்கும் நம்ம திருப்பூர் குமரனை எதுக்காக நினைச்சு பார்க்குறோம்? அவர் பேர் சொன்னோடனே என்ன ஒன்று நமக்கு நினைவுக்கு வரும்?
2: கொடிக்காத்த குமரன்.
0: ஏன் கொடிக்காத்த குமரன் அப்படின்னு சொல்றாங்க?
2: ஆங்கிலேயர்கிட்ட சண்டை போடும் போது கொடியை கீழே போடாம கடைசி வரைக்கும்.
0: சிறப்பு சிறப்பு. இறக்கக்கூடிய தருவாயிலும் தன் கையில் ஏந்திய தேசிய கொடியை கீழே விழாமல் பாதுகாத்ததாலதான் அவரை நம்ம கொடிக்காத்த குமரன் அப்படின்னு சிறப்போட நம்ம அழைக்கிறோம். சரி, கரந்தை திணையினர் 10 மதிப்பெண்கள் பெறுகிறார்கள். சிறப்பு சிறப்பு. மிக்க மகிழ்ச்சி. ரொம்ப அழகா வந்துட்டு வினாக்களுக்கெல்லாம் பதில் சொல்றீங்க. இன்றைய இளைஞர்களுக்கு வந்துட்டு நாட்டுப்பற்று வரலாறு பற்றின சிந்தனை இருக்கா அப்படின்ற கேள்வி இருக்கு. ஏன்னா எப்பவுமே நம்ம இணையத்திலே மூழ்கி இருக்கிறோம் அப்படின்ற தவறான தகவல்கள் வந்துட்டு இருக்கு. ஆனா அந்த மத்தியில இன்றைய இளைஞர்கள் வந்து சிறப்பா வரலாறு தகவல்களை சொல்றீங்க, நன்றி. அடுத்ததா வஞ்சி அணியினருக்கான வீணா, வீரபாண்டிய கட்டபொம்மன் போராட்டத்தின் முக்கிய நோக்கம் என்ன? வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய போராட்டம் என்னவாக இருந்தது?
3: ஆங்கிலேயர்களின் வரி அதிகரிப்பை எதிர்த்து.
0: ஆங்கிலேயர்கள் வந்து வரி விதிச்சாங்க இல்லையா, வரி கட்டணும் அப்படின்ற செயலை வந்து எதிர்த்து போராடினது தான் யார் அப்படின்னா வீரபாண்டிய கட்டபொம்மன். அதனால தான் அறியப்படுறாரு. சிறப்பு சிறப்பு. மிக சரியான விடை. மகிழ்ச்சி. அதனோட தொடர்புடைய வினாவையே நான் கேட்குறேன். இந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கெல்லாம் ஒரு பாடல் நினைவுக்கு வரும். இன்னைக்கு சின்ன குழந்தைங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாடலை நம்ம சொல்லுவோம்.
1: கொடுக்க முடியுமா?
0: எங்களோடு வயலுக்கு வந்தாயா,
1: நாற்று நட்டாயா, எங்களோடு வயலுக்கு வந்தாயா.
0: பாடலுக்கான விடைய வந்து இந்த பாடலை வந்து நானே சொல்லிடுறேன். வரி வட்டி கிஸ்தி. யாரை கேட்கிறாய் வட்டி, எதற்கு கேட்கிறாய் வரி? வானம் பொழிகிறது பூமி விளைகிறது, எங்களோடு வயலுக்கு வந்தாயா, நாற்று நட்டாயா, களை பறித்தாயா அப்படின்னு அந்த பாடல் வந்து ரொம்ப அழகா வரும். இது எல்லாருக்குமே பிடித்த பாடல். நம்ம பள்ளி பருவத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா இதை என்ன பண்ணிருப்போம், வீரபாண்டியன் கட்டபொம்மனுடைய வேடம் அணிந்து நடிச்சிருப்போம். சரி, இப்பொழுது வந்துட்டு பாத்தீங்கன்னா காஞ்சி திணைக்கான வினாக்குள்ள போயிடலாம். இந்த 19 நூற்றாண்டுக்கு முன்பே பார்த்தீங்கன்னா ஒரு பெண்மணி வந்துட்டு ஆங்கிலேயருக்கு எதிராக வேலு நாச்சியார் இந்திய வரலாற்றில் சிறப்பிடம் பெறுவதற்கான முக்கிய காரணம் என்ன? முத முதல்ல ஆங்கிலேயர்களுக்கு எதிராக அவங்க எப்படி வந்து அவங்களுடைய போராட்டத்தை வந்து தொடங்கினாங்க?
1: ஆங்கிலேயருக்கு எதிராக ஆயுதம் போராட்டம் நடத்திய ஆரம்ப கால அரசுகளில் ஒருவர்.
0: சரி, முதன் முதலாக ஒரு பெண் ஆங்கிலேய அரசுக்கு எதிராக ஆயுதம் ஏந்தி போராடினாங்க. மிக சிறப்பான சரியான விடைய சொல்லியிருக்காங்க. வேலு நாச்சியாருடைய காலம் பார்த்தீங்கன்னா சிவகங்கை சீமையில வந்து அழுந்தாங்க இல்லையாப்பா?
1: ஆமா.
0: அவங்க கணவருக்காக அவங்க இறந்துருவாரு, அந்த நாட்டை மீட்கிறதுக்காக ஆயுதம் ஏந்திய முதல் பெண்மணி அப்படின்னு நம்ம வேலு நாச்சியாரை நம்ம குறிப்பிடலாம். சிறப்பு. காஞ்சி திணையினர் 10 மதிப்பெண்களை பெறுகிறார்கள். சிறப்பு. மிக்க மகிழ்ச்சி. வெற்றி திணையினருக்கான அடுத்த வினா, தீரன் சின்னமலை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. அவருமே வந்து விடுதலை போராட்ட வீரராக அறியப்படக்கூடியவர். இந்த தீரன் சின்னமலை எந்த பகுதியினுடைய விடுதலை போராட்ட வரலாற்றோட நெருங்கிய தொடர்பு கொண்டவராக இருக்கிறாரு?

0: கொங்கு நாடு மேம்.
1: கொங்கு நாடு மிக சரியான விடை. அடுத்த வீணா, இப்போ வெற்றி திணையினர் 10 மதிப்பெண் பெறுகிறார்கள். அதற்கு அடுத்த அணியின கரந்தை அணி. பகத்சிங் பத்தி தெரிஞ்சிருக்கோம். பகத்சிங்களுடைய புரட்சி சிந்தனையை வெறும் ஆயுத போராட்டமாக கருத முடியாது. அதுக்கு என்ன காரணம்னு உங்களுக்கு ஏதாவது விடை தெரியுமா?
2: சமூக மாற்றம் மற்றும் சுரண்டலற்ற சமுதாயத்தையும் வலியுறுத்தினர்.
1: சமூகத்துல ஒரு மாற்றம், சிறப்பான பதில். அப்போ அவருடைய போராட்டம் என்பது வெறும் வெற்றி அப்படின்றத தாண்டி சமுதாயத்துல ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும். சுரண்டலற்ற சமுதாயமா, நம்முடைய பொருளாதாரம் சுரண்டப்படாமல் பாதுகாக்கப்படணும் அப்படின்றத முன்னிறுத்தி அவருடைய போராட்டம் தொடங்கியிருக்கு. சிறப்பான பதில், மிக அருமையான பதில். கரந்தை அணியினர் 10 மதிப்பெண்களை பெறுகின்றனர். அடுத்த வினா, வஞ்சி அணியினருக்கான வினா. சந்திரசேகர் ஆசாத் அப்படின்ற பெயர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த சந்திரசேகர் ஆசாத் என்ற பெயர்ல ஆசாத் என்ற சொல் எதை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது?
3: சுதந்திரம்.
1: ஆசாத் என்பதன் பொருள் சுதந்திரம். மிக சிறப்பான விடை, மிக மகிழ்ச்சி. வஞ்சி அணியினர் 10 மதிப்பெண்களை பெறுகின்றனர். சரி, இப்போ இதுக்கான விடை வந்து தெரிஞ்சவங்க சொல்லலாம், சரியா? இது வந்து வீணா இல்ல. கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது, சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாரும் சேருவீர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருவர் இந்த பாட்டை பாடியிருப்பாரு. யாருக்காவது விடை தெரியுமா? ரொம்ப சிறப்பு சொல்லுங்க.
0: நாமக்கல் கவிஞர்.
1: சிறப்பு சிறப்பு. அவங்களுக்கு கூடுதலான மகிழ்ச்சியோட கைத்தட்டலை கொடுத்துடலாம். இதுக்கு மதிப்பெண் கிடையாது. ஆனா வந்துட்டு இதெல்லாம் விடுதலை போராட்டத்தின் போது அந்த வீரர்களுக்கு சோர்வு ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த பாடல்கள் எல்லாம் வழிநடை பாடல்களாக பாடப்பட்டிருக்கு. அருமை. அதனாலதான் நாமக்கல் கவிஞரை வந்து நம்ம காந்திய கவிஞர் அப்படின்னு சொல்றது கூட ஒரு வழக்கம், சரியா? சரி, சிறப்பு. அதுக்கு அடுத்ததா நம்ம பாத்தீங்கன்னா காஞ்சி திணையினருக்கான வீணாக்குள்ள போயிடலாம். காஞ்சி அணிக்கான வீணா. மகாத்மா காந்தியினுடைய போராட்ட முறைகள்ல இந்த சத்தியாகிரகம் என்ற சொல் எதை வலியுறுத்துகிறது?
4: உண்மை மற்றும் அகிம்சை வழியிலான எதிர்ப்பை.
1: சரி, உண்மையான அகிம்சை வழியிலான ஒரு எதிர்ப்பு. சரி, சிறப்பான பதில். அருமை. எல்லாருமே ரொம்ப அழகா விடை சொல்றீங்க. நல்லா வந்துட்டு வரலாறு பத்தின சிந்தனைகளோட இருக்கீங்க. எதிர்காலம் வந்து நம்முடைய ஆகாசவாணியினுடைய தலைப்புக்கு ஏற்றவாறு ஏற்றத்தை நோக்கியே நகர்ந்து கொண்டிருக்கிறது நம்முடைய இளைய சமூகம் அப்படின்றது உண்மையாக இருக்கு. சரி, இது தொடர்பான வினா, இது போட்டிக்கான வினான்றதை தாண்டி அகிம்சை என்ற சொல்லுக்கான பொருள் என்ன? இப்போ காந்தியடிகள் வந்து அகிம்சை வழியில போராடினாரு அப்படின்ற, அகிம்சைனா என்ன?
4: அதாவது அமைதியான முறையில போராடுறது, எந்த ஒரு கத்தியமும் எந்த ஒரு ஆயுதமும் இல்லாம அமைதியா போராடுறது தான் அந்த அகிம்சை வழின்றாங்க.
1: சிறப்பு. இன்றைய மாணவர்கள் மத்தியில இந்த அகிம்சை என்ற சொல் பரவலா பேசப்படுது. அகிம்சைனா அதுக்கான பொருள் நமக்கு தெரியுது.
4: அகிம்சைனா என்னன்னே
1: தெரியாம இருக்கும். அப்ப அமைதியான முறையில காந்தியடிகள் பாத்தீங்கன்னா அவரு எப்படி வெற்றி பெற்றார் அப்படின்றதுக்கான அடையாளமே அவருடைய அமைதியான முறையில ஆயுதங்கள் இன்றி முறையான போராட்டமா இருந்தது. சிறப்பு சிறப்பு. இன்றைய முதல் சுற்று வந்துட்டு நிறைவடைகிறது. அதற்கான ஒவ்வொரு அணியினருக்கான மதிப்பெண்களை நம்ம இப்போ பார்க்கலாம்.
3: முதல் சுற்று மதிப்பெண்கள். வெற்றி அணி 35 மதிப்பெண்கள், கரந்தை அணி 30 மதிப்பெண்கள், வஞ்சி அணி 20 மதிப்பெண்கள், காஞ்சி அணி 30 மதிப்பெண்கள்.
1: இரண்டாவது சுற்றில் இன்றைய மாணவர்களுக்கான ஒரு சிந்தனை, சரியா? ஒரு 5 பேர் ஓடிக்கிட்டே இருந்தாங்க. கூட சேர்ந்து ஒருத்தவனும் ஓடிக்கிட்டே இருக்கான், அது கூட சேர்ந்து இன்னொருத்தன் ஓடிக்கிட்டே இருக்கான். ஒருத்தர் கேட்கறான், எங்கடா ஓடிக்கிட்டே இருக்கீங்க? எனக்கு தெரியாது. அவன் அவனுக்கு முன்னாடி இருக்க கேட்கறான், எங்கடா ஓடிக்கிட்டே இருக்கீங்க? அவனுக்கும் தெரியாது. இன்னொருத்தர் கேட்கிறாரு, இப்படி மாத்தி மாத்தி கேட்டுட்டே போறாங்க. முதலாவது ஆளு, நான் என் பேகை வச்சுட்டு வந்துட்டேன், அதை எடுக்கிறதுக்காக ஓடிக்கிட்டே இருக்கு அப்படின்ட்டு. அப்போ இதுதான் இன்றைய சமூகத்தினுடைய ஒரு நிலையாக இருக்குது. இப்போ யார் எதை பண்ணுறோன்னு தெரியல, யாரோ ஒருத்தவங்க ஏதோ செய்கிறாங்க, அதை நோக்கி நம்மளும் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கோம், ஓடிக்கிட்டே இருக்கோம். ஏன் ஓடுறோம், எதுக்கு ஓடுறோம் அப்படின்ற சிந்தனை இன்றைய கொஞ்சம் குறைவாக இருக்குது அப்படின்னு சொன்னாலும் நிறைய மாணவர்கள் இன்றைய தினத்திலையும் சாதிச்சுட்டு தான் இருக்காங்க. அதனால இன்றைய இளைய சமூகம், நம்ம திருவள்ளுவர் சொன்ன மாதிரி, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இன்னைக்கு இருக்கக்கூடிய நடைமுறை சிக்கல் என்ன அப்படின்னா, நம்ம யாருமே பெரியவங்க சொல்றதை கேட்கறது இல்லை. எல்லாருமே என்னதான், யார் சொல்றதை தான் கேட்டுட்டு இருக்கோம், இணையத்தை நோக்கி. அப்போ அது சொல்றதையும் சரியா என்று பார்க்கக்கூடிய அறிவு, அதை ஆலோசிக்கிற அறிவு நமக்கு இருக்கணும். சரி, அடுத்ததான் நம்ம இரண்டாவது சுற்றுக்குள்ள போயிடலாம். முதல் வினா, இரண்டாவது சுற்று முதல் வினா. வெற்றி திணையினருக்கான வினா. உப்பு சத்தியாகிரகம் ஆங்கிலேய ஆட்சியின் எந்த அம்சத்தை நேரடியாக எதிர்த்தது?
0: உப்பு மீதான கட்டுப்பாட்டு வரியை பத்தி பேசுது மேம்.
1: மிக சரியான விடை, உப்பு சத்தியாகிரகம். ஏன்னா நெய்தல்

0: பிரிவினை வந்துட்டு தமிழர்களுக்கே உரிய நாநிலங்களில் ஒன்று இல்லையா. நம்ம குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் அப்படின்னு சொல்லும் பொழுது, நெய்தல் அப்படின்றது கடல் சார்ந்த பகுதி. அங்கே முக்கியமான தொழிலே மீன் பிடிக்கிறதும் உப்பு விளைவிக்கிறதும் தான். அப்போது நம்முடைய தொழில், நம்ம தயாரிக்கிற உப்புக்கே அவங்க என்ன கேட்குறாங்க?
1: வரி
0: கேட்குறாங்க. அதனால் உருவாக்கப்பட்ட இயக்கம் தான் என்னென்னா இந்த உப்பு சத்தியாகிரக இயக்கம். மிக சரியான பதில். அருமை, அருமை, அருமை. வெற்றி அணியினருக்கு முழுமையாக 10 மதிப்பெண்கள் வழங்கப்படுகிறது. அடுத்த வினா கரந்தே அணியினருக்கு, காந்தியடிகளுடைய ஒத்துழையாமை இயக்கத்தினுடைய அடிப்படை சிந்தனை என்னவா இருந்துச்சு? ஒத்துழையாமை இயக்கம் ஏன் கொண்டு வராரு?
2: அநியாயமான ஆட்சி, மக்கள் ஒத்துழைப்பை திரும்ப பெறுதல்.
0: ஆங்கிலேயர்களுடைய அநியாயமான ஆட்சிக்கு மக்களுடைய ஒத்துழைப்பை திரும்ப பெறணும். சரியான விடை, சரியான விடை. ஏன்னா ஆங்கிலேயருடைய கொள்கைகளை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம், அதுக்கு நாங்கள் ஒத்துழைக்க மாட்டோம் அப்படின்றதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு இயக்கம் தான் என்ன இயக்கம்? ஒத்துழையாமை இயக்கம். மிக சிறப்பு. 10 மதிப்பெண்கள் வழங்கப்படுகிறது. சரி, ஒத்துழையாமை இயக்கம் எந்த ஆண்டு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு யாராவது விடை தெரிந்தவர்கள் சொல்லலாம். இது வினா இல்லை, இதுக்கான விடை
3: 1920.
0: சிறப்பு. அடுத்த வினா, நம்ம வஞ்சி அணிக்கு போகுது இந்த வினா. அன்னி பெசன்ட் இந்திய விடுதலை இயக்கத்துல முக்கியத்துவம் பெற்றதற்கான காரணம் என்ன? அன்னி பெசன்ட் அம்மையார் பத்தி நம்ம கேட்டிருப்போம். அவங்க விடுதலை இயக்கத்துல எதன் மூலமாக உள்ள வராங்க?
4: ஹோம் ரூல் இயக்கத்தை முன்னெடுத்து.
0: ஹோம் ரூல் இயக்கத்தை முன்னெடுக்கிறாங்க. மிக சரியான பதில். அருமை, அருமை. வாழ்த்துக்கள். சரி, ஹோம் ரூல் இயக்கம் அப்படின்ன உடனே உங்களுக்கு மதிப்பெண் கிடைச்சிருச்சு. ஆனா ஹோம் ரூல் இயக்கம் எதுக்காக கொண்டு வரப்பட்டது அப்படின்ற விளக்கங்களை உங்களால சொல்ல முடியுமா? ஹோம் ரூல் இயக்கம்னா என்ன அப்படின்ட்டு எந்த மையமாக கொண்டது?
1: இந்தியாவுக்கு சுயாட்சி.
0: இந்தியாவுக்கு சுயாட்சி கொடுக்கிறது தான் ஹோம் ரூல் இயக்கத்துடைய முக்கியத்துவமா இருந்தது. சுயாட்சினா அதை நீங்க உங்க பார்வையில எப்படி பாக்குறீங்க?
1: சுயாட்சினா அதாவது நம்ம வந்து ஒரு தலைவரை வந்து நம்ம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தாலும்
0: நமக்களுக்கு
1: நமக்கான ஒரு ஆட்சியா இருக்கணும். அது அவங்களுக்கு கீழே நம்ம இருக்க கூடாது.
0: சரி, நம்ம சுயமா சிந்திக்கக்கூடிய முறையில நமக்கான தேவைகளை பூர்த்தி பண்ணக்கூடிய நிலைகள்ல இந்த மாதிரியான அடிப்படையில உருவானதுதான் இந்த சுயாட்சி. ஏன்னா நமக்கு நிறைய விடைகள் தெரிந்தாலும் அதற்கான அந்த சரியான புரிதல் இல்லாம இருக்கும். ரொம்ப அருமையா புரிதலோட இருக்கீங்க. வாழ்த்துக்கள். சிறப்பு. உங்களுடைய எதிர்காலம் வந்து ரொம்ப ஒளிமயமா இருக்கும் நினைக்கிறேன். வாழ்த்துக்கள் பா. அப்போ வஞ்சி அணியை தொடர்ந்து அவங்க 10 மதிப்பெண் பெற்றுட்டாங்க. அதற்கு அடுத்ததா காஞ்சி அணியினருக்கான வினாக்குள்ள நம்ம போயிடலாம். இந்திய தேசிய இராணுவம் இருக்கு இல்லையா, INA, அதோட நெருங்கிய தொடர்புடையது எது? இந்தியன் நேஷனல் ஆர்மி, அதோட நெருங்கிய தொடர்புடையவர் யார்? இந்திய தேசிய இராணுவத்தோட நெருங்கிய தொடர்புடையவர். இதுக்கான புரிதல் உங்களுக்கு நிறையவே தெரிஞ்சிருக்கும். காந்தி வந்து அகிம்சை வழியில போராடுவாரு, இவர் வந்து இராணுவத்தை வச்சுக்கிட்டு போராடுவாரு.
1: சுபாஷ் சந்திர போஸ்.
0: அருமை, அருமை. சுபாஷ் சந்திர போஸ் வந்து பாத்தீங்கன்னா அவரு இந்திய தேசிய இராணுவத்தோட வந்துட்டு நெருங்கிய தொடர்புடையவர் சொல்லலாம். மிக சிறப்பான விடை கூறினீங்க. நன்றி, நன்றி. சிறப்பு. காஞ்சி திணையினரும் 10 மதிப்பெண் பெறுகிறார்கள். அதுக்கு அடுத்ததா முக்கியமான வாசகம், நம்ம எல்லாருமே நமக்கெல்லாம் தெரிஞ்ச பிடித்தமான வாசகம் இல்லையா, என்னது? ஜெய்ஹிந்த் அப்படின்னு சொல்றோம். இந்த ஜெய்ஹிந்த் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த முழக்கம் எந்த தலைவரோட தொடர்பு படுத்தி பார்க்கப்படும்?
5: நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ்.
0: சிறப்பு. இந்த ஜெய்ஹிந்த் அப்படின்ற இந்த முழக்கமானது யாரோட தொடர்புடையது அப்படின்னா சுபாஷ் சந்திர போஸோட தொடர்புடையது. மிக சரியான பதில். வெற்றி அணியினருக்கு 10 மதிப்பெண்கள் வழங்கப்படுகிறது. சிறப்பு. வாழ்த்துக்கள். அடுத்ததா வெள்ளையனை வெளியேறு இயக்கம். இந்த வெள்ளையனை வெளியேறு இயக்கம் எப்ப கொண்டு வரப்படுது, எந்த ஆண்டு? வாழ்த்துக்கள்.
5: 1942.
0: ஆமாம், இந்தியா சுதந்திரம் அடையிறதுக்கு முன்பாக 5 ஆண்டுகளுக்கு முன்பாகவே வெள்ளையனை வெளியேறு இயக்கம் வந்து தொடங்குது. சிறப்பு. வாழ்த்துக்கள். நம்முடைய கரந்தை அணியினருக்கும் 10 மதிப்பெண்கள் வழங்கப்படுது. இதனோட தொடர்புடைய வினா தான் நம்ம வஞ்சி அணியினருக்கான வினா. வெள்ளையனை வெளியேறு இயக்கத்துக்கான வரலாற்று பின்னணி நம்ம எதை சொல்லலாம்?
3: இந்தியர்கள் உடனடி சுதந்திரத்தை கோரிய தீவிர நிலையை.
0: அதாவது இந்தியர்களுக்கு அப்பதான் சுதந்திரத்து மேல ஒரு ஆர்வம் வருது. உடனடியா நம்ம சுதந்திரத்தை அடைஞ்சே தீரணும் அப்படின்ற எண்ணத்தின் பொருட்டாக தான் இதை வந்து 1942 வெளியிடுறாங்க. அப்ப வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் வரலாற்று பின்னணி என்னன்னா இந்தியாவுக்கு உடனடியா சுதந்திரம் கிடைக்கணும், தீவிர நிலை.

0: சிறப்பு சிறப்பு, அருமையான விடை. அடுத்ததா நம்ம மஞ்சு திணையினரும் பார்த்தீங்கன்னா 10 மதிப்பெண்கள் மஞ்சு அணி வந்து பெறாங்க. அதுக்கு அடுத்ததான வினா, தேசபந்து என்ற பட்டம் யாருடைய தொடர்புடையது?
1: சித்தரஞ்சன் தாஸ்.
0: சிறப்பு சித்தரஞ்சன் தாஸ் பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? சிறப்பான விடை சொல்லியிருக்கீங்க. தேசபந்து அப்படின்ற அந்த பட்டம் வந்து யாருக்கு வழங்கப்பட்டிருக்குன்னா சித்தரஞ்சன் தாஸ் அப்படின்றவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. சிறப்பு ஏன்னா நம்ம நிறைய பேர் பத்தி கேள்விப்பட்டிருக்கோம், தாதாபாய், நவரேஜ், கோகுலே, லாலா லஜபதி ராயெல்லாம் பத்தி. சித்தரஞ்சன் தாஸ் அப்படின்றவங்க தான் தேசபந்து அப்படின்ற பட்டத்தை பெற்றவங்க. சிறப்பு பா, அருமையான விடை. நம்முடைய காஞ்சி அணியும் பார்த்தீங்கன்னா 10 மதிப்பெண்களை பெற்றுட்டாங்க. அடுத்ததா வெற்றி அணியினருக்கான வினா, இந்தியாவில் முதுபெரும் மனிதர், கிராண்ட் ஓல்டு மேன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படக்கூடியவர் யார்? வாய்ப்பை தவறவிட்டதுக்கான இந்த வினா அடுத்த அணியினருக்கு செல்கிறது. கரந்தை திணையினர் இந்த வினாவுக்கான விடை தெரிந்தால் சொல்லலாம்.
2: தாதாபாய் நவ்ரோஜி.
0: ஆமா, இந்தியாவின் முதுபெரும் மனிதர் தாதாபாய் நவ்ரோஜ். மிக சரியான விடை கூறிய கரந்தை அணியினருக்கு வாழ்த்துக்கள். அடுத்து கரந்தை அணியினருக்கான வினா, கோபாலகிருஷ்ண கோகுலே எந்த அணுகுமுறையுடன் அதிகமான தொடர்புடையவர்? கோபாலகிருஷ்ண கோகுலே.
2: அரசியலமைப்பு வழியிலான சீர்த்து.
0: அரசியல் அமைப்பு அப்படின்னா சரியான விடைதான். அரசியல் அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எதை நினைக்கிறீங்க, எதை பாக்குறீங்க? இதுக்கு விடை யார் வேணாலும் சொல்லலாம், அவங்க விடைய சொல்லிட்டாங்க. இந்த அரசியல் அமைப்பு அப்படின்னா என்ன? அரசியல் அமைப்பினுடைய தந்தை அப்படின்னு நம்ம யாரை பார்க்கணும்?
1: அம்பேத்கர்.
0: அம்பேத்கர் இல்லையா? அவர் எவ்வளவு நேரம் நூலகத்துல செயல்பட்டாரு, தன்னுடைய நேரத்தை வந்து செலவிட்டாருன்னு யாரா சொல்வீங்களா? சொல்லுவாங்க, நூலகத்துல முதல் ஆளா நுழைஞ்சு நூலகத்துல இருந்து இறுதி ஆளா வெளிவரக்கூடியவர் தான் யாரு?
1: அம்பேத்கர்.
0: அம்பேத்கர். அதனாலதான் இன்னைக்கு அவர் உருவாக்குனதை நம்ம இன்னும் யாருமே பிரேக் பண்ணாம இருக்கோம் இல்லையா? இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தினுடைய தந்தை அப்படின்னு சொல்லிட்டு மதிக்கப்படுறாரு. இன்னைக்கு நம்ம நூலகத்தை தாண்டியும் இன்னைக்கு நிறைய வசதி வாய்ப்புகள் வந்து நமக்கு இருக்கு. நம்ம இன்னைக்கு தட்டின உடனே நம்ம உள்ளங்கைக்குள்ள உலகம் அப்படின்ற பெயர்ல இன்னைக்கு என்ன பண்றோம், எல்லா நூலகத்தையும் மொபைலுக்குள்ளேயே நம்ம வச்சிருக்கோம். இ லைப்ரரியாவே நம்ம இன்னைக்கு பயன்படுத்திட்டு இருக்கோம். அது சரியா பயன்படுத்துறோமான்றதுலதான் ஒரு கேள்வி இருக்கு. சிறப்பு சிறப்பு, நூலகத்தை பயன்படுத்துவோம். ஏன்னா இன்று தலைகுனிந்து படிப்பவர்கள் தான் நாளைக்கு வாழ முடியும். சிறப்பு கண்ணா, சிறப்பு. அடுத்ததான வீணா வந்துட்டு நம்முடைய வஞ்சி அணியினருக்கு போகுது. லாலா லஜபதி ராயின் மறைவுடன் தொடர்புடைய வரலாற்று சம்பவமாக பார்க்கப்படுவது எது? லாலா லஜபதி ராய் உடைய மறைவுக்கு தொடர்புடைய சம்பவமா எதை பத்தி சொல்றாங்க?
3: சைமன் கமிஷன் எதிர்ப்பு.
0: சைமன் கமிஷன். சைமன் கமிஷன் பத்தி ஏதாவது தெரியுமா? சைமன் குழு அப்படின்னு ஒரு குழுவை ஆரம்பிச்சு அதன் மூலமா பல கொள்கைகளை நம்ம மீது திணிக்கிறாங்க, சரியா? அதையும் எதிர்க்கிறாங்க. ஒவ்வொன்றா நம்ம நாட்டுக்கும் நம்ம நாட்டு மக்களுக்கும் எதிராக ஒவ்வொரு குழுக்களுடைய கொள்கையையும் எதிர்த்து உருவாக்கப்பட்டது அந்த சைமன் கமிஷன் எதிர்ப்பு. இது யாருடைய மறைவோட தொடர்புடையதுன்னா லாலா லஜபதி ராயுடைய மறைவோட தொடர்புடையது. அருமை அருமை, மிக சரியான விடைய சொல்லியிருக்கீங்க. சிறப்பு. அடுத்ததான நம்ம வஞ்சி அணியினருக்கு 10 மதிப்பெண்கள் வழங்கப்படுகிறது. அடுத்ததா பாத்தீங்கன்னா நம்முடைய காஞ்சி அணியினருக்கான வினா, தாதாபாய் நவ்ரோஜுடைய செல்வ சுரண்டல் கோட்பாடு எதை விளக்குது? தாதாபாய் நவ்ரோஜ் கொண்டு வந்ததுதான் பாத்தீங்கன்னா செல்வ சுரண்டல் கோட்பாடு. இதற்கான விடை தெரியுதா? தவறவிட்ட வினாவாக இதற்கான இந்த வினா வந்து எந்த அணியினருக்கு செல்கிறது அப்படின்னா வெற்றி அணியினருக்கு போகுது. தாதாபாய் நவ்ரோஜுடைய செல்வ சுரண்டல் கோட்பாடு.
4: இந்தியாவிலிருந்து பிரிட்டனுக்கு வந்து செல்வம் சுரண்டப்பட்டது.
0: சிறப்பு சிறப்பு சிறப்பு. நம்ம இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய செல்வங்கள் எந்த நாட்டுக்கு செல்லுது? பிரிட்டன் நாட்டுக்கு. அயல் நாடுகளுக்கு செல்லப்படுவதை தடுக்கக்கூடியதுதான் செல்வ சுரண்டல் கோட்பாடு. இதை யார் கொண்டு வராங்கன்னா தாதாபாய் நவ்ரோஜ் கொண்டு வராரு. சிறப்பு. அப்ப இதற்கான தவறவிட்ட வினாவிற்கான 5 மதிப்பெண் யாருக்கு வழங்கப்படுது அப்படின்னா வெற்றி அணிக்கு வழங்கப்படுது. சிறப்பு. அடுத்த வினா, நம்ம வெற்றி காணவினா தியாகம் என்ற கருத்தை விடுதலை போராட்ட வீரர்களின் வரலாற்றில் புரிந்து கொள்ள சிறந்த எடுத்துக்காட்டா நம்ம எதை சொல்லலாம்? தியாகம். தியாகம்னா என்ன? இன்றைய இளைஞர்கள் மத்தியில தியாகம் அப்படின்ற சொல் பயன்பாட்டில் இருக்கா?
4: தியாகம்ன்றது வந்து நம்மளுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறது தான் தியாகம் அப்படின்றத சொல்றாங்க.
0: சிறப்பு விடை வந்து சரியா சொல்லிட்டீங்க. சிறப்பு. அப்போ தியாகம் என்ற கருத்து விடுதலை போராட்ட வரலாற்றுல

0: எப்படி புரிந்து கொள்ளப்படுது அப்படின்னா, நாட்டின் விடுதலைக்காக தனிப்பட்ட நலன்களை, தனிப்பட்ட முறையில் நம்மளுடைய நலன்களை துறக்கிறது தான் தியாகம். சிறப்பு அருமையான இன்றைய இளைஞர்களுக்கு இந்த புரிதல் இருக்கிறதே ரொம்ப சிறப்பாக பார்க்கப்படுது. நன்றி, நன்றி. வெற்றி அணியினருக்கு நன்றி. சிறப்பு 10 மதிப்பெண்கள் வழங்கப்படுது. சுதேசி என்ற கருத்தை விடுதலை போராட்டத்தில் பயன்படுத்துவதன் அடிப்படை நோக்கம் என்ன? சுதேசி, சுதேச அபிமானி அப்படிலாம் நம்ம சொல்றோம். சுதேசின்ற சொல்லே புதுசா இருக்குல்ல. இந்த வினா வந்து பாத்தீங்கன்னா கரந்தை அணியினருக்கு செல்லுது. கரந்தை அணியினர் இந்த வினாவுக்கான விடையை சொல்லலாம்.
1: உள்நாட்டு உற்பத்தி மற்றும் பயன்பாட்டை ஊக்குவித்தல்.
0: சரி, உள்நாடு அப்படின்னா என்னப்பா? சிறப்பு விடை சரியா சொல்லிட்டீங்க. உள்நாட்டு உற்பத்தி, நம்ம நாட்டுல உற்பத்தி செய்யக்கூடிய பொருளை
1: ஏற்றுமதி இறக்குமதி
0: அதனுடைய பயன்பாடை வந்து அதிகப்படுத்துறது இல்லையா, அதை பத்தி பேசுறது தான். எந்த சொல்லால விடுதலை போராட்டத்துல பயன்படுத்துறாங்கன்னா, சுதேசி அப்படின்ற கருத்தை விடுதலை போராட்டத்துல பயன்படுத்தி இருக்கிறாங்க. சிறப்பு உள்நாட்டு உற்பத்தி மற்றும் அதனுடைய பயன்பாட்டை வந்து அதிகரிக்கிறது, இதுதான் சுதேசி என்று சொல்லால குறிப்பிடுறாங்க. சிறப்பு சரியான விடை, மிக்க மகிழ்ச்சி. சரி, அடுத்த வினா நம்ம வஞ்சி அணிக்கான வினா. கப்பலோட்டிய தமிழன் என்ற அடைமொழி யாருடைய பொருளாதார தேசியவாதத்தை சிறப்பாக காட்டுது? சிதம்பரனார். சிறப்பு கப்பலோட்டிய தமிழன் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம நினைவுக்கு வர்றது என்னது? வ.உ. சிதம்பரனார். சிறப்பு, அருமையான விடை. நன்றி, நன்றி. சிறப்பு, அனைவருமே அனைத்து வினாக்களுக்கும் சிறப்பாக விடை கூறினீங்க. இரண்டாவது சுற்று இத்துடன் நிறைவுபடுகிறது. தற்போது இரண்டாம் சுற்றுக்கான மதிப்பெண் பட்டியலை பார்க்கலாம்.
2: இரண்டாம் சுற்று மதிப்பெண்கள் வெற்றி 35 மதிப்பெண்கள், கரந்தை 45 மதிப்பெண்கள், வஞ்சி 40 மதிப்பெண்கள், காஞ்சி 30 மதிப்பெண்கள். இரண்டு சுற்றுக்கான மொத்த மதிப்பெண்கள் வெற்றி 70 மதிப்பெண்கள், கரந்தை 70 மதிப்பெண்கள், வஞ்சி 60 மதிப்பெண்கள், காஞ்சி 60 மதிப்பெண்கள்.
0: அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் நன்றியும் வாழ்த்துக்களும். அருமையான மதிப்பெண்களை பெற்றிருக்கீங்க. அடுத்தடுத்த வாரங்களில் இந்த மதிப்பெண்கள் ஏற்ற இறக்கத்தை பெறலாம். மதிப்பெண்களில் வெற்றி அல்ல. இத்துடன் இந்த வார ஏற்றத்தை நோக்கி நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மேலும் இந்த நிகழ்ச்சியினுடைய தொடர்ச்சியை அடுத்த வாரம் இதே நேரம் இதே அலைவரிசையில் கேட்டு மகிழலாம்.
3: ஏற்றத்தை நோக்கி வினாடி வினா நிகழ்ச்சி. நிகழ்ச்சியை நடத்துபவர் ப. செல்லியம்மாள் அவர்கள். உடன் பங்கேற்பவர்கள் ச. கோபிகா, பவித்ரா, மதுமிதா, பி. தாக்ஷாயினி, பாக்கியலட்சுமி, க. வெங்கடேச பெருமாள், சந்தோஷ்குமார், சாவித்யா, லோகாபிராமன்.
4: நமஸ்காரம், என் பெயர் சஹானா. முதல் பாடல் அருணகிரிநாதர் அருளிய உம்பர்த்தரு தேனுமணி, ராகமாளிகா

நமஸ்காரம், என் பெயர் ஸ்ரீனிகேதனா. திருமுறை மங்கையர்க்கரசி, ராகம் பூபாலம், தாளம் ஆதி, கம்போசர் திருஞான சம்பந்தர் சுவாமிகள்.

0: கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று.
1: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி.
0: மூளை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
1: இந்த கதையில் மாற்றமில்லை,
0: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
1: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
0: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் ஓடிடி ஆப்பை.
1: நிகழ்ச்சிகளை இலவசமாக கண்டுகளிப்போம்.
2: நேரம் நண்பகல் 12 மணி. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் மத்தியில 820 கிலோஹெர்ட்ஸில் இனி இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்பதற்கு முன்
3: நேர்களே, இன்று 7:30 720 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி.
4: பெரியோர்களே, தாய்மார்களே, தந்தைமார்களே, குழந்தைகளே, இளைஞர்களே, நான் சொல்வது 100% உண்மை. வெறும் பணம் அனுப்புறதுக்கு தான் QR கோட ஸ்கேன் செய்யணும், இல்லைன்னா பின் போடணும். பணம் வாங்குறதுக்கு இல்ல.
5: RBI சொல்கிறது, QR கோட் ஸ்கேன் பண்ணும் போதும் பின் போடும் போதும் கொஞ்சம் கவனமா இருங்க.
2: இந்த அலைவரிசையில் 12:10 சங்கீத சாரல். சாலவாக்கம் கே திருமால் மருகன் அவர்களின் நாகஸ்வர இசை, காஞ்சிபுரம் ஜே சிவமணிகண்டன் அவர்கள் தவில். 12:50 வானிலை, தொடர்ந்து மெல்லிசை. 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள். வரிசையில் பிரதான் மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டம் குறித்த தகவல்கள். 1:10 பெருமை மிகு பாரதம், சென்னை மெட்ரோ ரயில் உரை சித்திரம், எழுதியவர் வி ஹேமலதா, அமைப்பு எஸ் ஜோசப் ராஜ். 2:15 திரைகானம். 2:55 வானிலை. மாலை 5:30 திரைகானம். 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 திரை இசை. 6:40 மனதில் நின்றவை. 6:55 வேலை வாய்ப்பு செய்திகள். 7:00 திரைகானம். 7:10 செங்கல்பட்டு மாவட்ட செய்திகள், எழுதியவர் ஜி சுரேகா. 7:25 பண்ணை செய்தி.
6: இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி நிகழ்ச்சியில்
7: பைசா, காலநாமிக, இளப்பு சம்பா, ஜாஸ்மின், கருப்பு, கிருஷ்ணா, சிவப்பு. நம்ம இயற்கை விவசாயத்தில் செஞ்சது. நாங்கள் வேப்ப பூண்டாங்க, கடலை பூண்டாங்க, எள்ளு பூண்டாக்கு, தேங்காய் பூண்டாக்கு, அசஸ் பயிரிலும் பாச பயிற்று, அதில் உயிர் உரம் வாங்கிக்கிறோம். ஒவ்வொரு ட்ரிப்பு 300 கிலோ போடுவோம் ஏக்கருக்கு. மேலே பூச்சி மருந்தெல்லாம் அடிக்க மாட்டோம். இது நல்லாயிருக்கும். மண்ணில் பூச்சி இருந்தால் தானே மேலுக்கு வரப்போகுதே, அதனால அடிக்க மாட்டோம்.
6: பாரம்பரிய நெல் ரகங்கள் குறித்து திருவள்ளூர் மாவட்டம் சின்னக்காவனம் ஈ தேவராஜன் அவர்களுடன் நேர்முகம். தொடர்ந்து வேளாண் செய்திகள் ஆகியன இன்று இரவு 7:30 கிசான் வாணி நிகழ்ச்சியில் ஒலிபரப்பாகும். கேட்டு பயன்பெறுங்கள்.
2: திரைகாணம். 8:45 லைவ்.

பியாண்ட் லைஃப் ஆங்கில நிகழ்ச்சி நிறைவு பகுதி. உறுப்பு தானம் குறித்து கொடையாளர் ரொட்டேரியன் எஸ் எச் லால் கோயல் அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுபவர் காவியா சஞ்சீவி. 9:15 திரையகானம், 10:00 அகில பாரத இசை. ரஃபிக் கான் அவர்களின் வயலின் இசை டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

0: சென்னை வானொலியின் 100.1 எஃப்எம் கோல்டில் இன்று பிற்பகல் 1:10 உப்பிலியப்பன் வைபவம் இசை பேருரை நிகழ்த்தியுள்ளவர் தஞ்சாவூர் டி ஆர் கமலாமூர்த்தி அவர்கள். மாலை 5 மணிக்கு அரங்க செயல் அரவிந்த் பார்கவ் அவர்களின் மாண்டலின் இசை, டாக்டர் எம் நர்மதா அவர்கள் வயலின், எம் குருராஜ் அவர்கள் மிருதங்கம். எஃப்எம் கோல்டில் இன்று 8:10 திருமங்கை ஆழ்வார் நாடகம், எழுதியவர் அருணகிரி அவர்கள், வானொலி வடிவம் பிரபஞ்சம் எஸ் பாலச்சந்திரன். 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் இன்று பிற்பகல் 3 மணிக்கு வீனஸ் பிக்சர்ஸின் கல்யாண பரிசு திரைப்பட ஒளிச்சித்திரம். நடித்துள்ளவர்கள் ஜெமினி கணேசன், பி சரோஜாதேவி, கே ஏ தங்கவேலு, விஜயகுமாரி, எம் சரோஜா, எஸ் டி சுப்புலட்சுமி, ஏ நாகேஸ்வர ராவ், எம் என் நம்பியார் ஆகியோருடன் பலர். இசை ஏ எம் ராஜா, திரைக்கதை வசனம் இயக்கம் ஸ்ரீதர், வானொலி வடிவம் எஸ் அண்ணாமலை பாண்டியன், ஜே ஜெயா. மாலை 6 மணிக்கு பக்தி மாலையில் திருமாலின் திருவிழா புரடாசி மாத சிறப்பு தொடர் நிகழ்ச்சியில் சிதம்பரம் திருச்சித்திரக்கூடம் ஸ்ரீ கோவிந்தராஜ பெருமாள் கோவில் சித்திரம் இடம்பெறும். 8 மணிக்கு எனக்குள் நான் தேடலின் பகிர்வில் தெவிட்டா பதிவுகளோடு சுற்றுச்சூழல் ஆர்வலர் நிர்மல் ராகவன் அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுபவர் பரமேஸ்வரி புண்ணியவேல். நேர்களே, எமது அனைத்து நிலைய நிகழ்ச்சிகளையும் நியூஸ் ஆனர் மொபைல் ஆப்பிலும் கேட்டு மகிழலாம். தொடர்வது ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை, டெல்லி அஞ்சல்.
1: திஸ் இஸ் ஆகாஷ்வாணி, தி நியூஸ் ரெட் பை ஷகுன் சோப்ரா. Vice President C.P. Radhakrishnan today stressed the need for policy makers to understand the ground realities while framing policies for economic and social development. The Vice President was addressing the 5th Kautilya Economic Conclave 2026 in New Delhi. Mr. Radhakrishnan said that policies should be flexible enough to adapt to changing situations and ensure their implementation. The Vice President noted that India's ongoing economic reforms are rooted in the country's democratic traditions and the process of consensus building. He said that economic resilience cannot be separated from social resilience and development must benefit all sections of society and every region of the country.
2: Once we were the underdeveloped economy, from there we moved on to the developing economy. From there we are moving towards the developed economy. We can call ourselves as a developed economy if it is an inclusive development of everyone. That is where the real development benefit should reach the nook and corner of the country.
1: Madhya Pradesh is holding a major event today to promote milk production and the dairy sector. Union Home and Cooperation Minister Amit Shah and Chief Minister Dr. Mohan Yadav will attend the Gau Palak Sammelan in Bhopal. Mr. Shah will also address the gathering. A state-level Gau Palak Sammelan is being held at the Bhel Dashehra Maidan in Bhopal. Mr. Shah will honour women cattle farmers who have done good work in the field of animal husbandry. He will also distribute approval letters to beneficiaries of Dr. Bhimrao Ambedkar Kamdhenu Yojana. The United Nations has welcomed India's approval of the 1.86 lakh crore rupees Green Energy Corridor Phase 3, describing the grid strengthening and battery storage scheme as a major step that will deliver big dividends for the country's people and economy. In a statement to a news agency, UN Climate Change Executive Secretary Simon Steele said the initiative would help India harness its growing renewable energy capacity, meet rising electricity needs, and further strengthen its position as a global leader in solar energy. Commerce and Industry Minister Piyush Goyal has said that chartered accountants have a pivotal role in strengthening India-US economic partnership by helping businesses navigate cross-border taxation, regulatory compliance and financial governance while making Indian enterprises investment ready for global capital. He said

சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் இதுவரை சாலவாக்கம் கே திருமால் மருகன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டோம். காஞ்சிபுரம் ஜே சிவமணிகண்டன் அவர்கள் தவில்.

0: நேரம் 12:39:55. ஆகாஷ்வாணி தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க அனைவரும் ஒருங்கிணைந்து பாடுபட வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். போதைப் பொருள் ஒழிப்பில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கூறியுள்ளார். வன உயிரினங்களின் பாதுகாப்பிற்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சி திட்டப் பணிகள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இன்று 2 தங்கம், 1 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க அனைவரும் ஒருங்கிணைந்து பாடுபட வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். இன்று புதுதில்லியில் பொருளாதார உச்சி மாநாட்டில் கலந்து கொண்டு அவர் பேசினார். எந்தவொரு சூழ்நிலையையும் எதிர்கொள்வதற்கு தேவையான வகையில் கொள்கைகள் வகுக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். மக்களின் தேவைகளை அறிந்து அதனை நிறைவேற்றும் வகையில் கொள்கைகள் வகுக்கப்படுவதோடு மட்டுமின்றி அவை குறித்த காலத்திற்குள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்றும் அவர் கூறினார். அனைத்து தரப்பினருக்கான வளர்ச்சியை உறுதி செய்யும் வகையில் திட்டங்கள் செயல்படுத்தப்பட வேண்டும் என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டார். போதைப் பொருள் ஒழிப்பில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், 2029 டிசம்பர் மாதத்திற்குள் போதைப் பொருள் கடத்தல் கும்பல் முற்றிலுமாக ஒழிக்கப்பட வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளார். துருக்கி சென்று பதுங்கியிருந்த போதைப் பொருள் கடத்தலில் முக்கிய புள்ளியான நவ்பிரீத் சிங் மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள்

காரணமாக அந்நாட்டிலிருந்து இந்தியாவிற்கு அழைத்து வரப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். இந்தியாவிலிருந்து ஆப்கானிஸ்தானுக்கு போதைப் பொருள் கடத்தி வந்த நவ்பிரீத் சிங் துருக்கி நாட்டு குடியுரிமையுடன் போலியான அடையாள அட்டை கொண்ட பெயருடன் செயல்பட்டு வந்ததாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். தற்போது அந்த நபர் இந்தியா அழைத்து வரப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். இதற்காக பணியாற்றிய சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினருக்கும் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு அமித்ஷா கூறியுள்ளார். வன உயிரினங்கள் பாதுகாப்பிற்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு புபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். ஊடக நிறுவனத்திற்கு அளித்துள்ள பேட்டியில் இதனை தெரிவித்துள்ள அவர், கழுகுகள் பாதுகாப்பிற்காக மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகளை சுட்டிக்காட்டினார். சூழல் மண்டலத்தை பாதுகாப்பதில் கழுகுகள் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் திரு புபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரில் இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சி திட்டப் பணிகள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில்

0: கூறியுள்ளார். ஏல நடைமுறைகளில் வெளிப்படைத்தன்மை முழுமையாக கடைபிடிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த சுரங்கங்கள் முழுமையாக ஏலம் விடப்பட்டது ஜம்மு காஷ்மீரின் பொருளாதார வளர்ச்சிக்கு மேலும் உத்வேகம் அளிக்கும் என்றும் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட காலங்களில் தமிழகத்திற்கான உரிமைகளை போராடி பெற்றதில் விடுதலை போராட்ட வீரரும் தமிழறிஞருமான மாப்போ சிவஞானம் முக்கிய பங்கு வகித்ததாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், மாப்போ சிவஞானத்தின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுவதை சுட்டிக்காட்டியுள்ளார். பத்திரிகையாளராகவும் எழுத்தாளராகவும் அறியப்பட்ட அவர், மகாகவி பாரதியாரின் எழுத்துக்களால் ஈர்க்கப்பட்டு எழுத்து பணிகளை செழுமைப்படுத்தியுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். சிலப்பதிகாரத்தின் புகழை பரப்பியதால் சிலம்பு செல்வர் என்று மாப்போ சிவஞானம் போற்றப்படுவதாகவும் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: மக்கள் நலனே தேசத்தின் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு செயல்பட்டு வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது சேவையை நிறைவு செய்துள்ள நிலையில், அவரது தொலைநோக்கு பார்வையின் கீழ் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது. குறிப்பாக ஊரக பகுதிகளைச் சேர்ந்த மகளிரின் மேம்பாட்டில் மத்திய அரசு தனி கவனம் செலுத்தி வருகிறது. வேளாண் துறையில் நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதற்கான பயிற்சியையும் மத்திய அரசு ஊரக பகுதி மகளிருக்கு வழங்கி வருகிறது. இது தொடர்பான சிறப்பு தொகுப்பில் இன்று இடம்பெறுகிறது நமோ ட்ரோன் சகோதரிகள் திட்டம்.
2: வேளாண் துறையில் ட்ரோன் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதற்கு ஊக்கமளிக்கும் வகையில் கடந்த 2023 ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் மத்திய அமைச்சரவை இந்த திட்டத்திற்கு ஒப்புதல் அளித்தது. 1261 கோடி ரூபாய் செலவில் கடந்த 3 ஆண்டுகளாக இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. ஊரகப் பகுதிகளைச் சேர்ந்த மகளிரின் பொருளாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் செயல்படுத்தப்பட்டு வரும் இந்த திட்டம் அவர்களின் வாழ்வில் பெரும் மாற்றத்தை கொண்டு வந்துள்ளது. விவசாயிகளுக்கு ட்ரோன் மூலம் உரம், பூச்சிக்கொல்லி மருந்துகளை தெளிப்பதற்கு உதவிடும் வகையில் இந்த திட்டம் உருவாக்கப்பட்டது. இதன் காரணமாக விவசாயிகளுக்கான செலவினங்கள் குறைவதோடு ட்ரோன்களை வாடகைக்கு விடுவதன் மூலம் அப்பகுதியைச் சேர்ந்த மகளிரும் பொருளாதார வளர்ச்சி கண்டு வருகின்றனர். இந்த திட்டத்தின் கீழ் ட்ரோன் வாங்குவதற்கான 80% நிதி உதவியை மத்திய அரசு வழங்குகிறது. இதற்கான உச்சவரம்பாக 8 லட்சம் ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டு அதற்கான கடனுதவியும் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தின் கீழ் ட்ரோன்களை பயன்படுத்துவதற்கான பயிற்சியும் வழங்கப்படுகிறது. இந்த திட்டம் தனது வாழ்வில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியதாக ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்த பூஜா கூறுகிறார். இது தங்களது குடும்பத்தின் நிதிச்சுமையை களைவதற்கு உதவியதாகவும் அவர் தெரிவிக்கிறார். இந்த திட்டம் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதற்கு ஊக்குவிப்பதோடு மட்டுமின்றி ஊரகப் பகுதிகளைச் சேர்ந்த மகளிரின் வாழ்வாதாரத்தையும் வருவாயையும் வெகுவாக உயர்த்தி உள்ளது என்றால் அது மிகையல்ல.
0: தில்லியில் காற்று மாசுபடுவதை தடுக்க உறுதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா கூறியுள்ளார். தில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தில்லி அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகளுக்கு வரும் காலங்களில் உரிய பலன்கள் கிடைக்கும் என்றும் தெரிவித்தார். மக்கள் நலனுக்கு முக்கியத்துவம் அளித்து தில்லி அரசு கொள்கைகளை வகுத்து வருவதாகவும் திருமதி ரேகா குப்தா கூறினார். செம்மொழி மராத்தி மையத்தை ஏற்படுத்துவதற்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளதாக மகாராஷ்டிர முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், மாநில அரசின் கோரிக்கையை ஏற்று புனேயில் உள்ள டெக்கான் கல்லூரியில் இந்த மையத்தை ஏற்படுத்த மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மகாராஷ்டிர மக்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் வகையில் மத்திய அரசு இந்த ஒப்புதலை அளித்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு தேவேந்திர

0: பட்னாவிஸ் கூறியுள்ளார். ஆந்திராவில் தனியார் நிறுவனத்தில் கொதிக்கலன் வெடித்து ஏற்பட்ட விபத்தில் 4 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். திருப்பதி மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் செயல்பட்டு வந்த இந்த தனியார் தொழிற்சாலையில் இன்று காலை இந்த விபத்து நேரிட்டதாக அம்மாநில காவல்துறையினர் தெரிவித்தனர். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இன்று 2 தங்கம், 1 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் வில்வித்தை பிரிவில் கும்கும் மொஹத் தங்கப்பதக்கம் வென்றார். மகளிர் கோல்ஃப் போட்டியில் பிரணவி தங்கப்பதக்கம் வென்றார். இப்போட்டியின் மகளிர் குழு பிரிவில் இந்தியாவிற்கு வெள்ளிப்பதக்கம் கிடைத்தது. வில்வித்தை போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியாவின் நீரஜ் சௌஹான் வெண்கலப் பதக்கம் வென்றார். கிரிக்கெட் போட்டியில் இந்தியாவுக்கு எதிரான இறுதி ஆட்டத்தில் 212 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பேட் செய்து வரும் பாகிஸ்தான் சற்று முன் வரை 10.3 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 80 ரன் எடுத்துள்ளது. இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 211 ரன் எடுத்தது. மல்யுத்த போட்டியின் மகளிர் 53 கிலோ எடைப்பிரிவில் அண்டிம் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் 57 கிலோ எடைப்பிரிவில் அமன் ஷெராவத்தும் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார். இப்போட்டிகளில் இந்தியா இதுவரை 18 தங்கம், 26 வெள்ளி, 36 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 5வது இடத்தில் உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க அனைவரும் ஒருங்கிணைந்து பாடுபட வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். போதைப் பொருள் ஒழிப்பில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். வன உயிரினங்களின் பாதுகாப்பிற்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சித் திட்டப் பணிகள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இன்று 2 தங்கம், 1 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. ஆகாஷ்வாணி நேரம் 12:50 20:00. வானிலை அறிக்கை. தமிழக கடலோர பகுதி வாழ் மீனவர்களுக்கான வானிலை எச்சரிக்கை ஏதுமில்லை. இனி மெல்லிசை ரசிக்கலாம். நிகழ்ச்சியின் முதலில் தென்கட்சி கோ சுவாமிநாதன் இயற்றிய பாடல் டி கே ஜெயராமன் இசையமைத்து எம் அம்ருதாவுடன் பாடியுள்ளது.

மெல்லிச் செய்தோம். ஆகாஷ்வாணி நேரம் 1:00.

பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று அறிந்து கொள்ளலாம். பிரதான் மந்திரி மத்ஸ்ய கிசான் சம்ருதி யோஜனா, அதாவது மீன் விவசாய பதப்படுத்தும் குழுக்கள் மேம்பாட்டு நிதி உதவி திட்டம் குறித்து. மனிதன் இந்த பூமியில் தன் வாழ்வை தொடங்கிய காலந்தொட்டே எதெல்லாம் தனக்கு பயன் தர வல்லதோ அதையெல்லாம் தனக்கு தொழிலாக ஆக்கி கொண்டான். ஆடு, மாடு, நீர், நிலம், மீன் என்று சொல்லிக்கொண்டே போகலாம். கடலில் வலை வீசும் மீனவர்கள் வாழ்வும் உழவர்கள் வாழ்வு போலவே இடர்கள் நிறைந்தது. தனது குடிமக்கள் துயருற்றால் ஆதரவு கரம் நீட்டுவது அரசின் ராஜ தர்மம். பல்வேறு காரணிகளால் அவதியுற்ற விவசாயிகளுக்கு வருடந்தோறும் 6000 ரூபாய் அளிப்பது போல மீனவர்களுக்கும் நீர் வாழ் உயிரினம் சார்ந்த மதிப்பு கூட்டு நிறுவனங்களுக்கும் நிதியுதவி அளிக்கும் நோக்கில் கொண்டுவரப்பட்டதே பிரதமரின் மீன் விவசாய பதப்படுத்தும் குழுக்கள் மேம்பாட்டு நிதியுதவி திட்டம். அனைத்து மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களில் 2023-24 நிதியாண்டு முதல் 2026-27 நிதியாண்டு வரையிலான 4 ஆண்டுகளில் மீன்வளத்துறையை முறைப்படுத்துவதற்கும் மீன்வள குறு மற்றும் சிறு நிறுவனங்களுக்கு ஆதரவளிப்பதற்கும் பிரதமரின் மத்ஸ்ய சம்பதா திட்டத்தின் கீழ் மத்திய அரசின் துணை திட்டமான பிரதமரின் மத்ஸ்ய கிசான் சம்ருதி சா திட்டத்திற்கு 2024 ஆண்டு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. இந்த துணை திட்டம் மத்திய துறை துணை திட்டமாக 6000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படும். இதில் 50%, அதாவது 3000 கோடி ரூபாய் உலக வங்கி மற்றும் AFD நிதி உட்பட பொது நிதி, மீதமுள்ள 50%, அதாவது 3000 கோடி ரூபாய் பயனாளிகள் தனியார் துறையிடமிருந்து எதிர்பார்க்கப்படும் முதலீடாக இருக்கும். இது அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் 2023-24 நிதியாண்டு முதல் 2026-27 நிதியாண்டு வரை 4 ஆண்டுகளுக்கு செயல்படுத்தப்படும். பயனாளிகள் குறித்து அறியலாம். மீனவர்கள், நீர்வாழ் உயிரின வளர்ப்பு விவசாயிகள், மீன்பிடி தொழிலாளர்கள், மீன் விற்பனையாளர்கள் அல்லது மீன்பிடி மதிப்பு சங்கிலியில் நேரடியாக ஈடுபட்டுள்ள நபர்கள், இந்தியாவில் பதிவு செய்யப்பட்ட தனியுரிமை நிறுவனங்கள், கூட்டாண்மை நிறுவனங்கள், சங்கங்கள், வரையறுக்கப்பட்ட பொறுப்பு கூட்டாண்மை LLP கூட்டுறவுகள், கூட்டமைப்புகள், சுய உதவி குழுக்கள், மீன் உற்பத்தியாளர் அமைப்புகள் FFPO, மீன் வளம் மற்றும் மீன் வளர்ப்பு மதிப்பு தொடர்களில் ஈடுபட்டுள்ள புத்தொழில் நிறுவனங்கள் போன்ற கிராம அளவிலான அமைப்புகள் இதில் பயன்பெறலாம். வேலைவாய்ப்பை உருவாக்கும் திறன்

உட்பட முக்கிய தாக்கங்கள் குறித்து அறியலாம். 40 லட்சம் சிறு மற்றும் குறு தொழில் நிறுவனங்களுக்கு வேலை அடிப்படையிலான அடையாளங்களை வழங்க தேசிய மீன்வள டிஜிட்டல் தளத்தை உருவாக்குதல், மீன்வளத்துறையை படிப்படியாக முறைப்படுத்துதல் மற்றும் நிறுவன கடன்கள் பெறுவதற்கான வாய்ப்புகளை அதிகரித்தல். இந்த முன்முயற்சியால் 6.4 லட்சம் குறுந்தொழில் நிறுவனங்களுக்கும் 5,500 மீன்வள கூட்டுறவு அமைப்புகளுக்கும் நிறுவன கடன் கிடைக்க உதவும். இதுவரை பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் அறிந்து கொண்டோம், பிரதான் மந்திரி மத்ஸ்ய கிசான் சம்ருதி சா யோஜனா, அதாவது பிரதமரின் மீன் விவசாய பதப்படுத்தும் குழுக்கள் மேம்பாட்டு நிதி உதவி திட்டம் குறித்து.

0: areas including education, healthcare, environmental conservation, innovation, and social service. The UAE Attorney General, Councillor Dr. Hamad Saif Al Shamsi, has said that investigations into the Fly Dubai flight FZ1073 incident found that the co-pilot attempted to carry out a terrorist attack. Emirates news agency quoted Al Shamsi saying the co-pilot began executing his plan during the flight by attacking the captain inside the flight deck with a crash axe and attempting to take control of the aircraft. Investigations are continuing to establish the full circumstances and motives behind the incident as well as any links, while technical examinations and analysis of physical and digital evidence are also underway. Five Indian nationals were rescued after a Kuwait-flagged tanker was struck by a projectile in the Strait of Hormuz. The Indian Embassy in Oman said in a post on social media today that it coordinated the rescue of the five Indians on board the MT Kazima 3, who were safely brought ashore. The mission thanked Omani authorities for their continued support and assistance during the rescue operation. In Asian Games cricket, India set a 212-run target against Pakistan in the gold medal clash at Nishin, Japan. In reply, Pakistan were 139 for 4 in 15.5 overs when reports last came in. In Asian Games, Indian archer Neeraj Chauhan upset compatriot Dheeraj Bumadevra 6-4 to bag the bronze medal in the men's individual recurve event in Nagoya, Japan today. And that is the end of this news bulletin.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 1:10.
2: ஆகாஷவாணி
3: பெருமைமிகு பாரதம். சென்னை மெட்ரோ ரயில் உரை சித்திரம். எழுதியவர் வி. ஹேமலதா.
2: இன்றைய நமது நிகழ்ச்சியில் நாம் இந்தியாவில் உள்ள, அதிலும் குறிப்பாக சென்னையில் உள்ள மெட்ரோ ரயில்களின் வரலாறு மற்றும் போக்குவரத்து வசதிகள் பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம்.
4: தொழில், கல்வி, மருத்துவம், தகவல் தொழில்நுட்பம், வணிகம், திரைப்படம், துறைமுகம், சுற்றுலா என பல்வேறு துறைகளில் சென்னை மிகப்பெரிய வளர்ச்சியை பெற்றுள்ளது. இதன் காரணமாக தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் இந்தியாவின் பிற மாநிலங்களிலிருந்தும் மக்கள் சென்னையை நோக்கி குடிபெயர்ந்து வருகின்றனர். இதனால் நகரத்தின் மக்கள் தொகையும் நகர்ப்புற விரிவாக்கமும் தொடர்ந்து அதிகரித்து வருகின்றன.
2: மக்கள் தொகை அதிகரிப்புடன் வீடுகள், அலுவலகங்கள், கல்வி நிறுவனங்கள், வணிக வளாகங்கள், தொழிற்சாலைகள் மற்றும் வாகனங்களின் எண்ணிக்கையும் பெருகியுள்ளது. இதன் நேரடி விளைவுகளில் மிக முக்கியமான ஒன்றாக போக்குவரத்து நெரிசல் உருவெடுத்துள்ளது. சென்னையின் மக்கள் தொகை அதிகரிப்பதற்கு பல்வேறு காரணங்கள் உள்ளன. வேலைவாய்ப்பு தேடி கிராமப்புறங்களிலிருந்தும் சிறிய நகரங்களிலிருந்தும் மக்கள் சென்னைக்கு வருகின்றனர். தகவல் தொழில்நுட்பம், உற்பத்தி தொழில், கட்டுமானம், சேவைத்துறை, சுகாதாரம், கல்வி மற்றும் வணிகத்துறைகளின் வளர்ச்சி அதிகமான வேலைவாய்ப்புகளை உருவாக்கியுள்ளது.
4: மேலும் சென்னை சிறந்த கல்வி நிறுவனங்கள் மற்றும் மருத்துவ வசதிகளை கொண்ட நகரமாக இருப்பதால் மாணவர்கள், நோயாளிகள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் நீண்டகாலம் இங்கு வந்து தங்குகின்றனர். துறைமுகம் மற்றும் தொழில் நிறுவனங்களின் வளர்ச்சியும் நகரத்தின் பொருளாதார நடவடிக்கைகளை அதிகரித்துள்ளது. சென்னையின் மையப்பகுதிகளில் நிலத்தின் விலை மற்றும் வாடகை அதிகரித்ததால் மக்கள் புறநகர் பகுதிகளை நோக்கி குடியேறத் தொடங்கினர். இதனால் தாம்பரம், பெருங்களத்தூர், வண்டலூர், ஆவடி, அம்பத்தூர், பூந்தமல்லி, சோழிங்கநல்லூர், கேளம்பாக்கம் போன்ற பகுதிகள் வேகமாக வளர்ச்சி பெற்றன. ஆனால் குடியிருப்பு பகுதிகள் நகரின் பல்வேறு திசைகளில் விரிவடைந்தாலும் வேலைவாய்ப்புகள் பெரும்பாலும் குறிப்பிட்ட மையங்களில் குவிந்திருக்கின்றன. இதனால் தினமும் புறநகரிலிருந்து நகர மையத்திற்கும் தொழில் மற்றும் தகவல் தொழில்நுட்ப மையங்களுக்கும் மக்கள் பயணம் செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கிறது.
2: மக்கள் தொகை அதிகரிப்புடன் தனிநபர் வாகனங்களின் பயன்பாடும் அதிகரித்துள்ளது. குறிப்பாக இருசக்கர வாகனங்கள் மற்றும் கார்கள் அதிக அளவில் பயன்படுத்தப்படுகின்றன. குடும்பத்தில் ஒருவருக்கு மேல் வேலை அல்லது கல்விக்காக வெவ்வேறு இடங்களுக்கு செல்ல வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது. இதனால் ஒரே குடும்பத்தில் பல வாகனங்களை பயன்படுத்தும் நிலையும் காணப்படுகிறது. பொது போக்குவரத்து வசதிகள் இருந்த போதிலும் சிலர் நேரத்தை மிச்சப்படுத்துதல், தனிப்பட்ட வசதி, பயணத்தின் நெகிழ்வுத்தன்மை போன்ற காரணங்களுக்காக சொந்த வாகனங்களை தேர்வு செய்கின்றனர். இதனால் சாலைகளில் வாகனங்களின் எண்ணிக்கை அதிகரித்து சாலை கொள்ளளவை விட போக்குவரத்து தேவை அதிகமாகும் போது நெரிசல் ஏற்படுகிறது.
4: கிண்டி, வடபழனி, கோயம்பேடு, அண்ணா சாலை, டி நகர், அடையாறு

0: எழச்சேரி, பெருங்குடி, சோழிங்கநல்லூர், ஓஎம்ஆர் பகுதிகள், தாம்பரம், பெருங்களத்தூர், பூந்தமல்லி, அம்பத்தூர் போன்ற பகுதிகளில் குறிப்பிட்ட நேரங்களில் கடுமையான நெரிசல் ஏற்பட்டு விடுகிறது. குறிப்பாக அலுவலகங்கள் அதிகமாக அமைந்திருக்கும் தகவல் தொழில்நுட்ப பகுதிகளுக்கு செல்லும் சாலைகளில் காலை நேரத்திலும் அலுவலகங்கள் முடியும் மாலை நேரத்திலும் வாகன நெரிசல் அதிகரிக்கிறது. புறநகர் ரயில் நிலையங்கள் மற்றும் பேருந்து நிலையங்களை சுற்றியுள்ள பகுதிகளிலும் பயணிகள் மற்றும் வாகனங்களின் அதிகரிப்பு போக்குவரத்துக்கு அழுத்தத்தை ஏற்படுத்துகிறது.
1: சென்னையின் போக்குவரத்து நெரிசலுக்கு மக்கள் தொகை அதிகரிப்பு மட்டுமே காரணமல்ல, பல காரணிகள் ஒன்றுடன் ஒன்று இணைந்து இப்பிரச்சினையை உருவாக்குகின்றன. முதலாவது காரணி, நகரம் வேகமாக வளரும் போது அதற்கேற்ப சாலை வசதிகள், நடைபாதைகள், வாகன நிறுத்துமிடங்கள் மற்றும் பொது போக்குவரத்து இணைப்புகள் என நகர்ப்புற திட்டமிடல் செயலுக்கு வராவிட்டால் நெரிசல் உருவாகும். இரண்டாவது, குறுகிய தூரங்களுக்கு கூட தனிநபர் வாகனங்களான கார் அல்லது இருசக்கர வாகனங்களை பயன்படுத்துவது சாலைகளின் மீதான அழுத்தத்தை அதிகரிக்கிறது. மூன்றாவது, சாலையோர ஆக்கிரமிப்புகள் மற்றும் ஒழுங்கற்ற வாகன நிறுத்தமாகும். சாலையின் ஒரு பகுதி வாகன நிறுத்தத்திற்கோ அல்லது வணிக பயன்பாட்டிற்கோ பயன்படுத்தப்படும் போது வாகனங்கள் செல்லக்கூடிய இடம் குறைகிறது.
0: நான்காவது, மேம்பாலம், குடிநீர் குழாய், கழிவுநீர் அமைப்பு, மழைநீர் வடிகால் போன்ற பணிகள் நடைபெறும் போது சில சாலைகளில் போக்குவரத்து பாதிக்கப்படுகிறது. ஐந்தாவதாக, கனமழையின் போது சாலைகளில் நீர் தேங்கினால் வாகனங்களின் வேகம் குறைகிறது. சில சாலைகளில் மாற்றுப்பாதைகள் தேவைப்படுவதால் நெரிசல் மேலும் அதிகரிக்கிறது. ஆறாவது, போக்குவரத்து விதிமீறல்கள், தவறான இடங்களில் வாகனங்களை நிறுத்துதல், சிக்னல்களை மதிக்காமல் செல்வது, திடீரென்று பாதையை மாற்றுதல் போன்ற செயல்களும் போக்குவரத்து ஓட்டத்தை பாதிக்கின்றன.
1: போக்குவரத்து நெரிசல் பொதுமக்களின் அன்றாட வாழ்க்கையில் பல்வேறு பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது. முதன்மையாக பயண நேரம் அதிகரிக்கிறது. சில கிலோமீட்டர் தூரத்தை கடப்பதற்கே அதிக நேரம் செலவாகும் நிலை ஏற்படுகிறது. இதனால் பணியாளர்கள், மாணவர்கள், பொதுமக்கள் போன்றோர் தங்கள் நேரத்தை இழக்கின்றனர். நெரிசலில் வாகனங்கள் நீண்ட நேரம் மெதுவாக அல்லது நிறுத்தப்பட்ட நிலையில் இயங்குவதால் எரிபொருள் வீணாகிறது. இதனால் குடும்பங்களின் போக்குவரத்து செலவு அதிகரிக்கிறது. வணிக நிறுவனங்களுக்கும் சரக்குகளை ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு எடுத்துச் செல்லும் நேரம் அதிகரிப்பதால் பொருளாதார இழப்பு ஏற்படுகிறது. மேலும் வாகனங்களிலிருந்து வெளியேறும் புகை மற்றும் காற்று மாசுபடுத்திகள் நகரத்தின் காற்றுத்தரத்தை பாதிக்கின்றன. அதிகப்படியான ஹார்ன் ஒலி மற்றும் வாகன எரிச்சல் ஒலி மாசுபாட்டையும் அதிகரிக்கிறது.
0: அவசரகால சேவைகளுக்கும் நெரிசல் மிகப்பெரிய சவாலாக உள்ளது. ஆம்புலன்ஸ், தீயணைப்பு வாகனம் போன்றவை நெரிசலில் சிக்கும் போது அவை செல்ல வேண்டிய இடத்தை விரைவாக அடைவதில் சிரமம் ஏற்படலாம். இப்படி சென்னையின் பலதரப்பட்ட போக்குவரத்து பிரச்சினைகளை சமாளிக்க கொண்டு வரப்பட்டதுதான் மெட்ரோ ரயில் திட்டம். மெட்ரோ நிலையங்களுடன் பேருந்து, புறநகர் ரயில் மற்றும் பிற போக்குவரத்து வசதிகளை சிறப்பாக இணைத்தால் மக்கள் தனியார் வாகனங்களை விட்டுவிட்டு பொது போக்குவரத்தை தேர்வு செய்வதற்கான வாய்ப்பு அதிகரிக்கும். குறிப்பாக ஒருங்கிணைந்த போக்குவரத்து என்ற அணுகுமுறை சென்னைக்கு மிகவும் தேவையானதாகும். சென்னையில் செயல்படும் மெட்ரோ ரயில் பற்றி தெரிந்து கொள்ளும் முன்பு இந்தியாவில் உள்ள மெட்ரோ ரயில்களின் வரலாற்றையும் வளர்ச்சியையும் கொஞ்சம் தெரிந்து கொள்வோம்.
1: இந்தியாவின் நகர்ப்புற போக்குவரத்து வரலாற்றில் மெட்ரோ ரயில் ஒரு முக்கியமான மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்தியாவில் மெட்ரோ ரயில் சேவை முதன் முதலில் 1984 ஆண்டு அக்டோபர் 24 அன்று கொல்கத்தாவில் தொடங்கியது. இதன் மூலம் இந்தியா நவீன மெட்ரோ ரயில் போக்குவரத்து கொண்ட நாடுகளின் வரிசையில் இணைந்தது. பின்னர் டெல்லி, பெங்களூரு, சென்னை உள்ளிட்ட நகரங்களுக்கு மெட்ரோ சேவை விரிவடைந்தது. ஆரம்பத்தில் சுமார் 3.4 கிலோமீட்டர் சுரங்கப்பாதையில் தொடங்கப்பட்ட கொல்கத்தா மெட்ரோ சேவை இன்று பல வழித்தடங்களுடன் விரிவடைந்துள்ளது. டெல்லி மெட்ரோ 2002 தொடங்கப்பட்டது. டெல்லி மற்றும் தேசிய தலைநகர் பிராந்தியத்தின் பல பகுதிகளை இணைக்கும் மிகப்பெரிய மெட்ரோ வலையமைப்பாக இது வளர்ந்துள்ளது. பெங்களூருவில் நம்ம மெட்ரோ என்ற பெயரில் 2011 தொடங்கப்பட்டது. நகரின் கடுமையான சாலை நெரிசலை குறைப்பதில் இது முக்கிய பங்காற்றுகிறது. மும்பை மெட்ரோவின் முதல் வழித்தடம் 2014 தொடங்கியது. புறநகர் ரயிலுடன் இணைந்து நகரின் போக்குவரத்து தேவையை நிறைவேற்றுகிறது.
0: மேலும் ஜெய்ப்பூர், கொச்சி, ஹைதராபாத், லக்னோ, நாக்பூர், கான்பூர், புனே, ஆக்ரா, அகமதாபாத், காந்திநகர், நொய்டா, கிரேட்டர் நொய்டா, குருகிராம், போபால், இந்தூர், பாட்னா போன்ற நகரங்களிலும் மெட்ரோ ரயில் சேவை செயல்பாட்டில் உள்ளது. இந்தியாவில் 26 நகரங்களில் சுமார் 1095 கிலோமீட்டர் தூரத்திற்கு மெட்ரோ வலையமைப்பு செயல்பாட்டில் இருப்பதாக மத்திய அரசு தெரிவித்திருக்கிறது. 2014 முன்பு இந்தியாவில் சுமார்

0: 248 கிலோமீட்டர் மெட்ரோ வலையமைப்பே செயல்பாட்டில் இருந்தது. அதன் பின்னர் பல புதிய நகரங்களுக்கு மெட்ரோ விரிவடைந்தது.
1: இப்போது நாம் நமது சென்னை மெட்ரோ ரயிலின் வரலாறு பற்றியும் வளர்ச்சி பற்றியும் சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். சென்னை நகரம் விரிவடைந்த போது நகரின் பல்வேறு பகுதிகளுக்கு இடையேயான பயண தேவை அதிகரித்தது. பேருந்துகள், புறநகர் ரயில்கள் மற்றும் சாலை போக்குவரத்து ஆகியவை இருந்த போதிலும் அதிகரித்து வந்த பயணிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப புதிய வேகமான மற்றும் நம்பகமான போக்குவரத்து அமைப்பு தேவைப்பட்டது. குறிப்பாக நகரின் முக்கியமான பகுதிகளில் சாலை நெரிசல் அதிகரித்தது. இதனால் பொது போக்குவரத்தில் ரயில் அடிப்படையிலான புதிய அமைப்பை உருவாக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. மக்கள் தொகை மற்றும் வாகனங்களின் அதிகரிப்பை கருத்தில் நிலையான நகர்ப்புற போக்குவரத்து அமைப்பை உருவாக்கும் நோக்கில் சென்னை மெட்ரோ திட்டம் உருவாக்கப்பட்டது.
0: சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தை செயல்படுத்துவதற்காக தமிழ்நாடு அரசு ஒரு சிறப்பான நிறுவனத்தை உருவாக்கியது. அதன் பெயர்தான் சென்னை மெட்ரோ ரயில் லிமிடெட். சுருக்கமாக சொல்வது என்றால் சிஎம்ஆர்எல். சிஎம்ஆர்எல் நிறுவனம் 2007 டிசம்பர் மாதம் 3 அன்று இந்திய நிறுவனங்கள் சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்டது. இந்த நிறுவனம் சென்னை மெட்ரோ திட்டத்தை திட்டமிடுதல், கட்டுமானத்தை ஒருங்கிணைத்தல் மற்றும் ரயில் சேவைகளை இயக்குதல் போன்ற பணிகளை மேற்கொண்டு வருகிறது. சென்னை மெட்ரோவின் முதல் கட்ட திட்டம் 2 முக்கிய வழித்தடங்களை கொண்டதாக உருவாக்கப்பட்டது. வழித்தடம் 1 வண்ணாரப்பேட்டை முதல் விமான நிலையம் வரையும், வழித்தடம் 2 சென்னை சென்ட்ரல் முதல் பரங்கிமலை வரையும் திட்டமிடப்பட்டது. முதல் கட்டத்தின் மொத்த நீளம் சுமார் 45 கிலோமீட்டர். இதில் 32 மெட்ரோ நிலையங்கள் அமைக்கப்பட்டன. அவற்றில் 19 நிலையங்கள் சுரங்கப்பாதையிலும் 13 நிலையங்கள் உயர்த்தப்பட்ட பாதையிலும் அமைந்திருக்கின்றன. முதல் கட்டத்தில் சுமார் 55% பாதை சுரங்கமாகவும் மீதமுள்ள பகுதி உயர்த்தப்பட்ட பாதையாகவும் அமைக்கப்பட்டது.
1: இந்த அமைப்பு சென்னையின் முக்கியமான வணிக, குடியிருப்பு மற்றும் போக்குவரத்து மையங்களை இணைக்கும் வகையில் திட்டமிடப்பட்டது. மெட்ரோ ரயில் திட்டத்தின் கட்டுமான பணிகள் மிகப்பெரிய பொறியியல் சவாலாக இருந்தன. சென்னையின் அடர்த்தியான நகர்ப்புற பகுதிகளில் உயர்த்தப்பட்ட பாலங்கள் அமைப்பதுடன் முக்கியமான பகுதிகளின் கீழ் சுரங்க பாதைகளும் அமைக்க வேண்டியிருந்தது. சாலைகளின் கீழ் சுரங்கங்களை அமைப்பது மிகவும் சிக்கலான பணியாக இருந்தது. குடிநீர் குழாய்கள், கழிவுநீர் குழாய்கள், மின்சார கேபிள்கள் மற்றும் ஏற்கனவே இருந்த பிற உள்கட்டமைப்புகளை பாதுகாத்தபடி சுரங்கப் பணிகளை மேற்கொள்ள வேண்டியிருந்தது. மெட்ரோ திட்டத்தின் சுரங்கப் பகுதிகளில் நவீன தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட்டன. இதனால் சென்னையின் அடர்த்தியான நகர்ப்புற பகுதிகளிலும் போக்குவரத்தை முற்றிலும் முடக்காமல் கட்டுமான பணிகளை மேற்கொள்ள முடிந்தது.
0: சென்னை மெட்ரோவின் வரலாற்றில் முக்கியமான நிகழ்வாக முதல் ரயில் சோதனை ஓட்டம் அமைந்தது. 2013 நவம்பர் மாதம் 6 அன்று கோயம்பேட்டில் முதல் மெட்ரோ ரயில் சோதனை ஓட்டம் நடைபெற்றது. பிரேசிலில் இருந்து கொண்டு வரப்பட்ட முதல் ரயில் பெட்டியை பயன்படுத்தி இந்த சோதனை நடத்தப்பட்டது. அதே நிகழ்வில் மின்சார துணை நிலையமும் தொடங்கப்பட்டது. இந்த நிகழ்வு சென்னை மெட்ரோவின் செயல்பாட்டு வரலாற்றில் முக்கியமான மைல்கல்லாக அமைந்தது.
1: சென்னை மெட்ரோவின் பொதுமக்களுக்கான சேவை அதிகாரப்பூர்வமாக தொடங்கிய ஆண்டு 2015. 29 ஜூன் 2015 அன்று கோயம்பேடு ஆலந்தூர் வரையிலான சுமார் 10.15 கிலோமீட்டர் உயர்த்தப்பட்ட வழித்தடத்தில் மெட்ரோ ரயில் சேவை தொடங்கப்பட்டது. இதுவே சென்னையின் முதல் மெட்ரோ பயணிகள் சேவையாகும். இந்த தொடக்கம் சென்னையின் பொது போக்குவரத்து வரலாற்றில் ஒரு புதிய அத்தியாயத்தை உருவாக்கியது. நகர மக்கள் முதன்முறையாக நவீன மெட்ரோ ரயிலில் பயணிக்க தொடங்கினர். கோயம்பேடு ஆலந்தூர் வழித்தடத்தில் மெட்ரோ சேவை தொடங்கியதன் மூலம் சென்னை இந்தியாவின் மெட்ரோ ரயில் சேவை கொண்ட நகரங்களின் வரிசையில் முக்கிய இடத்தை பெற்றது. முதல் சேவை தொடங்கிய பின்னர் மெட்ரோ திட்டம் விரைவாக விரிவுபடுத்தப்பட்டது. 21 செப்டம்பர் 2016 அன்று லிட்டில் மவுண்ட் முதல் விமான நிலையம் வரையிலான உயர்த்தப்பட்ட வழித்தடம் திறக்கப்பட்டது.
0: இந்த பகுதி சுமார் 8.6 கிலோமீட்டர் நீளமுடையது. லிட்டில் மவுண்ட், கிண்டி, ஆலந்தூர், நங்கநல்லூர் சாலை, மீனம்பாக்கம் மற்றும் விமான நிலையம் ஆகிய முக்கிய நிலையங்களை இது இணைத்தது. இதன் மூலம் சென்னை விமான நிலையம் நகரின் மெட்ரோ ரயில் வலையமைப்புடன் நேரடியாக இணைக்கப்பட்டது. விமான பயணிகள் மற்றும் விமான நிலைய ஊழியர்களுக்கு இது முக்கியமான போக்குவரத்து வசதியாக மாறியது.
1: சென்னை மெட்ரோவின் மற்றொரு முக்கிய சாதனை சுரங்க ரயில் சேவையின் தொடக்கமாகும். 14 மே 2017 அன்று திருமங்கலம் முதல் நேரு பூங்கா வரையிலான முதல் சுரங்க மெட்ரோ வழித்தடம் பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு திறக்கப்பட்டது. இது சென்னை நகரின் நிலத்தடியில் நவீன ரயில் போக்குவரத்து உருவாகியதற்கான முக்கியமான நிகழ்வாகும். இதன் மூலம் சென்னை மெட்ரோ உயர்த்தப்பட்ட ரயில் மட்டுமல்லாமல் சுரங்கப்பாதை ரயில் சேவையையும் கொண்ட நகரமாக மாறியது. 25 மே 2018

0: நேரு பூங்காவிலிருந்து, சென்னை சென்ட்ரல் மற்றும் சைதாப்பேட்டையிலிருந்து ஏஜிடிஎம்எஸ் ஆகிய சுரங்கப் பகுதிகள் பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு திறக்கப்பட்டன. சென்னை சென்ட்ரல் போன்ற மிக முக்கியமான ரயில் முனையத்துடன் மெட்ரோ இணைக்கப்பட்டதால் மெட்ரோ ரயில், புறநகர் ரயில் மற்றும் நீண்ட தூர ரயில் பயணங்களுக்கு இடையே போக்குவரத்து இணைப்பு மேம்பட்டது.
1: சென்னை மெட்ரோ முதல் கட்டத்தினுடைய மிக முக்கியமான நிறைவு நிகழ்வு 10 பிப்ரவரி 2019 அன்று நடைபெற்றது. ஏஜிடிஎம்எஸ் முதல் வண்ணாரப்பேட்டை வரையிலான சுரங்கப்பகுதி திறக்கப்பட்டதன் மூலம் முதல் கட்டத்தின் சுமார் 45 கிலோமீட்டர் வலையமைப்பு முழுமையாக செயல்பாட்டுக்கு வந்தது. இதன் மூலம் சென்னை வடக்கு, மத்திய மற்றும் தெற்கு பகுதிகளுக்கு இடையே மெட்ரோ பயண வசதி பெரிதும் மேம்பட்டது. முதல் கட்டம் நிறைவடைந்த பின்னரும் மெட்ரோ வலையமைப்பை மேலும் விரிவுபடுத்த வேண்டிய தேவை ஏற்பட்டது. இதன் ஒரு பகுதியாக வண்ணாரப்பேட்டை விம்கோ நகர் இடையே சுமார் 9.05 கிலோமீட்டர் நீளமுடைய முதல் கட்ட விரிவாக்கம் உருவாக்கப்பட்டது. இதில் 9 நிலையங்கள் அமைக்கப்பட்டன. அவற்றில் 7 உயர்த்தப்பட்ட நிலையங்களும் 2 சுரங்க நிலையங்களும் அடங்கும்.
0: இந்த விரிவாக்கம் வட சென்னையின் முக்கியமான பகுதிகளை மெட்ரோ வலை அமைப்புடன் இணைத்தது. 14 பிப்ரவரி 2021 அன்று வண்ணாரப்பேட்டை முதல் விம்கோ நகர் வரையிலான பெரும் பகுதி சேவை பொதுமக்களுக்கு திறக்கப்பட்டது. மீதமிருந்த திருவொற்றியூர், தேரடி மற்றும் விம்கோ நகர் தொடர்பான நிலைய பணிகளும் பின்னர் நிறைவு செய்யப்பட்டு 13 மார்ச் 2022 அன்று செயல்பாட்டுக்கு வந்தன. சென்னை மெட்ரோவின் முக்கியமான சிறப்புகளில் ஒன்று அதன் நவீன தொழில்நுட்ப அமைப்பாகும். உயர்த்தப்பட்ட பாதைகள் மற்றும் சுரங்கப்பாதைகள் இரண்டும் பயன்படுத்தப்படுகின்றன. மெட்ரோ நிலையங்களில் பயணிகள் எளிதாக மேல் மற்றும் கீழ்த்தளங்களுக்கு செல்ல மின் தூக்கிகள் மற்றும் நகரும் படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் பயணத்தை எளிதாக்கும் வகையில் இவ்வசதிகள் உருவாக்கப்பட்டுள்ளன.
1: மின்னணு டிக்கெட், ஸ்மார்ட் கார்டு, QR குறியீடு உள்ளிட்ட பல்வேறு டிக்கெட் முறைகளும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. இதனால் பயணிகள் விரைவாகவும் எளிதாகவும் பயணம் மேற்கொள்ள முடிகிறது. சென்னை மெட்ரோவின் அடுத்த பெரிய வளர்ச்சி Phase 2 என்று சொல்லப்படும் கட்டம் 2 ஆகும். நகரத்தின் வடக்கு, தெற்கு, கிழக்கு மற்றும் மேற்கு பகுதிகளை மேலும் சிறப்பாக இணைக்கும் வகையில் இந்த திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது. கட்டம் 2 3 முக்கிய வழித்தடங்கள் உள்ளன. மாதவரம் முதல் சிறுசேரி சிப்காட் 2 வரையும், லைட் ஹவுஸ் முதல் பூந்தமல்லி பைபாஸ் வரையும், மாதவரம் முதல் சோழிங்கநல்லூர் வரையும் மொத்தமாக சுமார் 118.9 கிலோமீட்டர் நீளத்திலும் 128 நிலையங்களுடனும் இந்த கட்டம் திட்டமிடப்பட்டுள்ளது. இதன் மதிப்பிடப்பட்ட திட்டச் செலவு ₹63,246 கோடி ஆகும்.
0: இதன் மூலம் முதல் கட்டத்துடன் இணைந்து சென்னை மெட்ரோவின் மொத்த வலையமைப்பு சுமார் 173 கிலோமீட்டராக விரிவடையும் என மத்திய அரசின் அறிவிப்பு தெரிவிக்கிறது. சென்னை மெட்ரோ ரயில் என்பது வெறும் போக்குவரத்து வசதி மட்டுமல்ல, அது நகரத்தின் எதிர்கால வளர்ச்சிக்கான முக்கியமான உள்கட்டமைப்பாக மாறியுள்ளது. சாலை போக்குவரத்தில் பயணிக்கும் மக்களில் ஒரு பகுதியினரை மெட்ரோவுக்கு மாற்றுவதன் மூலம் சாலைகளில் வாகன நெரிசலை குறைக்க முடியும். இதனால் எரிபொருள் சேமிப்பு, பயண நேர குறைப்பு மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு போன்ற பல நன்மைகள் கிடைக்கின்றன.
1: மேலும் மெட்ரோ நிலையங்களை பேருந்துகள், புறநகர் ரயில்கள் மற்றும் பிற போக்குவரத்து வசதிகளுடன் இணைப்பது நகரத்தின் ஒருங்கிணைந்த போக்குவரத்து அமைப்பை வலுப்படுத்துகிறது. சென்னை மெட்ரோ ரயிலின் வரலாறு என்பது சென்னை நகரத்தின் வளர்ச்சியுடன் இணைந்த ஒரு முக்கியமான வரலாறாகும். 2007 CMRL நிறுவனம் உருவாக்கப்பட்டதில் தொடங்கி 2013 முதல் சோதனை ஓட்டம், 2015 முதல் பயணிகள் சேவை, 2017 முதல் சுரங்க மெட்ரோ, 2019 முதல் கட்ட நிறைவு, 2021-22 வட சென்னை விரிவாக்கம் என மெட்ரோ பல முக்கிய மைல்கற்களை கடந்துள்ளது.
0: இன்று சென்னை மெட்ரோ நகரின் அன்றாட வாழ்க்கையின் முக்கிய அங்கமாக மாறியுள்ளது. எதிர்காலத்தில் கட்டம் 2 Phase 2 செயலாக்கத்தில் இருக்கும் திட்டம் நிறைவேறும் போது சென்னை நகரின் பல பகுதிகள் மேலும் நெருக்கமாக இணைக்கப்படும். இதன் மூலம் போக்குவரத்து நெரிசலை குறைத்து வேகமான, பாதுகாப்பான, நவீன மற்றும் சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற பொது போக்குவரத்து அமைப்பாக சென்னை மெட்ரோ மேலும் வளர்ச்சி பெறும். மெட்ரோ ரயில் நிலையங்கள் வெறும் ரயில் ஏறி இறங்கும் இடங்களாக மட்டுமல்லாமல் பாதுகாப்பான, வசதியான, அனைவரும் மேலும் எளிதில் பயன்படுத்தக்கூடிய நகர்ப்புற போக்குவரத்து மையங்களாக வடிவமைக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக சென்னை மெட்ரோ நிலையங்களில் பயணிகளின் வசதிக்காக பல்வேறு

0: நவீன வசதிகள் வழங்கப்படுகின்றன.
1: முதியவர்கள், குழந்தைகள், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் அதிகமான பொருட்களுடன் பயணம் செய்பவர்களுக்காக மின் தூக்கிகள் அமைக்கப்பட்டுள்ளன. அதேபோல் நிலையத்தின் பல்வேறு தளங்களுக்கு விரைவாக செல்ல நகரும் படிக்கட்டுகள் உள்ளன. சென்னை மெட்ரோவின் பல நிலையங்களில் தெருமட்டத்திலிருந்து கான்கோர்ஸ் மற்றும் பிளாட்ஃபார்ம் பகுதிகளுக்கு செல்லும் வகையில் இவை அமைக்கப்பட்டுள்ளன. பயணிகளின் தேவைக்காக பல மெட்ரோ நிலையங்களில் குடிநீர் வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. ஆண்கள், பெண்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் பயன்படுத்தக்கூடிய வகையில் கழிப்பறை வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. சில நிலையங்களில் குழந்தைகளுக்கு பாலூட்டும் அறை போன்ற கூடுதல் வசதிகளும் உள்ளன.
0: மெட்ரோ நிலையங்களில் சக்கர நாற்காலி, தடையற்ற நுழைவு பாதை, தாழ்வான உயரத்தில் குடிநீர் வசதி, மாற்றுத்திறனாளிகளுக்கான கழிப்பறைகள், பிரெயில் வசதிகள் மற்றும் கைப்பிடிகள் போன்றவை வழங்கப்படுகின்றன. சக்கர நாற்காலி மற்றும் ஸ்ட்ரெச்சர் போன்றவையும் நிலைய கட்டுப்பாட்டு அறைகளில் வைத்திருப்பதாக சென்னை மெட்ரோ குறிப்பிடுகிறது. பயணிகளின் பாதுகாப்பிற்காக சிசிடிவி கண்காணிப்பு, பாதுகாப்பு சோதனை, தீ எச்சரிக்கை அமைப்பு, அவசர வெளியேறும் வழிகள் மற்றும் எமர்ஜென்சி ஷாப் வசதி உள்ளன. நிலையங்களில் அவசர நிலையை சமாளிக்க தீயணைப்பு மற்றும் மருத்துவ உதவிக்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. திடீர் உடல்நலக் குறைவு அல்லது சிறிய விபத்து ஏற்பட்டால் உடனடி உதவி வழங்குவதற்காக முதலுதவி பெட்டி கட்டுப்பாட்டு அறையில் வைக்கப்பட்டுள்ளது. தேவையான போது அருகிலுள்ள மருத்துவமனைகளின் உதவியை பெறும் வகையில் அவசர வசதிகள் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளன.
1: ரயில் வருகை, புறப்படும் நேரம், செல்லும் திசை போன்ற தகவல்களை பயணிகள் தெரிந்து கொள்ள பேசஞ்சர் இன்ஃபர்மேஷன் டிஸ்பிளே சிஸ்டம் மற்றும் ஒலிபெருக்கி அறிவிப்பு அமைப்புகள் பயன்படுத்தப்படுகின்றன. இதனால் புதிய பயணிகளும் சரியான நடைமேடை மற்றும் ரயிலை எளிதாக கண்டறிய முடிகிறது. நிலையங்களில் டிக்கெட் கவுண்டர்கள் மற்றும் தானியங்கி டிக்கெட் வழங்கும் இயந்திரங்கள் போன்ற வசதிகள் உள்ளன. இதன் மூலம் பயணிகள் விரைவாக டிக்கெட் பெற முடிகிறது. ஸ்மார்ட் கார்டு மற்றும் QR அடிப்படையிலான பயண வசதிகளும் மெட்ரோ அமைப்பில் பயன்படுத்தப்படுகின்றன. நடக்க முடியாதவர்கள் அல்லது தற்காலிகமாக நடமாட்ட குறைபாடு உள்ளவர்களுக்கு வீல் சேர் வசதி வழங்கப்படுகிறது. நிலையத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு செல்லும் வகையில் மின் தூக்கி வசதியும் இருப்பதால் மாற்றுத்திறனாளிகள் சுயமாக பயணம் செய்வது எளிதாகிறது.
0: பல மெட்ரோ நிலையங்களில் கார் மற்றும் இருசக்கர வாகனங்கள் நிறுத்தும் இடங்கள் உள்ளன. இதனால் மக்கள் தங்கள் வாகனங்களை நிலையத்தில் நிறுத்திவிட்டு மெட்ரோ ரயிலில் பயணம் செய்ய முடிகிறது. இதுபோன்ற பார்க் அண்ட் ரைடு வசதி சாலை நெரிசலை குறைக்கவும் உதவுகிறது. சில மெட்ரோ ரயில் நிலையங்களில் கடைகள், உணவகங்கள் மற்றும் சிறிய வணிக நிலையங்கள் செயல்படுகின்றன. இதனால் பயணிகள் தங்களுக்கு தேவையான உணவு, பானங்கள், அத்தியாவசிய பொருட்களை வாங்கிக் கொள்ள முடியும். சில சென்னை மெட்ரோ ரயில் நிலையங்களில் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் சார்ஜிங் பாயிண்ட்ஸ் அமைக்கப்பட்டுள்ளன. இது சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற மின்சார வாகனங்களின் பயன்பாட்டை ஊக்குவிக்கும் முயற்சியாகும். மெட்ரோ நிலையத்திலிருந்து பயணிகள் தாங்கள் செல்ல நினைக்கும் இடத்திற்கு எளிதாக செல்ல பேருந்து, மிதிவண்டி மற்றும் பிற போக்குவரத்து இணைப்புகள் வழங்கப்படுகின்றன. சில நிலையங்களில் MTC சிற்றுந்து இணைப்பும் மிதிவண்டி வசதியும் காணப்படுகிறது. பயணிகள் காத்திருக்கும் போது அமர்வதற்கான இருக்கைகள் மற்றும் தேவையான காத்திருப்பு பகுதிகள் உள்ளன. குறிப்பாக முதியவர்கள், கர்ப்பிணிகள் மற்றும் உடல்நல குறைபாடு உள்ளவர்கள் பயன்படுத்துவதற்கு இவை பயனுள்ளதாக உள்ளன.
1: பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு சிசிடிவி கண்காணிப்பு, பாதுகாப்பு சோதனை மற்றும் உதவி மையங்கள் உள்ளன. சில நிலையங்களில் ஃபீடிங் ரூம் எனப்படும் குழந்தைகளுக்கு பாலூட்டும் அறைகளும் வழங்கப்பட்டுள்ளன. மெட்ரோ ரயில் நிலையங்களில் வழங்கப்படும் வசதிகள் பயணிகளின் பாதுகாப்பு வசதி, வேகம், சுகாதாரம் மற்றும் அனைவருக்கும் சமமான அணுகல் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டுள்ளன. மின் தூக்கி, நகரும் படிக்கட்டு, குடிநீர், கழிப்பறை, முதலுதவி, சிசிடிவி தகவல் பலகை, சக்கர நாற்காலி, வாகன நிறுத்தம், கடைகள், EV சார்ஜிங் மற்றும் பலவிதமான போக்குவரத்து வாகனங்கள் போன்ற வசதிகள் மெட்ரோவை வெறும் ரயில் சேவையாக இல்லாமல் முழுமையான நகர்ப்புற போக்குவரத்து அமைப்பாக மாற்றுகின்றன.
0: அடுத்ததாக நாம் மெட்ரோ ரயிலை பயன்படுத்தும் பொதுமக்கள் செய்ய வேண்டியவை, செய்யக்கூடாதவை பற்றி தெரிந்து கொள்வோம். மெட்ரோ ரயில் நகர்ப்புற போக்குவரத்தில் வேகமான, பாதுகாப்பான மற்றும் வசதியான பயணத்தை வழங்குகிறது. ஆனால் பயணிகளின் பாதுகாப்பிற்கும் மற்ற பயணிகளின் வசதிக்கும் நாம் அனைவரும் சில அடிப்படை விதிமுறைகளை பின்பற்றுவது அவசியமாகும். முதலில் நாம் செய்ய வேண்டியவை எவை என்றால், பயணிக்கும் நிலையம் மற்றும் சேரும் நிலையத்திற்கு ஏற்ப சரியான டிக்கெட் அல்லது QR டிக்கெட் பெற வேண்டும். டிக்கெட் கவுண்டர் மற்றும் தானியங்கி டிக்கெட் இயந்திரங்களில் பொறுமையுடன் வரிசையை பின்பற்ற வேண்டும். பயணிகள் குறிப்பிட்ட வழிகளில் மட்டுமே நிலையத்திற்குள் நுழைந்து வெளியேற வேண்டும். பாதுகாப்பு பணியாளர்கள் மேற்கொள்ளும் சோதனைகளுக்கு முழுமையாக ஒத்துழைக்க வேண்டும். ரயில் வரும்போது மஞ்சள் அல்லது பாதுகாப்பு கோட்டை கடந்து நிற்கக்கூடாது. ரயில் கதவுகள் திறந்ததும் உள்ளே செல்ல அவசரப்படாமல் முதலில் பயணிகள் வெளியேறுவதற்கு

0: இடம் கொடுக்க வேண்டும். முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவ வேண்டும். தேவையான நேரங்களில் அவர்களுக்கு இருக்கை அல்லது பாதை வழங்க வேண்டும். நகரும் படிக்கட்டுகளில் கைப்பிடியை பிடித்துக் கொண்டு பாதுகாப்பாக நிற்க வேண்டும். மின்தூக்கியை பயன்படுத்தும் போது முதியோர், மாற்றுத்திறனாளிகள், கர்ப்பிணிகள், உடல்நல குறைபாடு உள்ளவர்களுக்கு முதலில் முன்னுரிமை வழங்குவது நல்லது. ரயில் வருகை, புறப்பாடு மற்றும் பாதுகாப்பு தொடர்பான அறிவிப்புகளை கவனமாக கேட்கவும் பின்பற்றவும் வேண்டும்.
1: கைப்பைகள், பணப்பைகள், கைபேசிகள் மற்றும் பிற பொருட்களை கவனமாக வைத்திருக்க வேண்டும். நிலையத்திலும் ரயிலிலும் குழந்தைகளை தனியாக விட்டுவிடக்கூடாது. உடல்நல பிரச்சனை, சந்தேகத்திற்கிடமான பொருள் அல்லது வேறு அவசர நிலை ஏற்பட்டால் உடனடியாக மெட்ரோ பணியாளர்களிடம் தெரிவிக்க வேண்டும். குப்பைகளை மக்கும் குப்பை மற்றும் மக்காத குப்பை என குறிப்பிடப்பட்டுள்ள குப்பை தொட்டிகளில் தனித்தனியாக போட வேண்டும். பயணிகளின் தனி உரிமையை மதிக்க வேண்டும். அதாவது மற்றவர்களை தொந்தரவு செய்யாமல் பொறுப்புடன் பயணம் செய்ய வேண்டும். அடுத்ததாக செய்யக்கூடாதவை எவை என்றால், தண்டவாள பகுதிகளுக்குள் செல்லவும் கூடாது, அங்கே விழுந்த பொருட்களை எடுக்கக்கூடாது. ரயில் வரும் நேரத்தில் பாதுகாப்பு கோட்டை தாண்டி நடைமேடையின் விளிம்பில் நிற்பது மிகவும் ஆபத்தானது. கதவு மூடும்போது கைகள், கால்கள் அல்லது பொருட்களை இடையில் வைக்கக்கூடாது. ரயில் கதவுகளை வலுக்கட்டாயமாக திறக்கக்கூடாது. நகரும் படிக்கட்டுகளில் ஓடக்கூடாது. அதில் குழந்தைகளை விளையாட அனுமதிக்கவும் கூடாது. நிலையத்திற்குள் புகைபிடிக்க கூடாது.
0: மது அல்லது போதைப் பொருள் பயன்படுத்தி பயணம் செய்யக்கூடாது. தீப்பற்றக்கூடிய அல்லது ஆபத்தான பொருட்களை எடுத்துச் செல்லக்கூடாது. சந்தேகத்திற்கிடமான பொருட்களை தொடக்கூடாது. உரிமையாளர் இல்லாமல் கிடக்கும் பை அல்லது பெட்டி போன்றவற்றை கண்டால் அதை தொடாமல் அதிகாரிகளிடம் தெரிவிக்க வேண்டும். நிலையத்திற்குள் எச்சில் துப்பக்கூடாது. சுவர்களிலும் ரயில் பெட்டிகளிலும் எழுதவோ வரையவோ கூடாது. பொது சொத்துக்களை சேதப்படுத்துவது தவறாகும். சத்தமாக பேசவோ அல்லது இயர்போன்ஸ் இல்லாமல் இசை கேட்கவோ கூடாது. கைபேசியில் அதிக சத்தத்தில் பேசுவது மற்ற பயணிகளுக்கு இடையூறாக இருக்கும். பைகள் மற்றும் பொருட்களை இருக்கைகளில் சேமித்து இருக்கைகளை தேவையின்றி ஆக்கிரமிக்க கூடாது.
1: மெட்ரோ சொத்துக்களை சேதப்படுத்தக்கூடாது. கதவுகள், இருக்கைகள், தகவல் பலகைகள் போன்றவற்றை சேதப்படுத்துவது சட்ட ரீதியான நடவடிக்கைக்கு வழிவகுக்கும். ஓடும் ரயிலில் கதவுக்கு அருகில் சாய்ந்து நிற்கக்கூடாது. செல்லும் வழியில் அமரக்கூடாது. அப்படி அமர்ந்தால் அவசர நிலையில் பிற பயணிகளின் நடமாட்டத்திற்கு இது தடையாக இருக்கும். அவசர கால அலாரம் அல்லது அவசர உபகரணங்களை தேவையின்றி பயன்படுத்தக்கூடாது.
0: ரயில் நிலையத்தில் ஓடக்கூடாது. குறிப்பாக நடைமேடை, படிக்கட்டு மற்றும் எஸ்கலேட்டர் பகுதிகளில் கவனமாக நடக்க வேண்டும். பயணிகளுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் விளம்பரங்கள் அல்லது துண்டு பிரசுரங்களை விநியோகிக்க கூடாது. மெட்ரோ ரயில் பொதுமக்களுக்கான ஒரு முக்கியமான பொது போக்குவரத்து சேவையாகும். அதன் பயன் முழுமையாக மக்களை சென்றடைய பயணிகளின் ஒழுக்கமும் பொறுப்புணர்வும் மிகவும் அவசியமாகும்.
1: நாம் ஒவ்வொருவரும் விதிமுறைகளை மதித்து பிற பயணிகளின் உரிமைகளையும் பாதுகாப்பையும் கருத்தில் கொண்டு செயல்பட்டால் மெட்ரோ பயணம் வேகமானது மட்டுமல்லாமல் பாதுகாப்பானதும் இனிமையானதுமாக அமையும்.
2: இதுவரை பெருமை மிகு பாரதம் நிகழ்ச்சியில் சென்னை மெட்ரோ ரயில் குறித்த உரை சித்திரம் கேட்டீர்கள். எழுதியவர் வி. ஹேமலதா. குரல் வண்ணம் விஜய், எம். சித்ராதேவி. அமைப்பில் உதவி குகன்ராஜ். அமைப்பு எஸ். ஜோசப் ராஜ்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் பானுமதி ஸ்ரீனிவாசன். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த பாரதத்தை கட்டமைக்க ஒருங்கிணைந்த முயற்சிகளின் அவசியத்தை குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். இந்திய அமெரிக்க பொருளாதார ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதில் பட்டய கணக்காளர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். தமிழகத்திற்கான உரிமைகளை போராடி பெற்றுத்தந்தவர் தமிழறிஞர் மாப்போ சிவஞானம் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் மின்வெட்டை சரி செய்ய மின்சாரம் கொள்முதல் செய்யப்படுவதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். ஆசிய விளையாட்டில் பாகிஸ்தானுக்கு எதிராக 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வெற்றி பெற்று தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியுள்ளது. இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியின் பலன்கள் அனைத்து தரப்பு மக்களுக்கும் கிடைக்க வேண்டியதன் அவசியத்தை குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். புதுடெல்லியில் நடைபெற்ற 5வது கௌட்டில்யா பொருளாதார மாநாட்டில் இன்று உரையாற்றிய அவர், நிலையான வளர்ச்சி என்ற அடித்தளத்துடன் அனைத்தையும் உள்ளடக்கிய மேம்பாட்டுடன் முன்னேற்ற பாதையில் செல்ல முடியும் என்று சுட்டிக்காட்டினார். நாட்டில் உள்ள கடைக்கோடி மக்களும் விடுபடாமல் வளர்ச்சியின் பலன்களை பெறுவதே பொருளாதார மீட்சியின் பயன் என்றும் குறிப்பிட்டார். வளர்ச்சியடைந்த பாரதத்தை கட்டமைக்க ஒருங்கிணைந்த முயற்சிகளின் அவசியத்தை குடியரசு துணைத்தலைவர் எடுத்துரைத்தார். அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒருமித்த முடிவை நோக்கியே வாதங்களும் விவாதங்களும் அமைய வேண்டும் என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் அறிவுறுத்தினார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரசு 2029 ஆண்டிற்குள் போதையில்லா இந்தியாவை உருவாக்க உறுதிபூண்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்ட செய்தியில், துருக்கியைச் சேர்ந்த போதைப்பொருள் கடத்தல் குற்றவாளி நவ்பிரீத் சிங் வெற்றிகரமாக கைது செய்யப்பட்டு நம் நாட்டிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். ஆப்கானிஸ்தானிலிருந்து இந்தியாவிற்கு பெருமளவிலான போதைப் பொருட்களை துருக்கி நாட்டு குடியுரிமையின் கீழ் போலி பெயரில் இவர் தொடர்ந்து கடத்தி வந்ததாகவும், பல்வேறு கடத்தல் குற்றங்களில் தொடர்புடைய இவரின் அடையாளத்தை வெளிப்படுத்தி இந்தியா கொண்டுவரப்பட்டதாகவும் எடுத்துரைத்தார். தற்போது அவர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார். இந்த வெற்றிகரமான செயல்பாட்டை மேற்கொண்ட அனைத்து புலனாய்வு நிறுவனங்களுக்கும் திரு அமித்ஷா பாராட்டு தெரிவித்தார். இந்திய அமெரிக்க பொருளாதார ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதில் பட்டய கணக்காளர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் உள்ள இந்திய பட்டய கணக்காளர்களுடன் கலந்துரையாடிய அவர், எல்லை தாண்டிய வரிமுறைகள், ஒழுங்குமுறை நடவடிக்கைகள், நிதி ஆளுமையில் அவர்களின் செயல்பாட்டை எடுத்துரைத்தார். வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்க்கும் வகையில் இந்திய தொழில் நிறுவனங்கள் தயார் நிலையில் இருப்பதற்கு பட்டய கணக்காளர்களின் பங்களிப்பை அவர் சுட்டிக்காட்டினார். வலுவான உள்நாட்டு வளர்ச்சியுடன் கூடிய நாட்டின் பொருளாதார உத்வேகம் பிரதமர் திரு நரேந்திரமோடியின் தன்னம்பிக்கை சுயசார்பு கொள்கைகளை பிரதிபலிப்பதாக கூறினார். பிரதமர் திரு நரேந்திரமோடியின் மனதின் குரல் வானொலி நிகழ்ச்சி 12 ஆண்டுகளை இன்று நிறைவு செய்கிறது. 2014 விஜயதசமி தினத்தன்று இதே நாளில் பிரதமரின் முதலாவது மன் கி பாத் குரல் நிகழ்ச்சி ஒலிபரப்பப்பட்டது. அண்மையில் 138வது மன் கி பாத் நிகழ்ச்சி ஒலிபரப்பானது. கடந்த 12 ஆண்டுகளில் மனதின் குரல் நிகழ்ச்சி நாட்டின் பல்வேறு மாற்றங்களுக்கு வழிகோலியதோடு வளர்ச்சிப் பாதையில் குடிமக்கள் எழுச்சியுடன் பங்கேற்கவும் உத்வேகம் அளித்துள்ளது. இந்நிகழ்ச்சியில் நாட்டில் உள்ள பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த மக்களின் ஆக்கப்பூர்வமான உத்வேகமிகு செயல்பாடுகளை பிரதமர் வானொலி மூலம் பகிர்ந்து கொண்டதுடன், கல்வி, சுகாதாரம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, புத்தாக்க திறன்கள், சமூக சேவையில் அவர்கள் ஆற்றி வரும் அளப்பரிய செயல்பாடுகளையும் பகிர்ந்து வருவது குறிப்பிடத்தக்கது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை. மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட காலங்களில் தமிழகத்திற்கான உரிமைகளை போராடி பெறுவதில் தமிழறிஞர் மாப்போ சிவஞானம் முக்கிய பங்கு வகித்ததாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர்

0: எல் முருகன் தெரிவித்துள்ளார். சிலம்பு செல்வர் என போற்றப்படும் மாபோசியின் 31வது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுவதையொட்டி அமைச்சர் வெளியிட்ட செய்தியில், பத்திரிகையாளராகவும் எழுத்தாளராகவும் நாட்டின் விடுதலைக்கு சிறந்த பங்களித்த அவரை நினைவு கூறுவோம் என குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் மின்வெட்டை சரிசெய்ய மின்சாரம் கொள்முதல் செய்யப்படுவதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளரிடம் பேசிய அவர், மேலும் சில மாதங்களில் நீண்டகால மின்சார கொள்முதலுக்கான ஒப்பந்த புள்ளிகள் கோரப்பட இருப்பதாகவும் குறிப்பிட்டார். நெய்வேலியிலிருந்து மத்திய தொகுப்பிற்கு வரும் மின்சாரம் நிறுத்தப்பட்டதால்தான் தொழில்துறையினர் ஜெனரேட்டரை பயன்படுத்த கேட்டுக் கொள்ளப்பட்டதாகவும் கூறினார். தொழில்துறையினருக்கு எந்தவொரு மின்சார தடையும் செய்யப்படவில்லை என்றும், தற்காப்பு காரணமாக ஒரு சில பகுதிகளில் அதுபோன்ற அறிவிப்புகள் வெளியிடப்பட்டதாகவும் தெரிவித்தார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் தாவேக்கா வெற்றி பெறும் என்றும் திரு நிர்மல்குமார் உறுதிபட தெரிவித்தார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிக்கு வரும் செவ்வாய்க்கிழமை நடைபெறும் வாக்குப்பதிவிற்கான பிரச்சாரம் நாளை மாலையுடன் நிறைவடைகிறது. இதையடுத்து இவ்விரு தொகுதிகளிலும் அரசியல் கட்சித் தலைவர்கள் இறுதிக்கட்ட வாக்கு சேகரிப்பில் முனைப்புடன் ஈடுபட்டுள்ளனர். இதனிடையே தாராபுரத்தில் தேர்தல் பணிகளில் ஈடுபடும் காவல்துறையினருக்கான தபால் வாக்குப்பதிவு இன்று நடைபெறுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் வருகிற 6ஆம் தேதி நடைபெற உள்ளது. இந்த நிலையில் தாராபுரம் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் காலை 10 மணி அளவில் துவங்கிய காவல்துறையினரின் தபால் வாக்குப்பதிவு மாலை 5:30 வரை நடைபெற உள்ளது. குண்டடம், சூரியநல்லூர், தாராபுரம் நகரம், கொண்டரசம்பாளையம், வேங்கிப்பாளையம் உட்பட தாராபுரம் தொகுதியில் வசிக்கக்கூடிய 195 காவலர்கள் தபால் வாக்குப்பதிவு செய்ய உள்ளனர். தாராபுரம் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் விறுவிறுப்பாக காவல்துறையினர் வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. தாராபுரம் பகுதியிலிருந்து சபரிஷ்.
0: தமிழகத்தில் ஆம்னி பேருந்துகளில் கூடுதல் கட்டணம் வசூலிப்பதை தடுக்க தீவிர வாகன தணிக்கை நடைபெறுவதாக அரசு தெரிவித்துள்ளது. பண்டிகை கால கூட்ட நெரிசலை சமாளிக்க வெளி மாநிலங்களிலிருந்து 1000-க்கும் மேற்பட்ட ஆம்னி பேருந்துகள் தமிழகத்தில் இயங்க அனுமதி வழங்கப்பட்ட நிலையில் இந்நடவடிக்கை. மத்திய மாநில அரசுகள் விளையாட்டு வீரர்களுக்கு அளித்து வரும் சிறந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று ஆசிய விளையாட்டு 400 மீட்டர் ஓட்ட பந்தயத்தில் தங்கம் வென்று தமிழகம் திரும்பிய வித்யா ராம்ராஜ் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளரிடம் பேசிய அவர், பயிற்சியாளர்களுக்கும் அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார்.
2: என் பேர் வித்யா ராம்ராஜ். நான் ஏஷியன் கேம்ஸ்ல 3 மெடல்ஸ் வின் பண்ணிருக்கேன். சோ ஐ அம் சோ ஹாப்பி. இந்த 43 இயர்ஸ் ரெக்கார்ட் பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளால முடியும் அப்படின்னு காட்டுறோம். இனிமேல் வர ஃபியூச்சர்ஸ்க்கு வேர்ல்ட் கிளாஸ் லெவலையும் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணுவோம் அப்படின்னு நேற்று கூட நம்ம ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டரை பார்த்தோம். அவங்க ரொம்ப சப்போர்ட் பண்ண ரெடியா இருக்காங்க. 100% நம்ம கொடுக்கணும். கூட இருக்க சப்போர்ட்ஸ் வந்து நமக்கு 101% கொடுக்க ரெடியா இருக்காங்க. ஆஸ் அத்லெட், ஒரு அத்லெட் வந்து லைக் டீச்சர்ஸ் கோச்சஸ் இல்லாம பர்ஃபார்மன்ஸ் பண்ணவே முடியாது. எவ்வளவு ஈக்குவல் அத்லெட்ஸ்க்கு கொடுக்குறீங்களோ அந்த ஈக்குவல் கோச்சஸ்க்கும் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்னு சோ அதை வந்து நாங்கள் ஒரு மென்ஷன் பண்ணிருக்காரு.
0: கும்பகோணத்திலிருந்து கல்யாண ரங்கநாதர், பரிமள ரங்கநாதர், நாச்சியார் கோவில், செங்கனூர் ஸ்ரீனிவாச பெருமாள் உள்ளிட்ட 14 முக்கிய வைணவ ஆலயங்களை ஒரே நாளில் தரிசிக்கும் சிறப்பு ஆன்மீக சுற்றுலா பேருந்து சேவை கும்பகோணத்தில் இன்று காலை தொடங்கியது. தமிழக அரசின் இந்த சிறப்பு ஆன்மீக சேவை பக்தர்களுக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக பயணி ஒருவர் தெரிவிக்கையில்,
3: தமிழக அரசு கும்பகோணம் கோட்டத்தின் சார்பில் 108 வைணவ தலங்களில் தீர்காழி அருகே கவியத்தலங்கள் உள்ளன. அதை ஒரே நாளில் எல்லாரும் போய் தரிசனம் பண்ணி கண்டு கழிக்கணும்னு இந்த புரட்டாசி மாசத்துல தமிழக அரசின் சார்பில் சிறப்பு பேருந்து வசதிகள் துவக்கி உள்ளது. இதன் மூலமாக கோயில்களை ஒரே நாளில் தரிசனம் பண்ணலாம். இது வந்து வரவேற்கத்தக்க ஒரு முன்முயற்சி. பக்தர்களின் சார்பாகவும் பயனாளிகளின் சார்பாகவும் மிகவும் நன்றியை தெரிவித்துக்கிறோம்.
0: இதனிடையே புரட்டாசி 3வது சனிக்கிழமையொட்டி வைணவ ஆலயங்களில் அதிகாலை முதலே ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். வன உயிரின வார விழாவையொட்டி குற்றாலம் மலைப்பகுதியில் பிளாஸ்டிக் ஒழிப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. பிளாஸ்டிக் பயன்பாட்டால் வன உயிரினங்களுக்கு ஏற்படும் பாதிப்புகள் குறித்து இதில் எடுத்துரைக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரப் பகுதியில் அமைந்துள்ள குற்றால வனக்கோட்டத்திற்குட்பட்ட பகுதிகளில் வன உயிரின வார விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. சுற்றுலா தலமான சிற்றருவி முதல் செண்பகாதேவி அருவி வரை செல்லும் மலைப்பகுதிகளில் மகளிர் கல்லூரி மாணவிகள் பிளாஸ்டிக் ஒழிப்பு குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். மலைப்பகுதிகளில் சுற்றுலா பயணிகள் வீசி சென்ற பிளாஸ்டிக் பாட்டில்கள் மற்றும் பிளாஸ்டிக் கழிவுகளை மாணவிகள் சேகரித்ததுடன் மலைப்பகுதிகளில் பிளாஸ்டிக் பொருட்களை வீசாமல் வனப்பகுதியையும் வன உயிரினங்களையும் பாதுகாக்க வேண்டும் என விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். தென்காசி மாவட்டத்திலிருந்து சா செந்தில்.
0: மயிலாடுதுறை மாவட்டத்தில் பிரதமரின் தொழிற்பயிற்சி திட்டத்தின் கீழ் முன்னணி நிறுவனங்களில் பயிற்சி பெற விரும்பும் இளையோர் விண்ணப்பிக்குமாறு ஆட்சித்தலைவர் திரு ஸ்ரீகாந்த் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் 18 வயதிற்குட்பட்ட சிறார்கள் ஓட்டி வந்த 8 இருசக்கர வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் பாகிஸ்தானுக்கு எதிரான 20-20 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 19 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியது. முன்னதாக ஜப்பானில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா 6 விக்கெட் இழப்பிற்கு 211 ரன் எடுத்திருந்த நிலையில் 212 என்ற வெற்றி இலக்குடன் தொடர்ந்து விளையாடிய பாகிஸ்தான் 6 விக்கெட் இழப்பு

0: 192 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இதையடுத்து இந்தியா இப்போட்டியில் தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியது. தற்போது 19 தங்கம், 26 வெள்ளி, 36 வெண்கலம் என 81 பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் இந்தியா 5வது இடத்தில் உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த பாரதத்தை கட்டமைக்க ஒருங்கிணைந்த முயற்சிகளின் அவசியத்தை குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். இந்திய அமெரிக்க பொருளாதார ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதில் பட்டய கணக்காளர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். தமிழகத்திற்கான உரிமைகளை போராடி பெற்றுத்தந்தவர் தமிழறிஞர் மா பொ சிவஞானம் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் மின்வெட்டை சரிசெய்ய மின்சாரம் கொள்முதல் செய்யப்படுவதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் அறிவித்துள்ளார். ஆசிய விளையாட்டில் பாகிஸ்தானிற்கு எதிரான 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம், நேரம் 1:55.
2: நேர்களை, இன்று 7:30 720 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி.
3: நேயர்களே, நீங்களும் எங்களோட இணைஞ்சு நம்ம நிகழ்ச்சிகளோட அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணுமா?
4: அப்போ நம்ம ஆகாஷ்வாணி சென்னையோட வாட்ஸ்அப் சேனல்ல இணைங்க.
3: விவசாய நிகழ்ச்சிகள் தொடங்கி மருத்துவம், பெண்கள், குழந்தைகள், மேலும் சிறப்பு விருந்தினர்களுக்கான எல்லா நிகழ்ச்சிகளோட அப்டேட்ஸையும் தெரிஞ்சுக்க நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணுங்க, கேட்டு ரசிங்க, ஷேர் பண்ணுங்க.
4: இதற்கு ஏஆர் சென்னையோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஆகாஷ்வாணி சென்னை அப்படிங்கிற வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்கு, அதன் மூலம் இணையலாம். எங்களோட அனைத்து அப்டேட்ஸ்களையும் உடனுக்குடனா தெரிஞ்சுக்கலாம்.
3: இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள் நம்ம ஆகாஷ்வாணி சென்னை வாட்ஸ்அப் சேனலோடு.
5: அழை

0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில் 8:45 லைஃப் பியாண்ட் லைஃப் ஆங்கில நிகழ்ச்சியின் நிறைவு பகுதி உறுப்பு தானம் குறித்து கொடையாளர் ரொட்டேரியன் எஸ் எச் லால் கோயல் அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுபவர் காவ்யா சஞ்சீவி.
1: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க பகுதிநேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
2: வயது வரம்பு 20 முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருக்க வேண்டும். கல்வி தகுதி
1: அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
2: மேலும் விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருக்க வேண்டும்.
1: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com instagram.com ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். நிறைவு செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் நேரில் சமர்ப்பிக்க கடைசி நாள்
2: அக்டோபர் 5
1: காலை 11 மணியிலிருந்து மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்கலாம். முகவரி: நிகழ்ச்சி பிரிவு தலைவர், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, காமராசர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004. இது பகுதிநேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
0: நேர்களை, சென்னை வானொலியின் 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் 3 மணிக்கு வீனஸ் பிக்சர்ஸின் கல்யாண பரிசு திரைப்பட ஒளிச்சித்திரம் கேட்கலாம். நடித்துள்ளவர்கள் ஜெமினி கணேசன், வி சரோஜா தேவி, கே ஏ தங்கவேலு, விஜயகுமாரி, எம் சரோஜா, எஸ் டி சுப்புலட்சுமி, ஏ நாகேஸ்வர ராவ், எம் என் நம்பியார் ஆகியோருடன் பலர். இசை ஏ எம் ராஜா, திரைக்கதை வசனம் இயக்கம் ஸ்ரீதர், வானொலி வடிவம் எஸ் அண்ணாமலை பாண்டியன், ஜே ஜெயா.
3: வாங்க வாங்க, எவ்வளவு நாள் ஆச்சு உங்களை பார்த்து. இப்பதான் வீட்டுக்கு வர வழி தெரிஞ்சதா? காஃபி குடிக்கிறீங்களா?
4: அட, காஃபி எல்லாம் இருக்கட்டும், இது என்ன வீடு பூரா வாளி வாளியா தண்ணி நிரப்பி வச்சிருக்கீங்க?
3: அத ஏங்க கேக்குறீங்க? 2 நாள் தண்ணி லாரி வராதான், அதான் தண்ணிய புடிச்சு வச்சிருக்கேன்.
4: அது சரி, அதுக்காக ஏங்க கொசு எல்லாம் வளர்க்கறீங்க?
3: என்ன கொசு வளர்க்கறோமா?
4: ஆமா, இப்படி தண்ணிய பிடிச்சு அங்கங்க திறந்து வைக்கிறதுனாலதான் கொசுவோட இனப்பெருக்கமே அதிகமாகுது. எப்போதுமே தண்ணிய மூடி வச்சு பழகுங்க, அப்பதான் டெங்கு போன்ற கொசுக்களால வரக்கூடிய நோய்கள் எல்லாம் பரவாம இருக்கும்.
3: அப்படியா? இது தெரியாம போச்சு. இப்பவே

செங்கோட்டை படத்திற்காக மனு சித்ரா குழுவினரோடு பாடிய பாடல் ஒலித்தது. நேரம் 2:30:15. ரசித்துக் கொண்டிருக்கிறோம் திரையானம் வழங்கிக் கொண்டிருக்கிறது சென்னை வானொலி.

ஸ்வர்ணமுகி படத்திற்காக ஒலித்தது அருண்மொழி ஸ்வர்ணலதா பாடியிருந்த பாடல்.

ஹரிச்சந்திரா படத்திற்காக ஒலித்தது மனோ சித்ரா பாடியிருந்த பாடல். நேரம் 2:45 நொடி. திரைக்காலத்தில் தொடர்கிறது

0: புதுப்பாடகன் படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடிய அந்த பாடலுடன் நிறைவு பெறுகிறது திரை கானம்.
1: காற்றின் கரங்கள்ல கதை சொல்ற அந்த குரல், காணாத கண்களில் கனவுகள் விதைக்கும். தூரத்து தாயின் தாலாட்டு போல தொலைந்த மனங்களுக்கு

0: நெருக்கம் தரும் ஓசை. மலை தாண்டி கடல் தாண்டி பறந்து வந்து மனங்களோட எல்லைகளை இணைக்கிற பாலம். அறிவின் விளக்கா செய்தியும் சிந்தனையும் ஒலிக்கிற காற்றலைகள். அன்பின் மொழியில உலகத்தை இணைக்கிற நம்பிக்கையின் குரல். சேர்த்து சொன்னா சமூகத்தோட இதய துடிப்பு. வானொலி.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. ஆகாஷ்வாணி, நேரம் 2:55. வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலையே நிலவியது. மழை பெய்துள்ள இடங்களும் அளவுகளும். கன்னியாகுமரி மாவட்டம் அடையாமடை, ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டரும், திருநெல்வேலி AWS, பாளையங்கோட்டை, கோழிப்போர் விளை, கொடுமுடியாறு அணை, களக்காடு ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டரும், கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை, தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர், திருநெல்வேலி, தென்காசி, அடவி நயினார் அணை ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டரும், மேலும் பல இடங்களில் 2 முதல் 1 சென்டிமீட்டர் வரை மழை பதிவாகியுள்ளது. தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகளவு வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதுமில்லை. தமிழ்நாட்டின் சில இடங்களில் இயல்பை விட 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை அதிகமாகவும், ஏனைய பகுதிகள் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் இயல்பான அளவிலேயும் காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மிக அதிக அளவு வெப்பநிலை ஈரோட்டில் 39.8 டிகிரி செல்சியஸாக பதிவானது. சமவெளி பகுதிகளில் மிக குறைந்த அளவு வெப்பநிலையானது தருமபுரியில் 22.5 டிகிரி செல்சியஸாக பதிவானது. மலைப்பகுதிகளில் மிக குறைந்த அளவு வெப்பநிலை கொடைக்கானலில் 10.7 டிகிரி செல்சியஸாக பதிவானது. இனி வானிலை முன்னறிவிப்பு. தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய லட்சத்தீவு பகுதிகளின் மேல் சுமார் 0.9 கிலோமீட்டர் உயரத்தில் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. குமரிக்கடல் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் சுமார் 3.1 கிலோமீட்டர் உயரத்தில் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. தெற்கு கடலோர ஆந்திர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் சுமார் 5.8 கிலோமீட்டர் முதல் 7.6 கிலோமீட்டர் உயரத்தில் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இன்று திண்டுக்கல், தேனி, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும். தமிழகத்தின் ஏனைய இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை பெய்யக்கூடும். நாளை கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி, தேனி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய பலத்த காற்றுடன் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். திருப்பூர், ஈரோடு, சேலம், நாமக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, அரியலூர், பெரம்பலூர், கரூர், திருச்சிராப்பள்ளி, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் நாளை ஒரு சில இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தின் சில பகுதிகளிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. இனி மீனவர்களுக்கான வானிலை எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய பலத்த காற்று வீசக்கூடும். எனவே மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். இனி சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. இன்றும் நாளையும் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை அல்லது இரவு நேரங்களில் ஒரு சில இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. அதிக அளவு வெப்பநிலை 35 முதல் 36 டிகிரி

செல்சியஸையும் குறைந்த அளவு வெப்பநிலை 27 முதல் 28 டிகிரி செல்சியஸை ஒட்டியே நிலவக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம், நேரம் 3 மணி. இத்துடன் மதியில 720 கிலோஹெர்ட்ஸில் எமது ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. அடுத்த ஒலிபரப்பு இதே அலைவரிசையில் மாலை 5:30 ஆரம்பமாகும். வணக்கம் நேயர்களே,

நேரம் 5:30. ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம். திரைகானம் கேட்கலாம். திரைகானத்தில் முதலில் அலைப்பாயுதே திரைப்படத்திற்காக சங்கர் மகாதேவன், ஆஷா போன்ஸ்லே குழுவினருடன் பாடியிருக்கும் பாடல்.

நேரம் 5:46 55 ஆகாஷவாணி சென்னை வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் திரைகானம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். திரைகானத்தில் அடுத்து ரிதம் திரைப்படத்திற்காக உன்னிமேனன் குரலில் பாடல் ஒலிக்க கேட்கலாம்.

0: ஒழித்துக் கொண்டிருக்கும் திரைக்கான தொகுப்பில் நிறைவாக கண்டு கொண்டேன் திரைப்படத்திற்காக சங்கர் மகாதேவன் பாடியிருக்கும் பாடல்.
1: இல்லை இல்லை சொல், ஒரு கணம் போதும்.

0: திரைகானம் கேட்டோம். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில். நேரம் 6 மணி. ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம்.
1: நேயர்களே, இன்று 7:30 720 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி.
0: இனி ஒலித்துக் கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில் இன்றும் நாளையும் இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்கலாம். இன்று மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 திரை இசை, 6:40 மனதில் நின்றவை, 6:55 வேலைவாய்ப்பு செய்திகள், 7:00 திரைகானம், 7:10 செங்கல்பட்டு மாவட்ட செய்திகள், எழுதியவர் ஜி சுரேகா, 7:25 பண்ணை செய்தி, 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி, பாரம்பரிய நெல் ரகங்கள் குறித்து திருவள்ளூர் மாவட்டம் சின்னகாவனம் இ தேவராஜன் அவர்களுடன் நேர்முகம், தொடர்ந்து மெல்லிசை மற்றும் வேளாண் செய்திகள், 8:05 திரைகாணம், 8:45 லைஃப் பியாண்ட் லைஃப் ஆங்கில நிகழ்ச்சியின் நிறைவு பகுதி, உறுப்பு தானம் குறித்து கொடையாளர் ரொட்டேரியன் ஸ்ரீ லால் கோயல் அவர்களுடன் நேர்முகம் உடன் உரையாடுகிறார்.

0: காவியா சஞ்சீவ். 9:15 திரைகாணம், 10:00 அகில பாரத இசை நிகழ்ச்சியில் ரஃபீப் கான் அவர்களின் வயலின் இசை கேட்கலாம். டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். இன்றைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்டீர்கள் நேர்களே. இனி நாளைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நாளை காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் கடலூர் எஸ் நந்தகுமார் அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவோம், 7:00 முதல் 9:00 வரை புத்தம் புது காலை உரிமை குரல், அறிந்திரு விழித்திரு நுகர்வோர் உரிமைகள் குறித்து வழக்கறிஞர் எஸ் சரோஜா அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் முதல் பகுதி இடம்பெறும். தமிழ் அமுதம் வழங்குகிறார் முனைவர் அரங்கமல்லிகா அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு பல் மருத்துவர் டாக்டர் சாய் சரத் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 4 பகுதி இடம்பெறும். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 திரைகாணம், 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள், 8:00 கொடியை காத்த தியாகி திருப்பூர் குமரன் அவர்களின் பிறந்த தின சிறப்புரை வழங்குபவர் க அம்சப்ரியா அவர்கள். 8:30 வீரமுரசு சுப்பிரமணிய சிவா அவர்களின் பிறந்த தின சிறப்புரை வழங்குபவர் முனைவர் சி அருணன் அவர்கள். 8:45 திரைகாணம், 9:00 அரங்கிசை இசைப்பெட்டகம். டி கே கோவிந்தராவ் அவர்களின் பாட்டு கேட்கலாம். எம் ஏ கிருஷ்ணசுவாமி அவர்கள் வயலின், குருவாயூர் துரை அவர்கள் மிருதங்கம், டி வி வாசன் அவர்கள் கடம். இந்த நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். 10:00 ஜப்பானில் நடைபெறும் 20th ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 அன்றாட நிகழ்வுகளின் தொகுப்பு தொடர்ந்து முத்து சிதறல். 1:00 தேன் சிந்தும் நேரம். நண்பகல் 12:10 சங்கீத சாரல். எம் ஏ அபிநயா அவர்களின் பாட்டு கேட்கலாம். ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், எஸ் ஸ்ரீதரன் அவர்கள் மிருதங்கம். 12:50 மெல்லிசை. 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பிரதம மந்திரி முத்ரா திட்டம் குறித்த தகவல்கள். பிற்பகல் 1:10 கனிந்த வாழ்வு. ஓய்வு பெற்ற மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் எம் உதயகுமார் அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுகிறார் கே வேல்முருகன். 2:15 திரைகாணம், 2:40 இசை பயிற்சி. தேவி ஸ்ரீ மீனலோச்சனி என தொடங்கும் பாபநாசம் சிவன் பாடல் கல்யாணி ராகம் ரூபகதாளம். ஆசிரியர் பாபநாசம், டாக்டர் ருக்மணி ரமணி அவர்கள், மாணவர்கள் ஜி கற்பகம், எஸ் லாவண்யா ஆகியோர். 3:00 விடுமுறை விருப்பம். 4:00 பாரதியின் பாஞ்சாலி நாடகம், எழுதியவர் டாக்டர் எஸ் முத்துலட்சுமி அவர்கள், அமைப்பு எஸ் கார்த்திகை தீபன். 5:00 குட்டீஸ் நேரம் படப்பை டிஏவி ராசி பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி முதல் பகுதி இடம்பெறும். நாளைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்டீர்கள். இனி வானிலை. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 34.5°C, குறைந்த அளவு வெப்பநிலை 27.1°C, பதிவான ஈரப்பதம் 68%. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 36.2°C, குறைந்த அளவு வெப்பநிலை 27.4°C, பதிவான ஈரப்பதம் 61%. சென்னை மற்றும் அதன் சுற்றுப்புறத்திற்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை மற்றும் இரவு வேளைகளில் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. அதிக அளவு வெப்பநிலை 35-36°C, குறைந்த அளவு வெப்பநிலை 27-28°C ஒட்டியே நிலவக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். இனி தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
1: This is Akashvani, the news read by Valsa Williams. Union Home and Cooperation Minister Amit Shah has said the Narendra Modi government is developing a complete ecosystem around cattle rearing, from converting cow dung into biogas and organic fertilizer to processing dairy products and providing market access to give a new boost to the rural economy. Addressing the state-level Gopalak Sammelan in Bhopal today, Mr. Shah said cattle rearers would be among those benefiting the most from the formation of the Ministry of Cooperation. Details from our correspondent.
2: Union Home and Cooperation Minister Amit Shah announced 101 crore rupees for cow shelters at the Sammelan, attended by around 35,000 Gopalaks from 11 districts. He also virtually performed the foundation stone ceremony for a dairy plant to be built in Ujjain at a cost of 255 crore rupees. He said that a central laboratory has been set up in Bhopal at a cost of 12 crore rupees and a mini dairy plant will be built in Shivpuri. Before the Gopalak Sammelan, the Union Minister also inaugurated an exhibition by the Madhya Pradesh Police on the new criminal laws at the Bheldash.

திருமலையும் பூங்குழலியும் சேந்தன் அமுதன் வீட்டிலே இருந்த மந்தாகினி தேவி என்ற கரையர் குலப்பெண்ணை, வாய் பேச முடியாத அந்த ராணியை எப்படியாவது அனிருத்த பிரம்மராயரிடம் கொண்டு போய் சேர்ப்பிக்க வேண்டும் என்று உறுதி பூண்டு அவளை சம்மதிக்கவும் வைத்து விட்டார்கள். கோட்டைக்குள்ளே நுழையும் போது வேளக்கார படையினர் அவர்கள் கோட்டைக்குள்ளே நுழைந்து கொண்டிருந்தார்கள். அதையே கண்கொட்டாமல் வேடிக்கை பார்த்து கொண்டு நின்றாள் வாய் பேச இயலாத ராணி. எவ்வளவு முயன்றும் வேளக்கார படையினர் கோட்டைக்குள்ளே நுழை

0: இந்த பிறகு அவர்களால் உள்ளே புக முனைந்த கூட்டத்தை கட்டுப்படுத்த இயலவில்லை. அந்த கூட்டத்தோடு கூட்டமாக வேளக்கார படையினரை பார்த்து கொண்டே வாய் பேச இயலாத ராணியும் உள்ளே சென்று விட்டாள். திருமலையும் பூங்குழலியும் பின்னோடு சென்றார்கள். கோட்டைக்குள் பிரவேசித்த பிறகும் திருமலை வேறு தனி வழியாக போகலாம் என்று சொன்னதை பூங்குழலியின் அத்தை பொருட்படுத்தவில்லை. கூட்டத்துடன் கலந்தே சென்றாள். கூட்டத்தை பார்த்து பயப்படும் சுபாவம் உடையவள் இம்மாதிரி செய்வதைக் கண்டு மற்ற இருவருக்கும் வியப்பாயிருந்தது. கொஞ்ச தூரம் போன பிறகு கூட்டத்தில் சிலர் மந்தாகினியை குறிப்பாக கவனிக்க ஆரம்பித்தார்கள். இந்த அம்மாளை பார்த்தா பழுவூர் இளையராணியோட ஜாடையா இல்லையா என்று ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்ள ஆரம்பித்தார்கள். திருமலைக்கும் பூங்குழலிக்கும் இது கவலையை அளித்தது. அவர்கள் மந்தாகினிக்கு முன்னால் போய் நின்று தடுத்து நிறுத்த முயன்றார்கள். இதற்குள் ஆழ்வார்க்கடியானை பார்த்தவர்கள் சிலர், இவன் யாருடா வைஷ்ணவன், பெண் பிள்ளையை தொந்தரவுபடுத்துறான் என்றார்கள். இந்த வார்த்தைகள் காதில் விழுந்து வேளக்கார படையின் முன்னால் போனவர்கள் திரும்பி வந்தார்கள். வாய் பேச இல்லாத ராணியை சூழ்ந்து கொண்டு மற்றவர்களை அப்புறப்படுத்தினார்கள். அந்த நெருக்கடியில் திருமலையும் பூங்குழலியும் கூட அப்பால் தள்ளப்பட்டு விலகி போக நேர்ந்தது. வேளக்கார படையில் ஒருவன் மந்தாகினி தேவியிடம், அம்மா நீ யாரு, உன்னை யார் தொந்தரவு செஞ்சாங்க சொல்லு, அவனை இங்கேயே தூக்குல போட்டுடுறோம் என்று கேட்டான். வாய் பேச இயலா ராணி மறுமொழி சொல்லாமல் நின்றாள். இதற்குள் ஒருவன், இவளை பார்த்தா பழுவூர் ராணி ஜாடையா இல்லையா என்றான். இன்னொருவன், அப்படித்தான் இருக்கணும், அதனாலதான் இவ்வளவு கர்வமா இருக்கிறா, பழுவூர் கூட்டமே கர்வம் பிடிச்ச கூட்டம் என்றான் மற்றொருவன். இந்த நிகழ்ச்சிகள் சின்ன பழுவேட்டரையரின் அரண்மனைக்கு சமீபத்தில் நிகழ்ந்தன. ஆகையால் என்ன சச்சரவு என்று தெரிந்து கொள்வதற்காக பழுவூர் வீரர்கள் சிலர் அங்கே வந்தார்கள். பழுவூர் கூட்டமே கர்வம் பிடிச்ச கூட்டம் என்று வேளக்கார வீரன் ஒருவன் கூறியது அவர்கள் காதில் விழுந்தது. யாராவது பழுவூர் கூட்டத்தை பத்தி நிந்தனம் செய்கிறவன் இங்க முன்னால வரட்டும் என்றான் பழுவூர் வீரன் ஒருவன். நான் தாண்டா சொன்னேன், நடா செய்வ என்று வேளக்கார வீரன் முன் வந்தான். நீங்க தாண்டா கர்வம் பிடிச்சவங்க, உங்க கர்வம் பங்கமடையும் காலம் நெருங்கிட்டுது என்றான் பழுவூர் வீரன். ஆஹா, எங்க இளவரசரை கடல்ல மூழ்கடிச்சு விட்டதுனால இப்படி பேசுறியா? உங்களை போன்ற பாதகர்கள் இருக்கிறதுனால தான் புயல் அடிச்சு ஊரெல்லாம் பாழா பூட்டுது என்றான் கூட்டத்தில் ஒருவன். பழுவூர் வீரன் என்னடா சொன்ன என்று அவனை தாக்கப் போனான். வேளக்கார வீரன் அவனை தடுத்தான். பின்னர் கூட்டத்தில் கைகலப்பும் குழப்பமும் கூச்சலும் எழுந்தன. பழுவூர் வள்ளல்கள் வாழ்க என்று சிலரும், மூன்று உலகம் உடைய சுந்தர சோழ சக்கரவர்த்தி வாழ்க என்று சிலரும் கோஷமிட்டார்கள். கொடும்பாளூர் வேளார் வாழ்க, திருக்கோவலூர் மலையமான் வாழ்க என்ற குரல்களும் எழுந்தன. அந்த சமயத்தில் சின்ன பழுவேட்டரையரே குதிரை மீது ஆரோகணித்து அங்கு வந்து சேர்ந்தார். அவரை கண்டதும் சண்டை நின்றது. ஜனங்களும் கலைந்து நாலாபுரமும் சிதறி ஓடினார்கள். வேளக்கார படையினர் முன்னால் சென்றார்கள். பழுவூர் வீரர்கள் காலாந்தக கண்டரை சூழ்ந்து கொண்டு நடந்ததை தெரிவித்தார்கள். பூங்குழலியும் ஆழ்வார்க்கடியானும் வீதியோரத்தில் ஒதுங்கினார்கள். சுற்றும் முற்றும் கூர்ந்து கவனித்தார்கள். மந்தாகினியை காணவில்லை. ஐயோ, இது என்ன இப்படி நேர்ந்துடுது? தலைநகர்ல அரசாட்சி அழகா நடக்கிறது, அத்தை எப்படி கண்டுபிடிப்பது? ஏதாவது கெடுதல் நேர்ந்திருக்குமோ, யாரேனும் பிடித்து கொண்டு போயிருப்பார்களோ என்று பூங்குழலி கவலைப்பட்டாள். காலாந்தக கண்டரும் பழுவூர் வீரர்களும் போன பிறகு நாலாபுரமும் தேடி பார்த்தார்கள். மந்தாகினியை காணவில்லை. திருமலை,
1: நான் இன்னும் சிறிது நேரம் தேடி பார்க்கிறேன், நீ சீக்கிரம் சென்று முதன் மந்திரியிடமும் இளைய பிராட்டியிடமும் சொல்லு. நாம் இரண்டு பேர் மட்டும் தேடினால் போதாது, முதன் மந்திரியும் இளைய பிராட்டியும் ஏதேனும் ஏற்பாடு செய்வார்கள் என்றான்.
0: பூங்குழலி போவதற்கு தயங்கினாள். மறுபடியும் ஆழ்வார்க்கடியான்,
1: நான் சொல்வதை கேள், உன் அத்தைக்கு ஒன்றும் நேர்ந்திருக்க முடியாது. ஜனக்கூட்டத்தில் யாரோ தெரிந்த மனிதன் ஒருவனை உன் அத்தை பார்த்திருக்கிறாள். அவள் ஒரு துக்கையே கவனமாக நோக்கியதிலிருந்து ஊகிக்கிறேன், அதனாலேதான் கூட்டத்தோடு சேர்ந்து வந்தாள். இப்போதும் அவனை தொடர்ந்துதான் போயிருக்கிறாள் என்று தோன்றுகிறது. இப்படியும் கண்டுபிடித்து விடலாம், நீ போய் முதன் மந்திரியிடம் சொல்லு என்றான்.
0: பூங்குழலி முதன் மந்திரியின் அரண்மனைக்கு வந்து சேர்ந்தாள். இதையெல்லாம் கேட்ட குந்தவை பெரிதும் கவலையடைந்தாள். அனிருத்தர் அவ்வளவு கவலை கொண்டதாக தெரியவில்லை.
2: பார்த்தீர்களா இளவரசி, கலக பிசாசு எப்போது சந்தர்ப்ப

0: அப்பம் கிட்டும் என்று காத்து கொண்டிருப்பதை அறிந்து கொண்டீர்களா? அருள்மொழிவர்மர் உயிரோடு இருக்கிறார் என்று தெரிய வேண்டியதுதான். ராஜ்யமெங்கும் தீ மூண்டுவிடும்.
1: தாங்கள் முதன் மந்திரியாயிருக்கும் வரையில் அப்படி ஒன்றும் நேராது. இப்போது என் பெரியன்னையை பற்றி சொல்லுங்கள். நான் பயந்தது போலவே ஆகிவிடும் போலிருக்கிறதே, அவரை எப்படி கண்டுபிடிப்பது என்று கேட்டாள்.
0: அந்த கவலை தங்களுக்கு வேண்டாம். கோட்டைக்குள் வந்துவிட்டபடியால் இனி நான் அறியாமல் வெளியில் போக முடியாது. அதற்கு தக்க ஏற்பாடு செய்து விடுகிறேன், தேடவும் ஏற்பாடு செய்கிறேன். இனி சக்கரவர்த்தியை பார்க்காமல் மந்தாகினி தேவி இவ்விடம் விட்டு போகவும் மாட்டாள்
1: என்றார். பூங்குழலி மந்தாகினி தேவியை விட்டு பிரிந்த இடத்தில் நாம் இப்போது அந்த மாதரசியை தொடர்வது அவசியமாகிறது. அவள் கூட்டத்திலும் குழப்பத்திலும் மறைந்துவிட்ட காரணம் பற்றி ஆழ்வார்க்கடியான் கூறியது உண்மையேயாகும். வேளக்கார படையுடன் தொடர்ந்து கோட்டைக்குள் பிரவேசித்த கூட்டத்தில் மந்தாகினி ரவிதாசன் என்னும் சதிகாரனை பார்த்துவிட்டாள். ஏதேனும் ஒரு புலன் குறைவாய் உள்ளவர்களுக்கு மற்ற புலன் நன்கு இயங்குவது இயல்பல்லவா? மந்தாகினிக்கோ காது கேளாது, வாய் பேசாது. அவ்வளவுக்கு அவ்வளவுடைய கண் பார்வை கூர்மையாயிருந்தது. ஆழ்வார்க்கடியானும் பூங்குழலியும் மந்தாகினி தேவியையே கவனித்துக் கொண்டிருந்தார்கள். ஆகையால் அவர்கள் கண்ணிற்கு படாத ரவிதாசன் மந்தாகினியின் பார்வைக்கு இலக்கானான். வரப்போகும் நன்மை தீமைகளை முன்னாலேயே அறிந்து கொள்ளக்கூடிய இயற்கையான உணர்ச்சி அறிவும் மந்தாகினிக்கு இருந்தது. ஆதலின் ரவிதாசன் ஏதோ தீய காரியத்துக்காகவே இங்கே வந்திருக்கிறான் என்பதை அவள் உணர்ந்து கொண்டாள். ஏற்கனவே ஈழ நாட்டில் அருள்மொழிவர்மனை ரவிதாசன் கொல்ல முயன்றதையும் அவள் அறிந்திருந்தாள் அல்லவா? ஆதலின் கூட்டத்தோடு கூட்டமாக தஞ்சையின் வீதிகளில் சென்றபோது அவள் பார்வை ரவிதாசனை விட்டு அகலவில்லை. குழப்பத்தின் உச்சமான நிலையில் சின்ன பழுவேட்டரையர் குதிரை மேலேறி வந்த சமயத்தில் ஜனக்கூட்டம் சட சடவென்று கலைந்ததல்லவா? அந்த சமயம் ரவிதாசனும் இன்னொரு மனிதனும் ஒரு சந்து வழியில் அவசரமாக புகுந்து செல்வதை மந்தாகினி பார்த்தாள். உடனே அந்த திசையை குறிவைத்து அவளும் வேகமாகச் சென்று அதே சந்து வழியில் பிரவேசித்தாள். இது நிகழ்ந்த ஒரு நிமிட நேரத்தில் ஜனக்கூட்டத்தினால் மோதி தள்ளப்பட்ட திருமலையும் பூங்குழலியும் மந்தாகினியை கவனிக்க முடியவில்லை. பிறகு பார்த்தால் அவளை காணவில்லை. மந்தாகினி சந்து வழியில் புகுந்து பிறகு இரண்டொரு தடவை திரும்பி பார்த்தாள். பூங்குழலியும் திருமலையும் வருகிறார்களோ என்று அவர்களை காணவில்லை. ஆனால் ரவிதாசனை தொடர்வதே முக்கியமான காரியம் என்று எண்ணிச் சென்றாள். இந்த வரலாற்றின் ஆரம்பத்தில் வந்தியத்தேவன் காலாந்தக கண்டரின் ஆட்களிடமிருந்து தப்பிச் சென்ற வழியிலேயே ரவிதாசனும் அவனுடைய தோழனும் சென்றார்கள். ரவிதாசனுடைய தோழனையும் முன்னம் நாம் சந்தித்திருக்கிறோம். திருப்புறம்பயம் பள்ளிப்படையிலே நள்ளிரவு சதிக்கூட்டத்திலே நாம் பார்த்த சோமன் சாம்பவன் என்பவன்தான் அவன். அவ்விருவரும் அதிவேகமாகச் சந்து பொந்துகளில் புகுந்து சென்றார்கள். ஆங்காங்கு விழுந்து கிடந்த மரங்களை பொருட்படுத்தாமல் தாண்டி குதித்து சென்றார்கள். மழை தண்ணீர் தேங்கியதால் ஏற்பட்டிருந்த சேற்று குட்டைகளையும் கவனியாமல் சென்றார்கள். இன்னமும் லேசாக காற்று அடித்து கொண்டிருந்தபடியால் மரக்கிளைகள் அசைந்தாடி கொண்டிருந்தன. கிளைகளிலிருந்து அவ்வப்போது தண்ணீர் துளிகள் சலசலவென்று விழுந்தன. தங்களை யாரும் பின்தொடர்வார்கள் என்ற எண்ணமே அவர்களுக்கு லவலேசமும் இல்லை. ஆகையால் அவர்கள் திரும்பி பாராமலே விரைந்து சென்றார்கள். திரும்பி பார்த்திருந்தாலும் மந்தாகினி தேவியை அவர்கள் பார்த்திருக்க முடியாது.
2: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
3: இந்த பகுதியில் நடந்ததெல்லாம் வச்சு பார்க்கும்போது அனிருத்தருக்கு புதிய சிக்கல் உருவாகிக்கிட்டு இருக்குதோன்னு தோணுது. ஏற்கனவே தஞ்சை நகரத்தில் கட்டுக்காவல் குறைஞ்சு போயிட்டது. இது கோட்டை காவலர் சின்ன பழுவேட்டரையரின் முணுமுணுப்பு. கொஞ்ச நாளைக்கு முன்னால கோடிக்கரைக்கு அனுப்ப சில வீரர்கள் வேணும்னு கேட்டார் முதன் மந்திரி. அப்புறம் உயர்குலத்து பெண்மினி ஒருத்தரை திருவையாற்றிலிருந்து அழைச்சிக்கிட்டு வர பழுவூர் அரண்மனை மூடு பல்லக்குக்கு ஏற்பாடு செய்ய சொன்னார். இதிலெல்லாம் ஏதோ சூழ்ச்சி இருக்குதுன்னு சந்தேகம் பிறந்துடுச்சு காலாந்தக கண்டருக்கு. இந்த நிலையில் அவருடைய அரண்மனை பக்கத்திலேயே வேளக்கார வீரர்களுக்கும் பழுவூர் வீரர்களுக்கும் மோதல் ஏற்பட்டதை பார்த்தோம். அந்த சமயம் அங்கே வந்த சின்ன பழுவேட்டரையருக்கு நடந்ததெல்லாம் தெரிஞ்சு போயிட்டது. ஒரு சந்து பொந்து விடாமல் கண்காணிக்க அதிரடி உத்தரவு பிறக்குமா? ஏதேனும் ஒரு புலன் குறைவாய் உள்ளவர்களுக்கு மற்ற புலன் நன்கு இயங்குவது

0: இயல்பு அல்லவா? மந்தாகினி தேவியின் கூரிய பார்வை திறன் பற்றி சொல்லும்போது இப்படி அனுபவபூர்வமான வாழ்வியல் உண்மையை கல்கி நினைவு கூர்ந்தார். இன்னைக்கு ஏறத்தாழ 250 ஆண்டுகளுக்கு முன்னால ஜெர்மனியில் பிறந்த லுடுவிக் வான் பீத்தோவன் தமது 20வது வயசிலேயே கேட்கும் திறனை இழந்தவர். இருந்தாலும் உலகின் தலைசிறந்த இசை மேதைகளில் ஒருத்தரா உயர்ந்து போற்றப்படுறார். ஹெலன் ஆடம்ஸ் கெல்லர் 150 வருஷங்களுக்கு முன்னால அமெரிக்காவில் பிறந்த தலைசிறந்த எழுத்தாளர். பிறந்த சில மாதங்களிலேயே பார்வை திறன் கேட்கும் திறன் இரண்டையுமே இழந்தவர். இருப்பினும் தன்னம்பிக்கையோடு வாழ்ந்து பல நூல்கள் எழுதினார். மகளிர் மேம்பாட்டுக்கு அரும்பணி ஆற்றி வரலாற்றில் தனி இடம் பெற்றவர். சந்து பொந்துகளில் புகுந்து வேகமாக போய்கிட்டு இருந்த ரவிதாசனையும் சோமன் சாம்பவனையும் பற்றி சொல்லும்போது தங்களை யாரும் பின்தொடர்வார்கள் என்ற எண்ணமும் அவர்களுக்கு லவலேசமும் இல்லை என குறிப்பிட்டார் ஆசிரியர். லவலேசம் ஏறத்தாழ ஒரே பொருள் கொண்ட ரெண்டு சொற்களின் இணைப்பு. லவம் வெட்டி எறியப்பட்ட, லேசம் துணுக்கு. இந்த இடத்துல லவலேசமும் இல்லைனா சிறிதளவும் இல்லை என்பது பொருள். ஒரு அரிய மேற்கோள், பஞ்சு பறந்தாலும் படியும் ஒரு தேசம், நெஞ்சு பறப்பதற்கு ஒரு நிலை காணும் லவலேசம், காத்துல பறக்கிற பஞ்சு கூட கடைசியா ஏதாவது நிலத்துல படியும், என் நெஞ்சமோ சிறிதளவு கூட நிலை கொள்ளாம தவிக்குது. நேர்களே, பாரம்பரிய பழமொழி தொகுப்புல இருக்குது இந்த அரிய ரத்னம். மலையாள மொழியில கொஞ்ச நேரம் என்பதற்கு லேச நேரம்னு ஒரு தொடர் வழங்குவதும் குறிப்பிடத்தக்கது. நல்லது, அடுத்த பகுதியில் சந்திப்போம்.
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: திரை இசை பாடல் ஒலிக்க கேட்கலாம்.

0: திரையிசை கேட்டீர்கள். விளம்பரத்தை அடுத்து மாநில செய்திகள் இடம்பெறும்.
1: Less premium, more bonus, most suitable for your loved ones. RPL Life, nothing better than this.
2: Give your family a secure life with Rural Post Life Insurance. RPLI Life Insurance Policies. Contact your nearest post office today or log on to indiapost.gov.in.
3: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பொதுமக்களின் பாதுகாப்புக்காக புதிய சட்டங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவை இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் தொகுதிகளில் தேர்தல் பறக்கும் படையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். தமிழகத்தில் போக்சோ மற்றும் போதைப்பொருள் வழக்குகளை விசாரிக்க கூடுதல் நீதிமன்றங்கள் அமைக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக எதிர்க்கட்சிகள் தவறான குற்றச்சாட்டுகளை தெரிவித்து வருவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குறை கூறியுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் ஆடவர் ஹாக்கி பிரிவில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். பொதுமக்களின் பாதுகாப்புக்காக புதிய சட்டங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், ஆங்கிலேயர் கொண்டுவந்த சட்டங்கள் அரசு நிர்வாகத்தை பாதுகாப்பதற்காகவே அமல்படுத்தப்பட்டதாக கூறினார். இதில் மாற்றங்கள் கொண்டுவரப்பட்டு மக்களின் நலனுக்காக புதிய சட்டங்கள் கொண்டுவந்துள்ளதாக திரு அமித்ஷா தெரிவித்தாா்.

0: மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளில் வரும் 6ஆம் தேதி நடைபெறவுள்ள இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரம் நாளை மாலையுடன் நிறைவடைகிறது. இதனையொட்டி செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் தொகுதியில் தேர்தல் பறக்கும் படையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: மதுராந்தகம் தொகுதிக்குட்பட்ட எல்லை பகுதியில் வாக்காளர்களுக்கு பணம் பட்டுவாடா அல்லது பரிசு பொருட்களை வழங்குவது என தேர்தல் விதி மீறல்கள் போன்றவைகளை கண்காணிக்க தேர்தல் பறக்கும் படையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். அனைத்து வாக்குப்பதிவு மையங்களிலும் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளது. பாதுகாப்பு பணியில் மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் ஈடுபட்டு வருகின்றனர். 1300 வாக்குப்பதிவு மையங்களில் பாதுகாப்பு பணியில் 3000 போலீசார் ஈடுபட உள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டத்திலிருந்து ஜி சுரேகா.
0: திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் பறக்கும் படைகள் மற்றும் நிலை கண்காணிப்பு குழு மூலம் கண்காணிப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் தொகுதியில் அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் வாக்காளர்கள் வாக்களிக்க ஏதுவாக அனைத்து அத்தியாவசிய தேவைகளும் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. மேலும் பறக்கும் படைகள் மற்றும் நிலை கண்காணிப்பு குழு மூலம் கண்காணிப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. ₹50,000 அதிகமான ரொக்க பணத்தை எடுத்து செல்வோர் அதற்கான அனைத்து ஆதார ஆவணங்களையும் கட்டாயமாக உடன் வைத்திருக்க வேண்டும். வாக்காளர்களுக்கு சட்டவிரோதமாக பணம் பரிசு பொருட்கள் வழங்குதல் வாக்காளர்களை அச்சுறுத்தல் இவை அனைத்தும் தண்டனைக்குரிய குற்றமாகும். இத்தகைய சம்பவங்கள் பற்றி தகவல் தெரிந்தவுடன் உடனடியாக தேர்தல் அலுவலர்கள் பறக்கும் படை காவல்துறை உள்ளிட்ட அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கலாம். தாராபுரத்திலிருந்து சபரீஷ்.
0: தமிழகத்தில் போக்சோ மற்றும் போதைப்பொருள் வழக்குகளை விசாரிக்க கூடுதல் நீதிமன்றங்கள் அமைக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், பொதுமக்களுக்கு உரிய நேரத்தில் நீதி கிடைப்பதை உறுதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கூறினார். வழக்கறிஞர்களுக்கான மருத்துவ காப்பீட்டுத் திட்டம் செயல்படுத்துவது தொடர்பாக முதலமைச்சரிடம் பேசி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு நிர்மல்குமார் தெரிவித்தார். தமிழகத்தில் போதைப்பொருள் புழக்கம் கட்டுப்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னி அரசு வலியுறுத்தியுள்ளார். தூத்துக்குடி விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதற்காக அரசு தனியாக குழு உருவாக்கியிருப்பதாக அறிவித்துள்ளதை சுட்டிக்காட்டினார். மாநிலத்தில் போதைப்பொருள் பயன்பாட்டை முழுமையாக கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். 217 மதுக்கடைகள் மூடப்பட்டுள்ளதாக கூறிய திரு வன்னி அரசு, பள்ளி கல்லூரி மற்றும் கோவில்கள் அருகே மதுக்கடை இருந்தால் அவை மூடப்படும் என்றும் தெரிவித்தார். சிறுபான்மையின மக்கள் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு பெறும் வகையில் 20 புதிய திட்டங்களை அரசு அறிமுகப்படுத்தியுள்ளதாக மாநில அமைச்சர் திரு ஷாஜகான் தெரிவித்துள்ளார். திருநெல்வேலியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதுகுறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார். 100 பேர் தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி வழங்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். கடந்த நிதியாண்டில் சிறுபான்மையினர் நலத்துறைக்கு 25 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிலையில் தற்போது 207 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக திரு ஷாஜகான் தெரிவித்தார். தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் தவறான குற்றச்சாட்டுகளை தெரிவித்து வருவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குறை கூறியுள்ளார். நெல்லையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேர்தலில் வெற்றி பெற்றால் தேர்தல் ஆணையம் நன்றாக செயல்பட்டதாகவும், தோல்வியடைந்தால் தேர்தல் ஆணையம் சரியாக செயல்படவில்லை என்றும் குறை கூறுவதாக தெரிவித்தார். தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் மற்ற 2 தேர்தல் ஆணையர்களுடன் ஆலோசித்தே முடிவுகளை எடுத்து வருவதாகவும் திரு நயினார் நாகேந்திரன் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
3: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: சித்த மருத்துவத்தின் கீழ் உடற்பரிசோதனைகளை மேற்கொள்ள மையங்கள் திறக்கப்பட்டு வருவதாக தேசிய சித்த மருத்துவ இயக்குநர் டாக்டர் செந்தில்வேல் தெரிவித்துள்ளார். வேலூரில் தேசிய சித்த மருத்துவ நிறுவனம் சார்பில் ஒருங்கிணைந்த சித்த மருத்துவ முகாமை தொடங்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேசிய ஆயுஷ் இயக்கத்தின் கீழ் சித்த மருத்துவமனைகளை அதிகரிக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார்.

0: மத்திய அரசுல வந்து பாத்தீங்கன்னா நேஷனல் ஆயுஷ் மிஷன் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு ஸ்கீம் இருக்குது. நேஷனல் ஆயுஷ் மிஷன் நாம் ஸ்கீம் பேரு. அந்த ஸ்கீம் பிரகாரம் ஒவ்வொரு இடங்கள்லயும் சித்த மருத்துவ மனைகளை அதிகமாக்குவதற்கும் சித்த மருந்துகளை வந்து அதிகமாக மக்களுக்கு கொண்டு சேருவதற்கும் திட்டங்கள் இருக்குதுங்க. டெங்கு காய்ச்சலுக்காக வேண்டி தேசிய சித்த மருத்துவமனையில சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய அருகில் உள்ள பார்க்கல காலையில 6 மணில இருந்து 6:30 வரைக்கும் நிலவம்பு குடிநீர் கிட்டத்தட்ட 1000 பேருக்கு இது வரைக்கும் நாங்க வழங்கிட்டு இருக்கோம். நிலவம்பு குடிநீர் என்ற ஒரு பாக்கெட் வந்து வழங்குறோம். அது நீங்க வீட்டுல கொண்டு போயிட்டு 3 to 5 நாட்கள் அந்த காலகட்டங்கள்ல நீங்க எடுத்துட்டு வந்தாலே டெங்கு காய்ச்சல் என்பது நல்லாவே வந்து தடுக்கப்படும். குடும்பத்தில் இருக்க அத்தனை பேருமே நாம வந்து சாப்பிடணும்.
1: திண்டுக்கல், தேனி, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: சுமார் 3.1 கிலோமீட்டர் உயரத்தில் குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. மேலும் சுமார் 5.8 கிலோமீட்டர் முதல் 7.6 கிலோமீட்டர் உயரம் வரை தெற்கு கடலோர ஆந்திரா பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 24 மணி நேரத்தில் திண்டுக்கல், தேனி, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி மாவட்டங்களின் மலைப்பகுதிகள் மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும். மேலும் அக்டோபர் 4 முதல் 6 வரை கோயம்புத்தூர், நீலகிரி மற்றும் தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய கனமழையும், திருப்பூர், ஈரோடு, சேலம், நாமக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், திருவண்ணாமலை, அரியலூர், பெரம்பலூர், கரூர் மற்றும் திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும், திண்டுக்கல், விருதுநகர் மற்றும் தென்காசி மாவட்டங்களின் மலைப்பகுதிகளிலும் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும்.
1: மாவட்ட செய்திகள். திருப்பத்தூர் மாவட்டம் மாதனூர் ஊராட்சியில் டெங்கு காய்ச்சல் பரவல் முன்னெச்சரிக்கை மற்றும் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து ஆட்சியர் திரு நல்லசிவன் இன்று ஆய்வு செய்தார். தூத்துக்குடி மாநகராட்சியில் கடந்த 1 மாதத்தில் 1405 தெரு நாய்களுக்கு வெறிநோய் தடுப்பூசி போடப்பட்டுள்ளதாக மாநகராட்சி ஆணையர் சி பிரியங்கா தெரிவித்துள்ளார். ஆந்திராவிலிருந்து இலங்கைக்கு கடத்தப்படவிருந்த 318 கிலோ போதைப் பொருளை தூத்துக்குடி மாவட்டம் குளத்தூர் அருகே காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். மயிலாடுதுறை ரயில் நிலையத்தில் திருச்சி கோட்டம் சார்பில் தூய்மை விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. வன உயிரின வார விழாவை முன்னிட்டு தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு வனச்சரகம் சார்பில் நெகிழியில்லா வனம் என்ற தலைப்பில் தீவிர தூய்மைப் பணி மற்றும் விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் ஆடவர் ஹாக்கி பிரிவில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்றது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டிகளின் ஹாக்கி இறுதி ஆட்டத்தில் இந்தியா 5-1 என்ற கோல் கணக்கில் மலேசியாவை வென்றது. மல்யுத்த பிரிவில் இந்தியாவின் அமன் ஷெஹ்ராவத் தங்கப்பதக்கம் வென்றார். ஆடவர் 57 கிலோ எடை பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். ஆடவர் கிரிக்கெட் இறுதி ஆட்டத்தில் இந்தியா 19 ரன் வித்தியாசத்தில் பாகிஸ்தானை வென்று தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியது. தங்கப்பதக்கங்களை வென்ற இந்திய வீரர்களுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், முதலமைச்சர் திரு விஜய் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பொதுமக்களின் பாதுகாப்புக்காக புதிய சட்டங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவை இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் தொகுதிகளில் தேர்தல் பறக்கும் படையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். தமிழகத்தில் போக்சோ மற்றும் போதைப்பொருள் வழக்குகளை விசாரிக்க கூடுதல் நீதிமன்றங்கள் அமைக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக எதிர்க்கட்சிகள் தவறான குற்றச்சாட்டுகளை தெரிவித்து வருவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குறை கூறியுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் ஆடவர் ஹாக்கி பிரிவில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
3: இனி விளம்பரம். Less premium, more bonus. Most suitable for your loved ones. RPL Life. Nothing better than this.
4: Give your family a secure life with Rural Post Life Insurance. RPLI Life Insurance Policies. Contact your nearest post office today or log on to indiapost.gov.in.
3: Akashvani. Neram. 6:40 நேயர்கள் இப்பொழுது கேட்கலாம் மனதில் நின்றவை.

0: கேட்ட பாடலை வறுமை நிறம் சிவப்பு படத்திற்காக பாடியிருந்தார்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி.
1: நேர்களே, இன்று 7:30 720 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி
0: நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் அன்புக்கு நான் அடிமை படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் பி சுஷீலா பாடியிருப்பது.

0: நிறைவாக ஜானி படத்திலிருந்து ஜென்சி பாடியிருக்கும் பாடல்.
1: Just listen.

0: மனதில் நின்றவை கேட்டீர்கள்.
1: நேயர்களே, இன்று 7:30 720 கிலோஹெர்ஸ் முதன்மை அலைவரிசையில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி
0: நேயர்களினை கேட்கலாம். வேலைவாய்ப்பு செய்திகள்.
2: மத்திய பணியாளர் தேர்வாணையத்தின் வேலைவாய்ப்பு அறிவிப்பு. ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் எனப்படும் மத்திய அரசின் பணியாளர் தேர்வாணையமானது LDC கீழ்நிலை எழுத்தர், இளநிலை செயலக உதவியாளர், ஜூனியர் செக்ரட்டரியட் அசிஸ்டன்ட், டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் உட்பட பல்வேறு பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. மொத்த காலி பணியிடங்களின் எண்ணிக்கை 2,536 ஆகும். இதற்கான கல்வி தகுதி, எல்டிசி பதவிக்கு அங்கீகரிக்கப்பட்ட கல்வி நிறுவனத்திலிருந்து பெறப்பட்ட 12 வகுப்பு அல்லது அதற்கு இணையான தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் விண்ணப்பிக்கலாம். டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் பணிக்கு அங்கீகரிக்கப்பட்ட கல்வி நிறுவனத்திலிருந்து பெறப்பட்ட 12 வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அல்லது அதற்கு இணையான தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் பணிக்கு அங்கீகரிக்கப்பட்ட கல்வி நிறுவனத்திலிருந்து பெறப்பட்ட 12 வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். வயது வரம்பு 7/10/2026 அன்று 18 வயது நிரம்பியவர்களும் 27 வயதுக்கு மேற்படாதவராகவும் இருக்க வேண்டும். அரசு விதிமுறைகளின்படி வயது வரம்பில் SST பிரிவினருக்கு 5 ஆண்டுகள், OBC பிரிவினருக்கு 3 ஆண்டுகள் மற்றும் பிற பிரிவினருக்கு

0: பல்வேறு சலுகைகள் வழங்கப்படும். விரிவான விவரங்களை இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம். தகுதியான விண்ணப்பதாரர்கள் கணினி சார்ந்த தேர்வு மற்றும் ஆவண சரிபார்ப்பின் அடிப்படையில் தெரிவு செய்யப்படுவார்கள். விண்ணப்ப கட்டணம் பெண்கள், SC/ST பிரிவினர், முன்னாள் இராணுவத்தினர், மாற்றுத்திறனாளிகள் ஆகியோருக்கு விண்ணப்பிக்க கட்டணமில்லை. பிற விண்ணப்பதாரர்கள் ₹100 இணையதளம் மூலமாக செலுத்த வேண்டும். தகுதியும் விருப்பமும் உள்ள விண்ணப்பதாரர்கள் https://ssc.gov.in இணையதளத்தில் சென்று இணையதளம் மூலமாக விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க வேண்டும். விண்ணப்பிக்க கடைசி நாள் இம்மாதம் 7ஆம் தேதி. இந்திய ரயில்வே துறையின் வேலைவாய்ப்பு அறிவிப்பு. இந்திய ரயில்வே துறையில் காலியாக உள்ள மருத்துவம் மற்றும் சுகாதாரத்துறையில் பணியாற்ற விரும்பும் தகுதியானவர்களுக்கு ரயில்வே ஆட்சேர்ப்பு வாரியமானது புதிய வேலைவாய்ப்பு அறிவிப்பினை வெளியிட்டுள்ளது. இதன்படி இந்திய ரயில்வேயில் நர்சிங் சூப்பரிண்டென்ட், டயாலிசிஸ் டெக்னீஷியன், ஹெல்த் அண்ட் மலேரியா இன்ஸ்பெக்டர், ஃபார்மசிஸ்ட், ரேடியோகிராஃபர், ECG டெக்னீஷியன் மற்றும் லேப் அசிஸ்டன்ட் உள்ளிட்ட பாராமெடிக்கல் பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன. மொத்த பணியிடங்களின் எண்ணிக்கை 590 ஆகும். கல்வி தகுதி. நர்சிங் சூப்பரிண்டென்ட் பணிக்கு அங்கீகரிக்கப்பட்ட கல்வி நிறுவனத்திலிருந்து பெறப்பட்ட நர்சிங் 3 ஆண்டு படிப்பு படித்தவர்களும் அல்லது BSc நர்சிங் தேர்ச்சி பெற்றவர்களும் விண்ணப்பிக்கலாம். டயாலிசிஸ் டெக்னீஷியன் பதவிக்கு BSc டிகிரி மற்றும் தொடர்புடைய துறைகளில் 2 ஆண்டு அனுபவம் பெற்றவர்கள் விண்ணப்பிக்கலாம். டயாலிசிஸ் டெக்னீஷியன் பணிக்கு BSc டிகிரி மற்றும் 2 ஆண்டுகள் அனுபவம் பெற்றவர்கள் விண்ணப்பிக்கலாம். ஃபார்மசிஸ்ட் பணிக்கு அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனத்திலிருந்து பெறப்பட்ட BPharm பட்டம் படித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். ECG டெக்னீஷியன் பணிக்கு ECG லேப் டெக்னாலஜி படித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். லேப் அசிஸ்டன்ட் பணிக்கு 12ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்றவர்களும் BSc மெடிக்கல் லேப் டெக்னாலஜி தகுதி பெற்றவர்களும் விண்ணப்பிக்கலாம். வயது வரம்பு 20 முதல் 40 வயது உடையவர்கள் விண்ணப்பிக்கலாம். அரசு விதிமுறைகளின்படி வயது வரம்பில் SC/ST பிரிவினருக்கு 5 ஆண்டுகள், OBC பிரிவினருக்கு 3 ஆண்டுகள் மற்றும் பிற பிரிவினருக்கு வயது தளர்வுகள் வழங்கப்படும். விண்ணப்பதாரர்கள் முதற்கட்டமாக கணிப்பொறி மூலமாக தேர்வு மற்றும் சான்றிதழ் சரிபார்ப்பு, மருத்துவ தேர்வு ஆகியவற்றின் வாயிலாக தெரிவு செய்யப்படுவார்கள். விண்ணப்ப கட்டணம் பெண்கள், SC/ST பிரிவினர் ஆகியோர் ₹250, மற்ற விண்ணப்பதாரர்கள் ₹500 இணையதளம் மூலமாக விண்ணப்ப கட்டணமாக செலுத்தி விண்ணப்பிக்க வேண்டும். இது பற்றிய மேலும் விரிவான விவரங்களுக்கு அணுக வேண்டிய அதிகாரப்பூர்வ இணையதள முகவரி www.rrbapply.gov.in. விண்ணப்பிக்க கடைசி நாள் இம்மாதம் 14ஆம் தேதி.
1: வேலைவாய்ப்பு செய்திகள் கேட்டு

நேரம் 7 மணி. ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம். திரைகானம் கேட்கலாம். திரைகானத்தில் ஒலிக்க இருப்பது உன்னிகிருஷ்ணன் சித்ரா பாடியிருக்கும் பாடல் ஆசை, திரைப்படத்திற்காக.

0: திரைகானம் கேட்டோம். மீண்டும் திரைகானம் ஒலிக்க கேட்கலாம். 8:05 நேரம், 7:10. ஆகாஷவாணி செங்கல்பட்டு மாவட்ட செய்திகள் கேட்கலாம். வழங்குபவர் ஜி சுரேகா.
1: இந்திய அரசின் தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் மத்திய மக்கள் தொடர்பகத்தின் சார்பில் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் மத்திய அரசின் மக்கள் நல்வாழ்வு திட்டங்கள் குறித்து 2 நாள் விழிப்புணர்வு கண்காட்சி செங்கல்பட்டு மாவட்டம் அடுத்த மதுராந்தகத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக மத்திய மக்கள் தொடர்பக தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் அந்தமான் இயக்குனர் காமராஜ் அவர்கள் கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி விழிப்புணர்வு நிகழ்ச்சியினை துவக்கி வைத்தார். மாணவ மாணவிகளிடையே சிறப்பு உரையாற்றினார். அதனைத் தொடர்ந்து மத்திய அரசின் பல்வேறு திட்டங்களை விளக்கும் வகையில் அமைக்கப்பட்டுள்ள அரங்குகளை பார்வையிட்டனர். இவ்விழிப்புணர்வு கண்காட்சியின் மத்திய அரசின் பல்வேறு நலத்திட்டங்கள் குறித்து புகைப்பட கண்காட்சி, ஆதார் திருத்தம், விழிப்புணர்வு திரைப்படங்கள், கருத்தரங்கம், பல்துறை சார்ந்த அரங்குகள், பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசளிப்பு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது.
2: தமிழகத்தில் தேசிய நெடுஞ்சாலைகளில் சுங்க கட்டணம் வசூலிக்கும் முறையினை புதிய மாற்றங்களை செங்கல்பட்டு அருகே உள்ள பரனூர் சுங்கச்சாவடியில் தடையற்ற தானியங்கி சுங்க கட்டணம் வசூலிப்பதற்கான பன்முக பாதையை தடையற்ற போக்குவரத்து முறையினை பயன்பாட்டிற்கு வந்துள்ளது. தற்பொழுதைய நடைமுறையில் சுங்கச்சாவடியை கடக்கும் பொழுது வாகனங்கள் வேகத்தை குறைக்கவும் சுங்க கட்டணம் பாதையில் அமைக்கப்பட்டுள்ள தடுப்பை கடந்து செல்ல வேண்டிய நிலை உள்ளது. தொடர் விடுமுறைகள் மற்றும் விழா காலங்களில் வாகனங்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் பொழுது சுங்கச்சாவடியில் நீண்ட வரிசையில் வாகனங்கள் ஒன்றோடொன்று நீண்ட நேரத்தில் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்படுகிறது. இதனால் பயண நேரம் அதிகரிப்பதுடன் எரிபொருளும் விரயம் ஏற்படுகிறது. இந்த சிக்கலுக்கு தீர்வு காணும் வகையில் பரனூர்

0: பங்கசாவடையில் தற்போது தடையற்ற தானியங்கி சுங்க கட்டண வசதி அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த முறையை சுங்கச்சாவடியில் தடுப்புகளோ வழக்கமான முறையில் சுங்க கட்டண மையங்களோ இருக்காது. இதனால் வாகனங்கள் வேகத்தை குறைத்து நீண்ட நேரம் காத்திருக்காமல் சுங்கச்சாவடியை கடந்து தொடர்ந்து பயணிக்க முடியும். இந்த புதிய முறையில் வாகனங்களில் பொருத்தப்பட்டுள்ள விரைவு சுங்க கட்டண அட்டையை அடையாளம் காணும் கருவியாகவும் வாகனங்களின் புதிய எண்களை பதிவு செய்ய செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்துடன் கூடிய தானியங்கி பதிவு எண் அடையாளம் காணும் கேமராக்களும் இணைத்து செயல்படும். வாகனம் சுங்கச்சாவடியை கடந்து செல்லும் பொழுது அதில் பொருத்தப்பட்டுள்ள விரைவு சுங்க கட்டண அட்டையை அடையாளம் காணும் கருவி, அதே நேரத்தில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் கொண்டு கேமராக்கள் வாகனத்தில் பதிவு எண் பலகையை படம் பிடித்து பதிவு செய்யும். இவ்வாறு பெறப்படும் விரைவு சுங்க கட்டணம் அட்டை விவரமும் வாகனத்தின் பதிவு எண் விவரமும் ஒரே நேரத்தில் ஒப்பிட்டு சரிபார்க்கப்படும். அதன் பின்னர் தொடர்புடைய கணக்கில் இருந்து சுங்க கட்டணம் தானாகவே எடுத்துக்கொள்ளும். விரைவு சுங்க கட்டணம் அட்டையின் தகவலை சரியாக பதிவாகாத சந்தர்ப்பங்களிலும் வாகனத்தின் பதிவு எண்ணை அடிப்படையாக கொண்டு கட்டணத்தை அடையாளம் காணும் வகையில் இந்த இரட்டை அடுக்கு தொழில்நுட்பம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் கட்டண வசூலில் ஏற்படும் தவறுகள் மற்றும் சுங்க வருவாய் இழப்புகளை குறைக்க முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பரனூர் சுங்கச்சாவடியில் தடையற்ற தானியங்கி சுங்க கட்டண வசதியை செயல்படுத்துவதற்கான அனைத்து உள்கட்டமைப்பு பணிகளும் நிறைவடைந்துள்ளன. இதையடுத்து நேற்று நள்ளிரவு 12 மணி முதல் இந்த புதிய கட்டணம் வசதி முழுமையாக பயன்பாட்டிற்கு வந்துள்ளது. இதன் மூலம் பரனூர் சுங்கச்சாவடியை கடந்து செல்லும் வாகனங்கள் சுங்க கட்டணத்திற்காக நிற்க வேண்டிய அவசியம் இல்லாமல் தடையற்ற வகையில் தொடர்ந்து பயணிக்கக்கூடிய நிலை உருவாகியுள்ளது. குறிப்பாக அதிக அளவில் வாகனங்கள் செல்லும் நேரங்களில் தொடர் விடுமுறை மற்றும் விழா காலங்களிலும் சுங்கச்சாவடியில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை குறைக்க இந்த புதிய நடைமுறை உதவும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். மத்திய அரசின் கீழ் செயல்படும் ஒரு முன்னணி அறிவியல் மற்றும் தொழில்துறை ஆராய்ச்சி நிறுவனமான அறிவியல் மற்றும் தொழிலக ஆராய்ச்சி மன்றம் தனது 85வது நிறுவன தினத்தை கொண்டாடியது. இதையொட்டி சென்னை தரமணியில் உள்ள CSIR வளாகத்தில் அமைந்துள்ள கட்டமைப்பு பொறியியல் ஆராய்ச்சி மையம் பார்வையாளர்கள் தினத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் ஆய்வகங்களை பார்வையிடவும் அங்குள்ள அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப செயல்பாடுகளை நேரில் கண்டு அறிந்து கொள்ளவும் ஒரு சிறப்பாக வாய்ப்பாக அமைந்தது. பார்வையாளர்கள் வளாகத்தில் உள்ள ஆராய்ச்சி வசதிகள், தற்போதைய பயன்பாடு சார்ந்த ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு திட்டங்கள் மற்றும் தொழில்நுட்ப திட்டங்கள் பற்றி அறிந்து கொள்ள வாய்ப்பாக அமைந்தது. மேலும் இது தொடர்பாக கட்டமைப்பு பொறியியல் ஆராய்ச்சி மையத்தின் இயக்குனர், CSIR சென்னை வளாகத்தின் ஒருங்கிணைப்பு இயக்குநருமான டாக்டர் ஆனந்தவள்ளி, வளாகத்தில் உள்ள CSIR ஆய்வகங்களால் மேற்கொள்ளப்படும் பல்வேறு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடு செயல்பாடுகளை எடுத்துரைத்தார். தொழில்துறை மற்றும் சமூக தேவைகளை நிவர்த்தி செய்யும் முக்கிய ஆராய்ச்சி வசதிகள் மற்றும் தற்போதைய திட்டங்கள் குறித்து அவர் விளக்கினார். இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பள்ளி மாணவ மாணவிகள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர்.
1: செங்கல்பட்டு மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் ஜி சுரேகா. இனி தொடர்வது தமிழில் செய்திகள்.
2: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். மத்திய அரசின் சீர்திருத்த நடவடிக்கைகள் மூலம் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி அதிகரித்துள்ளதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். நிதி ஸ்திரத்தன்மை உலகளாவிய பொருளாதார சூழலுடன் இணைந்துள்ளதாக ரிசர்வ் வங்கி ஆளுநர் திரு சஞ்சய் மல்கோத்ரா கூறியுள்ளார். ஆந்திர பிரதேசத்தின் ஸ்ரீநகரில் உள்ள தொழிற்சாலையில் இன்று கொதிகலன் வெடித்த விபத்தில் 4 பேர் உயிரிழந்தனர். ஃப்ளை துபை விமானத்தில் விமானியை துணை விமானி தாக்கிய சம்பவம் தீவிரவாத செயல் என ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அரசு தலைமை வழக்கறிஞர் தெரிவித்துள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா 21 தங்கம், 27 வெள்ளி, 37 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 4வது இடத்தில் உள்ளது. இனி விரிவான செய்திகள். கடந்த 10 ஆண்டுகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் மூலம் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி அதிகரித்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற பொருளாதார மாநாட்டில் உரையாற்றிய அவர், கட்டமைப்பு, முதலீடு, வங்கி சீர்திருத்தம் உள்ளிட்டவை மூலம் பொருளாதாரத்தில் மேம்பட்டு வருவதாக கூறினார். உலகளாவிய பொருளாதார நெருக்கடியின் போதும் மத்திய அரசின் திட்டங்கள் மூலம் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி 7.8% எட்டியுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். நடப்பு நிதியாண்டுக்கான மூலதன செலவினம் 12,22,000 கோடி ரூபாயாக ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். பிரதமரின் முத்ரா யோஜனா திட்டத்தின் கீழ் 52 கோடி ரூபாய் கடனுதவி வழங்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். பிரதமரின் வீட்டு வசதி திட்டம், உஜ்வாலா இலவச

0: சமையல் எரிவாயு திட்டம், ஆயுஷ்மான் பாரத் மருத்துவ காப்பீட்டுத் திட்டம் உள்ளிட்ட மக்கள் நலத்திட்டங்கள் மூலம் நாட்டின் வளர்ச்சியில் மக்களின் பங்களிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். நிதி ஸ்திரத்தன்மை உலகளாவிய பொருளாதார சூழலுடன் இணைந்துள்ளதாக ரிசர்வ் வங்கி ஆளுநர் திரு சஞ்சய் மல்கோத்ரா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற பொருளாதார மாநாட்டில் உரையாற்றிய அவர், கோவிட் பெருந்தொற்று காலத்தில் உலக நாடுகள் பொருளாதார நெருக்கடியை எதிர்கொண்டதை சுட்டிக்காட்டினார். நிலையான நிதி திட்டங்கள் மூலம் மட்டுமே முழுமையான பொருளாதார வளர்ச்சியை எட்ட முடியும் என அவர் குறிப்பிட்டார். மேற்காசியா போன்ற உலகளாவிய பிரச்சினைகளின் போதும் இந்தியாவின் பொருளாதாரம் வளர்ச்சியடைந்து வருவதாக திரு சஞ்சய் மல்கோத்ரா தெரிவித்தார். அதிநவீன போர் விமானங்களை கொள்முதல் செய்வதற்கான நடைமுறைகள் இறுதி செய்யப்பட்டு வருவதாக இந்திய விமானப்படை தளபதி ஏர் சீஃப் மார்ஷல் ஏ பி சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உலகளாவிய போர்ச்சூழல் காரணமாக அனைத்து நாடுகளிலும் போர் தளவாடங்கள், ஆயுதங்கள், போர் விமானங்கள், கண்காணிப்பு சாதனங்களுக்கு பற்றாக்குறை நிலவும் வேளையில் போர் தளவாட உற்பத்தியில் சுயசார்பு அடைய வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். விமானப்படையில் ட்ரோன் பயன்பாட்டிற்கென தனிப்பிரிவு ஏதும் தொடங்கும் உத்தேசம் தற்போதைக்கு இல்லை என குறிப்பிட்ட அவர், ஏற்கனவே உள்ள பிற பிரிவுகளுடன் ஒருங்கிணைக்கப்படும் என கூறினார். செயற்கை நுண்ணறிவு பற்றிய கேள்விக்கு பதிலளித்த ஏர் சீஃப் மார்ஷல் ஏ பி சிங், விமானப்படையின் அனைத்து பிரிவுகளிலும் பயன்பாட்டில் இது உள்ள போதிலும் மனிதர்கள்தான் அதனை கட்டுப்படுத்துவதாக தெரிவித்தார். ஆந்திரப்பிரதேசத்தின் ஸ்ரீநகரில் உள்ள தொழிற்சாலையில் இன்று கொதிகலன் வெடித்த விபத்தில் 4 பேர் உயிரிழந்தனர். சிறப்பு பொருளாதார மண்டலத்தில் உள்ள இந்த தொழிற்சாலையில் ஏற்பட்ட விபத்தில் 2 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். காயமடைந்து மருத்துவமனையில் 3 பேர் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும், இதில் 2 பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாகவும் காவல்துறை தெரிவித்துள்ளது. இந்த விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு ஆளுநர் திரு அப்துல் நசீர், முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளனர். புதுதில்லியில் குற்றவியல் சட்டத்தின் 163 பிரிவின்படி கட்டுப்பாடுகள் அமலில் உள்ளதாக தில்லி காவல்துறை தெரிவித்துள்ளது. இதன்படி புதுதில்லியில் சட்டவிரோத கூட்டங்களும் பொதுக்கூட்ட உரைகளும் கோஷங்கள், பேரணி, ஆர்ப்பாட்டம் ஆகியவை தடை செய்யப்பட்டுள்ளதாக கூறியுள்ளது. புதுதில்லியில் போராட்டம் நடத்த அனுமதி அளிக்கப்படவில்லை என தில்லி காவல்துறை திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. பொதுமக்கள் இந்த உத்தரவை பின்பற்ற வேண்டும் என்றும் தில்லி காவல்துறை கேட்டுக் கொண்டிருக்கிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: மக்கள் நலனே தேசத்தின் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு செயல்பட்டு வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 பொது சேவையை நிறைவு செய்துள்ள நிலையில், அவரது தொலைநோக்கு பார்வையின் கீழ் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது. குறிப்பாக மக்களின் உடல் நலனை பாதுகாப்பதில் தனி கவனம் செலுத்தி வரும் மத்திய அரசு, ஒரு குடும்பத்திற்கு ஆண்டுக்கு 5 லட்சம் ரூபாய் வரை மருத்துவ காப்பீடு வழங்கி வருகிறது. இது தொடர்பான சிறப்பு தொகுப்பில் இன்று இடம்பெறுகிறது பிரதமரின் ஆயுஷ்மான் பாரத் சுகாதார காப்பீட்டுத் திட்டம்.
2: மக்களின் சுகாதார பாதுகாப்பை உறுதி செய்யும் விதமாக பிரதமரின் ஆயுஷ்மான் பாரத் மருத்துவ காப்பீட்டுத் திட்டம் மத்திய அரசின் நிதி உதவியுடன் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தின் கீழ் தகுதி வாய்ந்த குடும்பத்திற்கு ஆண்டுக்கு 5 லட்சம் ரூபாய் வரை மருத்துவ காப்பீடாக வழங்கப்படுகிறது. இதன் மூலம் நாடு முழுவதும் உள்ள அங்கீகரிக்கப்பட்ட அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் கட்டணமின்றி சிகிச்சை பெற்றுக்கொள்ள வகை செய்யப்பட்டுள்ளது. மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுவதற்கு 3 நாட்களுக்கு முன்பும், மருத்துவமனையிலிருந்து வீடு திரும்பிய பிறகு 15 நாட்கள் வரையும் மேற்கொள்ளப்படும் மருத்துவ செலவுகளும் இந்த காப்பீட்டுத் திட்டத்தில் அடங்கும். ஒரு குடும்பத்தில் எத்தனை பேர் இருந்தாலும் வயது மற்றும் பாலின கட்டுப்பாடுகள் ஏதுமின்றி இந்த திட்டத்தின் மூலம் பயன்பெறலாம். பயனாளிகள் அவர்களது சொந்த மாநிலத்தில் மட்டுமின்றி நாட்டின் எந்த பகுதியில் உள்ள மருத்துவமனையிலும் சிகிச்சை பெறவும் இந்த

0: திட்டத்தில் அனுமதிக்கப்படுகிறது. இதில் குறிப்பிடத்தக்க அம்சமாக 70 வயதுக்கும் மேற்பட்ட மூத்த குடிமக்கள் வருமான உச்சவரம்பு மற்றும் சமூக பொருளாதார நிலையை கணக்கில் கொள்ளாமல் பிரதமரின் ஆயுஷ்மான் பாரத் ஜன் ஆரோக்கிய திட்டத்தின் கீழ் ஆண்டுக்கு 5 லட்சம் ரூபாய் வரை இலவச சிகிச்சை பெறவும் வகை செய்யப்பட்டிருப்பது பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது.
1: ஃப்ளை துபாய் விமானத்தில் விமானியை துணை விமானி தாக்கிய சம்பவம் தீவிரவாத செயல் என ஐக்கிய அரபு எமிரேட் அரசு தலைமை வழக்கறிஞர் டாக்டர் ஹமாத் சைஃப் அல் சம்ஷி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக எமிரேட் செய்தி நிறுவனம் வெளியிட்டுள்ள செய்தியில் இந்த சம்பவத்தை ஐக்கிய அரபு எமிரேட் அரசு தலைமை வழக்கறிஞர் விசாரித்ததாக குறிப்பிட்டுள்ளது. விமானம் துபாயிலிருந்து இஸ்ரேலின் டெல் அவீவ் நகருக்கு சென்று கொண்டிருந்தபோது விமானி மீது ஓமன் நாட்டைச் சேர்ந்த துணை விமானி தாக்குதல் நடத்தி விமானத்தை கட்டுக்குள் கொண்டுவர முயற்சித்ததாக கண்டறியப்பட்டது. இது தொடர்பாக மேலும் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அந்த செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதற்காக டிஜிட்டல் ஆவணங்களை சோதனை செய்து வருவதாகவும் கூறப்பட்டுள்ளது. ஹோர்முஸ் நீரிணையில் ஏவுகணையால் தாக்கப்பட்ட எண்ணெய் கப்பலில் இருந்து 5 இந்திய மாலுமிகள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். இது தொடர்பாக ஓமனில் உள்ள இந்திய தூதரகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் குவைத்தின் எம்டி காசிமா என்ற எண்ணெய் கப்பல் தாக்கப்பட்டதாக கூறியுள்ளது. இதில் பயணம் செய்த 5 இந்தியர்களை ஓமன் கடற்படையினர் பாதுகாப்பாக மீட்டதாகவும் தெரிவித்துள்ளது. இதற்காக ஓமன் அரசுக்கு வெளியுறவு அமைச்சகம் நன்றி தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இன்று 5 தங்கம் 2 வெள்ளி 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டிகளில் இந்தியா 21 தங்கம் 27 வெள்ளி 37 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 4வது இடத்தில் உள்ளது. ஆடவர் ஹாக்கி இறுதி ஆட்டத்தில் இந்தியா 5-1 என்ற கோல் கணக்கில் மலேசியாவை தோற்கடித்து தங்கப்பதக்கம் வென்றுள்ளது. இதனையடுத்து லாஸ் ஏஞ்சல்ஸில் 2028 நடைபெறவுள்ள ஒலிம்பிக் போட்டிக்கு நேரடியாக இந்தியா தகுதி பெற்றிருக்கிறது. ஆடவர் கிரிக்கெட் இறுதி ஆட்டத்தில் இந்தியா பாகிஸ்தானை வென்று தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியது. மல்யுத்த பிரிவில் அமாம் ஷெகாவத் மகளிர் கோல்ஃப் பிரிவில் பிரணவி ஒர்ஸ் தங்கப்பதக்கம் வென்றனர். வில்வித்தை பிரிவில் இந்தியாவின் கும்கும் மோகத் தங்கப்பதக்கம் வென்றார். பதக்கங்களை வென்ற இந்திய வீரர்களுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்தனர். நியூ சண்டிகரில் நடைபெற்று வரும் 3வது மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் வெஸ்ட் இண்டீஸ் வெற்றி பெற இந்தியா 352 ரன் என்ற இலக்கை நிர்ணயித்துள்ளது. முதலில் பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 351 ரன் எடுத்தது. 352 என்ற வெற்றி இலக்குடன் விளையாடி வரும் வெஸ்ட் இண்டீஸ் சற்று முன்வரை 7 ஓவரில் 1 விக்கெட் இழப்பிற்கு 54 ரன் எடுத்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய அரசின் சீர்திருத்த நடவடிக்கைகள் மூலம் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி அதிகரித்துள்ளதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். நிதி ஸ்திரத்தன்மை உலகளாவிய பொருளாதார சூழலுடன் இணைந்துள்ளதாக ரிசர்வ் வங்கி ஆளுநர் திரு சஞ்சய் மல்கோத்ரா கூறியுள்ளார். ஆந்திர பிரதேசத்தின் ஸ்ரீநகரில் உள்ள தொழிற்சாலையில் இன்று கொதிகலன் வெடித்த விபத்தில் 4 பேர் உயிரிழந்தனர். ஃப்ளை துபாய் விமானத்தில் விமானியை துணை விமானி தாக்கிய சம்பவம் தீவிரவாத செயல் என ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அரசு தலைமை வழக்கறிஞர் தெரிவித்துள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா 21 தங்கம் 27 வெள்ளி 37 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 4வது இடத்தில் உள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: நேரம் 7:25 ஆகாஷவாணி பண்ணை செய்தி கேட்கலாம். பண்ணை செய்தி கேட்குமன்
3: நேர்களே, இன்று 7:30 720 kHz முதன்மை அலைவரிசையில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி.
2: இனி பண்ணை செய்தி. கரும்பு சாகுபடியாளர்கள் நீடித்த நவீன கரும்பு சாகுபடி தொழில்நுட்பங்களை கடைபிடிக்கலாம். ஒரு விதைப்பரு சீவல்களில் இருந்து நாற்றுகளை தயாரித்தல், இளம் நாற்றுகள் 25 முதல் 30 நாள் வயதுடைய நாற்றுகளை எடுத்து நடவு செய்தல், இடைவெளி வரிசைக்கு வரிசை 5 அடி, பயிருக்கு பயிர் 2 அடி இடைவெளி கொடுத்து கரும்பு நாற்றுகளை நடவு செய்தல், சொட்டு நீர் பாசனம் அமைக்க வேண்டும், இதன் மூலம் உரம் இட வேண்டும், ஊடுபயிர் சாகுபடி செய்து மண்வளம் மற்றும் மகசூலை அதிகரிக்க வகை செய்தல், இயற்கை சார்ந்த உரங்கள் மற்றும் பயிர் பாதுகாப்பு முறைகளுக்கு முக்கியத்துவம் அளித்தல், இவையே நீடித்த நவீன கரும்பு சாகுபடி தொழில்நுட்பங்களாகும். இதன் மூலம் அதிக விளைச்சல், அதாவது ஏக்கருக்கு 80 முதல் 120 டன்கள் வரை பெற முடியும். சாதாரண முறையில் சாகுபடி செய்யும் போது

ஒரு பரு விதை என்றால் 60,000, 20 விதை என்றால் 30,000 தேவைப்படும். நீடித்த நவீன முறையில் 5,000 ஒரு பரு விதை சீவல்களே போதுமானது. ஏக்கருக்கு சாதாரண முறையில் நாற்றங்கால் தயாரிப்பு இல்லை. நீடித்த நவீன சாகுபடி முறையில் நாற்றங்கால் உண்டு. நடவு முறையை பொறுத்தவரை சாதாரண முறையில் விதைக்கரணைகளை நேரடியாக நிலத்தில் நடவு செய்தல் வேண்டும். நீடித்த நவீன முறையில் 25 முதல் 30 நாள் வயதுடைய நாற்றுகளை நடவு செய்தல் வேண்டும். சாதாரண முறையில் தண்ணீர் தேவை அதிகம், நீடித்த நவீன முறையில் குறைவு. கிளைவிடும் முளைகளின் எண்ணிக்கை சாதாரண முறையில் 8 முதல் 10, நீடித்த நவீன முறையில் 15 முதல் 20 கிளைகள் கிடைக்கும். ஊடுபயிர் சாத்திய கூறுகள் சாதாரண முறையில் குறைவு, நீடித்த நவீன முறையில் வாய்ப்புகள் அதிகம். எனவே விவசாயிகள் நீடித்த நவீன கரும்பு சாகுபடி முறையினை கடைபிடிக்க வேண்டும். இதில் நீர் உபயோகத்திறன் கூடுகிறது, கரும்பில் சர்க்கரை கட்டுமானம் அதிகரிக்கிறது. ஊடுபயிர் சாகுபடி மூலம் அதிக வருமானம் பெற முடியும், கரும்பிலும் அதிக விளைச்சல் பெற முடியும். இது குறித்து விவரங்களுக்கு உங்கள் பகுதியில் உள்ள வேளாண்மை அறிவியல் நிலையத்தையோ அல்லது சர்க்கரை ஆலையின் கரும்பு அலுவலர்களையோ தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். உழவர் பெருமக்களே, வருடம் முழுவதும் மக்காச்சோள சாகுபடி மேற்கொள்ளலாம். இதன் வயது 110 நாட்கள். CO6, NK6240 போன்ற ரகங்கள் சாகுபடி செய்யலாம். நிலத்தை நன்றாக உழவு செய்து 2 அடி இடைவெளியில் பார்சால்கள் அமைக்க வேண்டும். ஏக்கருக்கு 8 கிலோ விதை போதுமானது. பயிர் இடைவெளி வரிசைக்கு வரிசை 2 அடி, அதாவது 60 சென்டிமீட்டர். பயிருக்கு பயிர் 20 சென்டிமீட்டர் இடைவெளி கொடுக்க வேண்டும். ஓர் ஏக்கருக்கு 2 டன் மண்புழு உரமிட்டு நன்றாக உழவு செய்த பின் ரசாயன உரம், அதாவது தழைச்சத்து 100 கிலோ, மணிச்சத்து 30 கிலோ, சாம்பல் சத்து 30 கிலோ ஒரு ஏக்கருக்கு என்ற அளவில் இட வேண்டும். விதை விதைத்த பின் களைக்கொல்லி தெளித்து களைகளை கட்டுப்படுத்த வேண்டும். சரியான நேரத்தில் இலை வழி தெளிப்பு, உரம், பூச்சி நோய் மேலாண்மை கடைபிடித்து விளைச்சலை அதிகப்படுத்தலாம். நீர் மேலாண்மையை பொறுத்தவரை 5 முதல் 7 நாட்களுக்கு ஒரு முறை நீர் பாய்ச்ச வேண்டும். விளைச்சல் ஏக்கருக்கு 2,800 முதல் 3,500 கிலோ வரை கிடைக்கும். நிகர வருமானம் ஏக்கருக்கு 25,000 ரூபாய் வரை கிடைக்க வாய்ப்புள்ளது. எனவே விவசாயிகள் வீரிய ஒட்டு மக்காச்சோள சாகுபடியில் ஈடுபடுங்கள். பண்ணை செய்தி கேட்டீர்கள் நேயர்களே. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில்.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
1: இந்த வருஷம் மகசூல் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு.
2: என்ன தம்பி, மண்ணை பரிசோதனை செஞ்சியா?
1: இல்லையானே.
2: முதல்ல உங்க மண்ணை பரிசோதனை செய்யுங்க. பிரதம மந்திரியின் மண்வள அட்டையால நம்ம மண்ணோட தன்மையை தெரிஞ்சு அதுக்கு ஏத்த மாதிரி எந்த உரம் எவ்வளவு போடணும்னு தெரிஞ்சுக்கலாம். செலவும் குறையும், மகசூலும் கூடும்.
1: இது நல்லா இருக்கு. வளமான விவசாயத்துக்கு மண் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியங்கிறீங்க. இப்பவே பக்கத்துல இருக்கிற நம்ம வேளாண்மை துறை அலுவலகத்துக்கு போறேன், மண் பரிசோதனை செய்யறேன், மண்வள அட்டைய வாங்குறேன்.
2: நீ கில்லாடிதான் போ.
3: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
0: அண்ணி வாங்க வாங்க வாங்க. என்ன இம்புட்டு நேரம் ஆயிடுச்சு?
4: அதை ஏன் கேக்குற செல்வி? ரயில் கொஞ்சம் தாமதமா வந்துச்சு.
0: சரி சரி.

0: அலுப்பா இருப்பீங்க, முகம் கை கால் கழுவிட்டு வாங்க, சூடா கேழ்வரகு அடை எடுத்துக்கிட்டு வரேன்.
1: நல்ல பசி, அடையும் நல்ல ருசியா இருந்தது.
0: அண்ணி, உங்களுக்கு பிடிக்குமேனுதான் செஞ்சேன், சாப்பிடுங்க. இந்த முறையாவது 2-3 நாள் இங்க தங்கிட்டு போகணும். அவங்க வீட்டு கல்யாணத்துக்கு வந்தேன், இவங்க வீட்டு விசேஷத்துக்கு வந்தேன்னு பொசுக்குன்னு ஊருக்கு கிளம்ப கூடாது.
1: அதான் ஃபோன்லயே சொல்லிக்கிட்டே இருந்தியே, உங்க அண்ணனும் 2-3 நாள் தங்கிட்டு வான்னு சொல்லிட்டாரு.
0: ரொம்ப சந்தோஷம் நீ. இந்த 2-3 நாளும் எங்க ஊர்ல எல்லா இடத்துக்கும் உங்களை கூட்டிக்கிட்டு போறேன். குறிப்பா நான் புதுசு புதுசா கத்துக்கிட்ட சமையல் அம்புட்டையும் செஞ்சு கொடுக்கறேன், சாப்பிடுங்க.
1: சமையல்ல நிறைய கத்துக்கிட்டியோ? ஏன் செல்வி, இது நீங்க அறுவடை செஞ்ச நெல்லோ?
0: ஆமா அண்ணி.
1: ஆமா, இது என்ன ரகம்
0: அண்ணி? இது பூங்கார்.
1: ஆமா ஆமா, அன்னைக்கே சொன்னல,
0: உங்களுக்கும் எடுத்து வச்சிருக்கேன். ஊருக்கு போகும்போது மறக்காம எடுத்துட்டு போங்க. இல்லனா மச்சான கொண்டாந்து தர சொல்லட்டுமா?
1: ரயில தானே போறேன், இங்க ஏத்தி விட்டா அங்க அண்ணன் வந்து எடுத்துக்க போறாரு. இது போல பாரம்பரிய அரிசிய பத்தி நானும் நிறைய தெரிஞ்சுக்கணும். எல்லாரோட கவனமும் இப்ப பாரம்பரிய அரிசி பக்கம் தானே திரும்பி இருக்கு.
0: அண்ணி, நீங்க சொல்றது சரிதான். நாங்களும் சரியான நேரத்துல பாரம்பரிய அரிசிய பயிர் செய்ய முடிவெடுத்தோம். சந்தையில இப்ப எங்க அரிசிக்கு நிறைய வரவேற்பு இருக்கு. பாரம்பரிய நெல் ரகங்கள் குறித்து திருவள்ளூர் மாவட்டம் சின்னக்காவணம் இ தேவராஜன் அவங்க என்னென்ன விவரம் சொல்றாங்கன்னு கேளுங்க. இத பத்தி உங்களுக்கே தெளிவு கிடைக்கும்.
2: பாரம்பரிய நெல் சாகுபடி எந்த அளவுக்கு பண்ணிட்டு இருக்கிறீங்க, அதனுடைய முக்கியத்துவம் என்ன, ஏன் இந்த பாரம்பரிய நெல் சாகுபடி கூடவே நீங்க பயணித்துக்கிட்டு இருக்கிறீங்க, ஒரு விளக்கமான பதில் சொல்லுங்க.
3: கண்டிப்பா சொல்லுங்க ஐயா. பாரம்பரிய அரிசி சாப்பிட்டாதான் நோய் குறையுதுன்னு எங்களுக்கு தகவல் சொல்றாங்க நம்ம கேவிக்கையிலேருந்து எல்லா அதிகாரிகளும், அதே மாதிரி திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய அதிகாரிங்க. நோய் போகிற அளவுக்கு நீங்கள் என்னென்ன பாரம்பரிய நெல் பயிர் பண்ணுறீங்களா அதெல்லாம் பண்ணி கொடுங்க, நாங்கள் வந்து உங்களை ஏற்பாடு பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி கூட்டுறவுத்துறையில் டைரக்டர் MD வந்திருந்தாருங்க, அவர்கிட்ட நாங்கள் கேட்டிருந்தோம், ஐயா நீங்கள் ஆந்திராவிலேருந்து நெல் வாங்கி கொடுக்குறீங்க, பயிர் பண்ணுறாங்க, உடனே அந்த நெல் எடுத்துக்கிறாங்க, காசு வாங்கிக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க, அதுபோல் எங்கள் பாரம்பரிய நெல் நாங்கள் பயிர் பண்ணுறத நீங்கள் எடுத்துக்கணும். அப்போ பாரம்பரிய அரிசி நிறைய பேர் வந்து நெல் பயிர் பண்ணுவாங்க. நிறைய தாய்மார்கள்லாம் இருக்காங்க, முட்டி வலி இடுப்பு வலியெல்லாம் இருக்குது, அவங்களுக்கெல்லாம் ஒரு இழப்பு சம்பா அரிசி அது கொடுத்தீங்கன்னா அந்த முட்டி வலி குறையும். அதே நேரத்தில் பெண்களுக்கு வந்து நிறைய இந்த புத்துநோய் அதிகமாகுது. இதுக்காக ஒரு அரிசியை வந்து டெல்லியிலேருந்து நாங்கள் வாங்கினோம், லைசா. அந்த நெல் வந்து இந்திரா காந்தி அம்மாவனுடைய ஆராய்ச்சி கூடத்தில் டெல்லியில், அது ஒன்றா சர்டிஃபிகேட்லாம் இருக்குதுங்க ஐயா,
2: நிறைய பேப்பர்லாம் வச்சுருக்கீங்க. லைச்சா
3: இது வந்து புத்துநோய் கட்டுப்படுத்தும்.
2: இந்த நெல் வச்சுருக்கீங்க?
3: இருக்குதுங்க ஐயா, பயிர் பண்ணிட்டோம். இருந்தாலும் மொத்தமாக பண்ணணும், 1 ஏக்கர் செஞ்சு நிறைய பேருங்களுக்கு வந்து குடும்பம் வரையிலும் இது குறைஞ்ச விலைக்கு கொடுக்கணும், அதிகமான விலை கொடுக்கக்கூடாது. இயற்கை விவசாயத்துலேயும் செஞ்சு அவங்களுக்கு நோய் தீர்ற மாதிரி நம்ம கொடுக்கறதுக்கான எங்களுடைய குருநாதன்கள்லாம் கேவிக்கையில் இருக்காங்க, மாவட்ட ஆட்சியர் தனி அலுவலர் இவங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க, ஜேடியெல்லாம் சொல்லியிருக்காங்க, நீங்கள் இது மாதிரி கொடுங்க, உங்களுக்கு நாங்கள் உதவி பண்ணுறோம். அரிசி வந்து கலப்பு இல்லாமல் இருக்கணும், தரமாக இருக்கணும், வல்லரிசி இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இருக்கணும்னா ரைஸ் மில்லில் கொடுக்குறோம். ரைஸ் மில் ஏதோ வல்லரிசி எதுனா வரும், வந்து தான் வரும், வராமல் இருக்காது. அதுக்கான கம்ப்யூட்டரில் போனால் அந்த கருப்பு அரிசி வந்து வல்லரிசியில் கலந்துதுன்னா வியாபாரம் பண்ண முடியாது. இது மட்டும் தனியாக கொடுக்குறப்போ 1-2 வரதாங்க ஐயா செய்யும். ஆனால் நீங்கள் எங்களுக்கு ஒரு மிஷின் ஒன்று வாங்கி கொடுங்க, தோல் உரிக்கிற மிஷின் வாங்கி கொடுத்தீங்கன்னாக்கா நாங்கள் அதில் போட்டு உங்களுக்கு தரமான கூட்டுறவுகளில் கொடுக்குறோம். ஆனால் என்ன அரிசி வேணும்னு நீங்கள் சொல்லுங்கள், அப்போ தான் நெல் வாங்கி நான் செய்ய முடியும். நான் 10 வகையான நெல் பண்ணுவேன், அதனால நீங்கள் எடுக்க முடியாது. ஆனால் ஒரே நெல் சொல்லுங்கள்,
2: உங்களுக்கு என்ன வேணும்,
3: உங்களுக்கு என்ன வேணும், என்ன அரிசி வேணும், அந்த நெல் நான் வாங்கி பண்ணுறேன். இல்லை நீங்களாவது வாங்கி கொடுங்க, இல்லை நாங்களாவது வாங்கிக்கிறோம், இந்த அரிசி நீங்கள் எடுத்துக்கிறேன்னாக்கா நீ எங்களுக்கு மிஷின் வாங்கி கொடுங்க. உடனே அந்த செக்ரட்டரி கிட்ட சொல்லி முதல் லோன் இவர் கொடுத்துருப்பா, அதனால் அவருக்கு நம்ம வானொலி சார்பாக அந்த MD நாங்கள் நன்றி தெரிவிக்கிறோம். இது போல் அதிகாரிங்க நிறைய பேர் இருந்தாக்கா விவசாயிங்களாம் நல்லா இருப்பாங்கன்னு நான் நன்றி சொல்லிட்டேன் அவருக்கு.
2: நிச்சயமாக. இப்போ நீங்கள் இந்த பாரம்பரிய நெல் சாகுபடியில் எத்தனை வருஷமாக ஈடுபட்டுருக்கிறீங்க?
3: 2002 செஞ்சுன்னுக்குறோம்.
2: 2002
3: செஞ்சுன்னுக்குறோம். ஆனால் எங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்தது 2019 தான்.
2: அது வந்து உங்களுக்கு ஆர்கானிக்காக பண்ணுறீங்க, இயற்கையாக பண்ணுறீங்கிற
3: சர்டிஃபிகேட் கொடுத்தது வந்து 2019 தான்.
2: அதுக்கு முன்னாடி

0: இது வந்து புத்துநோய் குணமாகறதுக்காக இதை ஏற்கனவே செய்து ஒரு சாம்பிள் வச்சிருக்கிறோம்.
1: இது வந்து எவ்வளோ நாள் வயசு?
0: 130 நாள் சார்.
1: 130 நாள் தான்.
0: 130 நாள் தான். நம்ம ஏதாவது தண்ணி கண்ணி போடலன்னா ஒரு 5 நாள் எக்ஸ்ட்ரா போகிறோம்.
1: ஒரு 5 நாள் 10 நாள் முன்ன பின் வச்சுக்க வேண்டியது.
0: இப்போ வண்டி வரல, ஆறு போகிறதுக்கு வரல, ஆள் வரலன்னா அது ஒரு 4-5 நாளாக கூடுதலாக வரும்.
1: இதனுடைய தாளினுடைய உயரம்லாம் எப்படிங்க?
0: உயரம்னா 3 அடி வரும் சார்.
1: மற்ற பாரம்பரிய நெல் ரகங்கள் நீங்கள் பண்ணுறீங்கல்ல,
0: அது வந்து 5 அடி வரும்.
1: 5 அடி, அதோட இது குறைவு தான்.
0: இது கம்மியாக தான் இருக்கும்.
1: அப்போ இது நல்லது தான் இல்லை?
0: இது நல்லா இருக்கும். கொஞ்சம் மோட்டாவாக இருக்கும்.
1: மோட்டாவாக
0: இருக்கணும். மெல்லு சாப்பிடணும். நல்லா மெல்லு சாப்பிடும் போது இந்த உமி நீர்லாம் போகிறப்போ அந்த கணையத்துலேருந்து நீர் சேராது.
1: சுகர் எல்லாம் மெல்லு சாப்பிடணும்.
0: மெல்லு சாப்பிடணும். எந்த அரிசியாக இருந்தாலும் மெல்லு சாப்பிடணும்.
1: 135 நாள் கிட்டத்தட்ட வயசு.
0: ஆமாங்க.
1: இதுக்கு என்ன சூழல் காலம்? குருவையா? சம்பாவா?
0: சம்பா பட்டம்.
1: சம்பா தான்.
0: சம்பா பட்டம் தான்.
1: இப்போ இந்த பட்டத்துக்கு போடலாம்
0: இல்லைங்கய்யா? அந்த நெல்லை வந்து எங்கெல்லாம் வந்து ஆராய்ச்சி பண்ணிக்கிறாங்க தீரணும்லாம். இங்கன்றது மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் தான் செய்கிறாங்க. கிடைச்சவங்க மட்டும் செய்கிறாங்க. ஆனால் நிறைய பேர் இது கிடைக்கின்றதுக்காக தான் நாங்கள் இதை செய்கிறோம். ஆனால் குறைஞ்ச வேலைக்கு அவங்களுக்கு கொடுப்போம். நான் 150 ரூபா கொடுத்து வாங்கியிருக்கேன் ஒரு கிலோ
1: வெதை நெல்.
0: வெதை நெல் 150 ரூபா. இனிமேல் நாங்கள் உங்களுக்கு கொடுக்க போகிறது 100 ரூபாய்க்கு கொடுப்போம்.
1: ஏன்?
0: குறைஞ்ச வேலையாக இருக்கணும், அவங்க பயிர் பண்ணணும், நோய் தீரணும்.
1: சமூக சேவகராகவே இருக்கிறீங்க.
0: செய்யணும் சார்.
1: செய்யுங்கய்யா. ஆனால் உங்கள் கையை கடிக்காம பார்த்துக்கணும்.
0: கையை கடிக்காது.
1: கடிக்காதுல்ல?
0: கடிக்காது.
1: கடிக்கக்கூடாது.
0: கடிக்காது. மனசு கடிக்கல. மனசு கடிக்கல. அதனால நல்லா இருக்கும்.
1: உங்கள் மனசு பெருசாக இருக்கலாம், ஆனால் நாமளும் மனுஷன்தான் இல்லையா?
0: ஆமாங்க.
1: நமக்கும் உழைப்பு இருக்குது. நம்ம கை 2 கை இருக்குது, அது உழைப்பு இருக்குது.
0: எங்களுக்கு குருநாதர் சொல்லி கொடுத்தது அந்த மாதிரி.
1: இருக்கட்டும். இருந்தாலும் பணம் அப்படிங்கிறது
0: முக்கியம்,
1: பிரதானமாக தான் இருக்குது, முக்கியமாக தான் இருக்குது. அது மனசில் இருக்கட்டும்.
0: இது எதுக்காக இது விலை கம்மியாக கொடுக்குறதுன்னா, விவசாயிங்க அதிகமாக விலைன்னு சொல்லிட்டு வாங்க மாட்டாங்க, பயிர் செய்ய மாட்டாங்க. ஆனால் விலை குறைஞ்ச விலையாக இருந்தாக்க அவங்க வந்து இது விவசாயம் பண்ணுவாங்க, அவங்க நோய் தீரும்.
1: உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், திருவாரூர் மாவட்டத்தில் திருத்துறைப்பூண்டி பக்கத்தில் ஆதிரங்கம்னு ஒரு கிராமம்.
0: சரிங்க.
1: அங்கே நம்மாழ்வார் உருவாக்குன ஒரு பாரம்பரிய நெல் சாகுபடியாளர் இருந்தார். அவர் இறந்து போயிட்டார்.
0: நெல் ஜெயராமன்.
1: நெல் ஜெயராமன். அவர் இருக்கும்போதும் சரி, அங்கே வருஷத்துக்கு ஒரு முறை நெல் திருவிழா நடத்துவாங்க, பாரம்பரிய நெல் திருவிழா நடத்துவாங்க.
0: போயிருக்கும் சார்.
1: நீங்கள் போயிருப்பீங்க.
0: போயிருக்கும்.
1: அவங்க ஒரு வேலை செய்வாங்க, யார் கேட்டாலும் பாரம்பரிய நெல் விதைகளை கொடுப்பாங்க, இலவசமாக கொடுப்பாங்க. 1 கிலோ வச்சுக்கிங்க, 2 கிலோ வச்சுக்கிங்கன்னு கொடுப்பாங்க. இதை சாகுபடி பண்ணிவிட்டு மீதி நீங்கள் விற்றுட்டு எங்களுக்கு ஒரு 2 கிலோ 10 கிலோ கொண்டாந்து கொடுத்துருங்க.
0: நான் 2 கிலோ கொடுறேன், எனக்கு 4 கிலோ கொடுன்னு கேட்பாங்க.
1: அது மாதிரி கேட்பாங்க.
0: 1 கிலோ கொடுத்தா 2 கிலோ கொடுங்க.
1: அது மாதிரி கூட நீங்கள் ஏதாவது செய்யலாமே.
0: நாங்கள் அது மாதிரிலாம் பண்ணுறதில்ல. 100 ரூபா கொடுத்து வாங்கி பயிர் செஞ்சாலே போதும்.
1: போகிறோம். ஆனால் அது வந்து ஒரு ஒரு நிறுவனமாக, ஒரு ஆராய்ச்சி மையமாக அப்படி அவங்க வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அது அவங்க செஞ்சுட்டு போட்டோம். நீங்கள் நீங்களாக இருங்க, அவங்க அவங்களா இருக்கட்டும். ஒன்று,
0: நெல்ஜியாருடைய வாத்தியார் சுந்தரேசன் இருக்கார். அவர்கிட்ட தான் காளா நமக்கு வாங்கியிருக்கேன்.
1: காளா நமக்கு?
0: காளா நமக்கு புத்தர் சாப்பிட்ட அரிசி.
1: அது ஒரு ரகம் இல்லையா?
0: ஆமாங்க சார்.
1: அதுவும் இருக்கு. அப்போ அது
0: இருக்கு, வாங்கியிருக்கேன். அவர்கிட்ட தான் வாங்கியிருக்கிறேன். 200 ரூபா கிலோ.
1: சரி.
0: 5 கிலோ 1000 ரூபா கொடுத்து வாங்கியிருக்கிறேன். கையெல்லாம் இப்படி ஆடும்.
1: சரி.
0: தலை ஆடும். இந்த அரிசி தொடர்ந்து ஒரு 48 நாளைக்கு சாப்பிட்டாலும் ஆடாது.
1: ஒரு மண்டலம் சாப்பிட சொல்றீங்க?
0: இது சாப்பிடணவங்க.
1: காளா நமக்கு?
0: காளா நமக்கு.
1: அதுக்கு எத்தனை நாள் வயசு?
0: அது 130 நாள் தான் சார். அது சம்பா பட்டம் தான்.
1: சம்பாவுக்குரிய நெல் ரகங்களை தான் நீங்க சொல்லிட்டே இருக்கிறீங்க.
0: ஆமா ஆமா. சம்பா பட்டம்.
1: சரிங்க.
0: உப்பு நீர்ல அது நல்லா வரும்.
1: காளா நமக்கு?
0: காளா நமக்கு.
1: அரிசி மோட்டாவா சன்னமா? அது
0: கொஞ்சம் சன்னமா தான் சார். ரொம்ப மோட்டாலாம் இருக்காது,
1: மதியமா இருக்கும்.
0: ஆமா. அதே மாதிரி இலப்பூ சம்பா.
1: என்ன?
0: இலப்பூ
1: சம்பா. இலப்பூ சம்பா.
0: அது இந்த முட்டி வலி குறையும் சார்.
1: இலுப்பப்பூ சம்பாவுக்கு என்ன வயசு?
0: 130 நாள்.
1: எல்லாமே 130 நாள்.
0: 120 நாள், 25 நாளுக்குள்ள அது அறுவடைக்கு வரும்.
1: காளா நமக்காகட்டும், அல்லது இலுப்பப்பூ சம்பா ஆகட்டும், லாய்ச்சா அதுவாகட்டும்,
0: லைசா
1: எதா இருந்தாலும் நாத்து விட்டு நடுவீங்கன்னா நேரடியாக விதைச்சு விட்றது.
0: இந்த தர நாங்கள் நேரடியாக போடலான்ட்ருக்கோம்.
1: நேரடி விதைப்பா?
0: நேரடி விதைப்பு. ஏன்னா மழை பெய்யல.
1: சரி.
0: போர் தண்ணி விட்டு தான் பயிர் பண்ணணும். ஆனால் போர் தண்ணி விட்டு பயிர் பண்ணுறப்போ இதை மட்டும் தான் இப்போ நடவு பண்ண போகிறோம். இலுப்பு சம்பாவும் லைசாவும். அதே மாதிரி ஜாஸ்மின் கருப்பு.
1: ஜாஸ்மின்
0: கருப்பு.
1: கருப்பு
0: இப்போ கருப்பு கவனி இருக்குதுல்ல,
1: அது மாதிரி
0: அந்த மாதிரி அது கருப்பு.
1: ஏன் ஜாஸ்மின் கருப்புன்னு அதுக்கு பேர்?
0: அங்கே இருக்கு கருப்பு கவுனி சார். இது ஒரிசா.
1: கருப்பு கவுனி தான் அது.
0: கருப்பு கவுனி.
1: அவங்க
0: ஒரிசா. அவங்களுக்கு பேர் ஜாஸ்மின். கருப்பு. கிருஷ்ணா சிவப்பு.
1: கிருஷ்ணா சிவப்பு.
0: சிவப்பு. இந்த கருப்பு சிவப்பு 2 நாள் தான் தனித்தனா விட்டு வந்தேன் சார். இந்த இந்திக்காரங்க வந்தாங்க, நடு நடும்போது 2 சேர்த்து நட்டு போயிட்டாங்க. தஞ்சனா அறுக்க முடியல.
1: சரி
0: சரி. 2 நோயும் ஒன்னா தீரட்டும் சொல்லிட்டு 2 அப்படியே
1: ஒன்னா கலந்து கொடுத்துறீங்களா?
0: ஆமா ஆமா. ஒன்னா தான் இருக்குது அரிசி. அது என்னன்னா ரத்த அழுத்தம் குறையும், திருநீரும் நல்லா தாராளமாக போகும், டயர்டு இருக்காது, நரம்புகள்லாம் இந்த கால் நரம்பெல்லாம் வலிக்கும். இதை சாப்பிட்றப்போ அவங்களுக்கு வந்து அது குறையும். அதுதான்

0: நிறைய பேர் வந்து
1: கருப்பு கவுனியா,
0: கருப்பு கவுனி. நம்ம இயற்கை விவசாயத்தில் செஞ்சது நாங்கள் அது விலை வந்து 150 ரூபா தான் கொடுக்குறோம். அரிசியை
1: புழுங்கெல்லாம் பச்சையா?
0: பச்சை தான். எங்களுக்கு சொன்ன குருநாதர் கற்றுக் கொடுக்கும்போது பூமியில் பூச்சி இல்லாமல் இருக்குன்னு என்னென்னலாம் பண்ணணுன்றது அதையும் சொல்லி கொடுத்துருக்காரு. நாங்கள் வேப்ப பண்ணாங்க, கடலை பண்ணாங்க, எள்ளு பண்ணாக்கு, தேங்காய் பண்ணாக்கு, அசோஸ் பயிரெலாம் பாசை பயிற்று, அதில் உயிர் உரம் வாங்கிக்கிறோம். இதெல்லாம் அதில் தொழு உரத்தில் மிக்ஸ் பண்ணி வச்சுருவோம்.
1: எவ்வளோ நாள் வச்சுருப்பீங்க?
0: ஒரு 15 நாள் 20 நாள் வச்சுருப்போம் சார். அதுக்கப்புறம் ஒவ்வொரு ட்ரிப்பும் 300 கிலோ போடுவோம் ஏக்கருக்கு.
1: ஏக்கருக்கு 300 கிலோ?
0: 300 கிலோ. அந்த தொழில் ஊற்றாத காலம் தானே வச்சுருக்கிறேன். 300 கிலோ 300 கிலோ ரெண்டு ட்ரிப் போடுறப்போ மேலே பூச்சி மாதிரிலாம் அடிக்க மாட்டோம். இது நல்லாயிருக்கும். மண்ணில் பூச்சி இருந்தால் தானே மேலுக்கு வரப்போகுதே, அதனால் அடிக்க மாட்டோம். இதில் இன்னொன்று விஷயம் சார், எங்கே எங்கே குளம் குட்டெல்லாம் இருக்குதோ வறுவு கால்வாய் கொண்டு போயிட்டு கரை போட்டு அதில் ஒரு 10 அங்குலம் ஸ்லாட்டர் போடணும். ஒரு 30 அடிக்காவது மணல் எடுத்து சேர்த்தாக்கா நிலத்தடி நீர் தானாக இறங்கும், உப்பு நீர் வராது.
1: நான் மறுபடியும் இந்த பாரம்பரிய நெல்லுக்கு வரேன்.
0: வாங்கய்யா.
1: இதில் இந்த இத்தனை ரகங்கள் சொல்கிறீங்க, எல்லாம் பெரும்பாலும் சம்பா பருவத்திற்கு ஏற்ற ரகங்கள் தான்.
0: ஆமாம்.
1: இதில் இயற்கையான முறையில் செய்கிறீங்க, ஊட்டமேற்றிய தொழு உரம் மாதிரி தயார் பண்ணி ஒரு ஏக்கருக்கு 300 கிலோ போட்டுடுறீங்க. அது வந்து கிட்டத்தட்ட அடி உரமாக போட்டுறீங்களா?
0: மேல் உரமாக தான் போடுவோம்.
1: மேல் உரமா? இப்போ நடவு நட்ட பிறகா?
0: நடவு நட்ட பிறகு.
1: எவ்வளோ நாளில்?
0: ஒரு 15 நாள்லேருந்து 20 நாள்கள் போடும்.
1: அப்போ நடவு நடுறதுக்கு முன்னாடி ஒன்றுமே போட மாட்டீங்க?
0: இல்லை,
1: வெறுமனை உழவு ஓட்டி எல்லாம் நட்டுறீங்க.
0: நடுவோம். இந்த மண் இதெல்லாம் இதில் ஊறிக்கினே இருக்கும், மண் சத்து இருந்துக்கினே இருக்கும். திருப்பியும் நம்ம இன்னொரு ட்ரிப்பு போடுறோம் இல்லையா?
1: இல்லை, இப்போ இந்த முதல் இது எப்போ போடுவீங்க? நடவு நட்டு
0: 5 தேதியிலேருந்து 20 நாள் வரையில.
1: 20 நாளைக்குள்ள போட்டு
0: 20 நாளில் போட்டுருவோம்.
1: அடுத்து 100 முறை போட்டுங்களா?
0: ஆமாம், 40 நாள் போடுவோம்.
1: இதே மாதிரி
0: போடுவோம்.
1: அப்போ நிறைய தயார் பண்ணிகிட்டே இருக்கணுமா?
0: ஆமாம் சார்,
1: ஊட்டமேட்டி தொழுவோம், நிறைய தயார் பண்ணணும்.
0: ஒரு ட்ரிப்பு நம்ம கலந்து வச்சுக்கலாம் சார். இதெல்லாம் உறவாயிடும். பூச்சி வந்து இதில் உயிர் உரம் வந்து அதிகமாக வந்து கலந்துக்கினே இருக்கும். இதை 20 நாள் ஒரு ட்ரிப் போடுறப்போ மண்ணுக்கு சத்து ஏறிக்கினே இருக்கும், மண்ணு கெடாது, பூச்சி இருக்காது.
1: இப்போ 2 நாள் போடுறீங்க, அப்புறம் திருப்பி 100 முறை போடணுமா?
0: தேவையில்லை. தால் அதிகமாக வந்துடும், ஏன்னா மழை பெய்யறதுனால அது தேவையில்லை. மழையே இல்லாமல் இருந்தால் அப்போ போடலாம், மழை பெஞ்சதுன்னா போட தேவையில்லை, அதே யூரியா போட்ட மாதிரி ஆகிடும்.
1: ஆமாம்.
0: மேல் உரமா?
1: இதில் களம் மண்டாதா?
0: களம் வரும் சார்.
1: என்ன பண்ணுவீங்க?
0: ஆள் வச்சு தான் எடுப்போம்.
1: களக்கொல்லி
0: ஆர்கானிக் பண்ணுறப்போ நீங்கள் வந்து மருந்தெல்லாம் அடிக்கக்கூடாது.
1: களக்கொல்லியும் பயன்படுத்தக்கூடாது?
0: பயன்படுத்தக்கூடாது. நாத்தாங்கலுக்கு கூட நாற்று விடுறோம் இல்லைங்களா, அது கூட பயன்படுத்தக்கூடாது. அதுக்கு கடலை பண்ணாக்கு தான் நாங்கள் போடுவோம், எருவில் கலந்து தான் போடுவோம். அசோஸ் பயிரெலாம் பாசோ பயிர் ட்ரைகோட்ரோ மறுபடி சூடோமோனஸு இதெல்லாம் ஒரு 50 கிராம் 50 கிராம் எருவில் கலந்து தான் நாற்றுக்கு போட்டு நாற்று விடுவோம். திருப்பி ஒரு 10-15 நாள் போட்டு அதே தான் போடுவோம். தண்ணி போகும்போது தண்ணியில் கரைச்சி விட்ருவோம், அது நல்லாயிருக்கும். நான் பூச்சி இருக்காது.
1: பூச்சி நோய் தாக்குதலே வராதா?
0: வராது.
1: சுத்தமாக வராது?
0: வராது.
1: களை எடுக்கிறது ஆள் வச்சு எடுக்கிறீங்க?
0: ஆள் வச்சு தான் எடுப்போம்.
1: ஒரு களையா ரெண்டு களையா?
0: ஒரு களை தான் எடுப்போம்.
1: அவ்வளோதான்.
0: அவ்வளோதான் எடுப்போம்.
1: எப்போ எடுப்பீங்க அது?
0: அது ஒரு 20 நாளுக்கு மேலே எடுப்போம். 20 நாள் 30 நாள் 30 நாளுக்குள்ளோ.
1: அவ்வளோதான்.
0: அவ்வளோதான்.
1: ஒரு களை எடுத்தால் போருமா?
0: போதும்.
1: ரெண்டாவது களை ஒரு ஆள் விட்டு துவைக்க வேண்டாமா?
0: தேவையில்லை. அந்த மாதிரி பண்ணால் எப்போ பண்ணோன்னா ஒரு இடுப்பு உயரத்துக்கு வரும், கதிர் வரத்துக்கு முன்னாடி அதை வந்து கொஞ்சம் நீக்கல் போடுவாங்க, காற்று ஓட்டமாக இருக்கணுன்றதுக்காக போடுவோம். கதிர் வந்த பிறகு போடக்கூடாது, ஏன்னா தண்டு உடஞ்சதுன்னா கதிர் வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடும்.
1: கதிர் வந்த பிறகு எந்த வேலையுமே செய்யக்கூடாது?
0: செய்யக்கூடாது. கதிர் வர்றதுக்கு முன்னாடியே இந்த வேலையை நம்ம செஞ்சிடணும். செஞ்சுட்டா ஃப்ரீ ஆகிடும். தூர் வரணும், அதிகமாக தான் தூர் வரணும்.
1: எவ்வளோ வெடிக்கிங்கய்யா சாதாரணமாக? ஒரு இப்போ இந்த பாரம்பரிய நெல்லாம் 2 நாள் 3 நாள் தான் வச்சு நடுவாங்க, அதுலேருந்து எத்தனை வெடிச்சு வரும்?
0: 30-40 வரும்.
1: அவரேஜ் அதுதான், நார்மலாக 30-40 சொல்லுவாங்க, அதுதான் வெடிக்கும்.
0: அதுதான் வரும்.
1: முக்கியமான ஒரு கேள்விக்கு
0: சரிங்க
1: வர்றேன் நான். லைச்சா, காளா நமக், இலுப்பப்பு சம்பா, திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய குண்டு சம்பா,
0: குண்டுசம்பா,
1: ஜாஸ்மின் கருப்பு, கிருஷ்ணா சிவப்பு,
0: சிவப்பு,
1: அப்புறம் கருப்பு கவுனி,
0: கருப்பு கவுனி இருக்குது, சிவப்பு கவுனி இருக்குது,
1: சிவப்பு கவுனி எப்படி நிறைய இருக்குது.
0: ஆமாங்க.
1: என்ன விளைச்சல், சராசரி விளைச்சல் என்ன இதுக்கெல்லாம்?
0: சராசரியாக வந்து 25-30 வரும்.
1: மூட்டை?
0: மூட்டை வரும்.
1: எத்தனை கிலோ மூட்டை?
0: 75 கிலோ.
1: அப்போ 3¾ கிட்டத்தட்ட 2 டன் ஒரு ஏக்கர் கிடைக்குமா?
0: கிடைக்கும் சார்.
1: கிடைக்கும். இங்கே சாதாரணமாக நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வெளியிட்டிருக்கிற ரகங்கள் கொடுக்குற விளைச்சல் அளவு சொல்கிறீங்களே நீங்கள்?
0: ஆமாம் சார், வரும் சார். மண் தரமாக இருக்குது, வருது. மண் தரலாம் எப்படி சார் வரும்? சரி சார், இப்போ ஒன்று சொல்கிறேன். இப்போ TKM 9.
1: ஆமாம். திருவூர்குப்பம் 9. பழைய ரகம் என்ன? ஒரு ரூலிங் வெரைட்டி தெரியுங்களா அது?
0: சிவப்பு அரிசி.
1: ஆமாம்.
0: நட்டம்.
1: ஆமாம்.
0: ஒரு ஏக்கர் எத்தனை மூட்டை சார் வரும்?
1: என்ன ஒரு 35-40 மூட்டை வரும்னு சொல்லுவாங்க.
0: என்னென்ன மருந்தெல்லாம் போடுவீங்க?
1: அது சகட்டு மேனிக்கு யூரியா, டிஏபி, அப்புறம் பொட்டாஷு?
0: இல்லை, நாங்கள் அதெல்லாம் போடலை.
1: சரி.
0: தொழு உரம் ட்ரைகோட்ரோ மறுபடி
1: சூடோமோனஸ்,
0: அசோஸ் பயிரிலும் பாசோ பாக்டீரியா, இந்த சாகரிக்கான்றது வந்து ஆர்கானிக்கில், அது கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி தொழு உரத்தில் கலந்து போட்டோம். ஒரே ஒரு ட்ரிப்பு தான் போட்டோம். ஒரு ஏக்கருக்கு 32 மூட்டை நெல் வந்தது. அங்கே இருந்து எல்லாமே சொன்னாங்க.
1: பரவாயில்ல. 75 கிலோ மூட்டை.
0: ஆமாம் சார். வித்து 1710 ரூபா ஒரு மூட்டை.

0: 8 கிலோ,
1: ம்,
0: அவங்க எடுக்குது 78 கிலோ, கோணிக்கு 1 கிலோ எடுத்து அது அறம் அதுன்னு சொல்லி
1: எடுப்பாங்க.
0: 78 கிலோ எடுத்தாங்க. 96 பை வாரினாங்க, 96 மூட்டை கரெக்டாக இடைக்கு வந்தது. அவங்களே சொன்னாங்க, இது போல் நாங்கள் எங்கேயும் பார்க்கல, என்ன நான் போட்டேன். விவசாயிகளும் கேட்டாங்க, வியாபாரிகளும் கேட்டாங்க.
1: ஏன் நீங்கள் TKM 9 போனீங்க, அது எப்போ சாகுபடி பண்ணீங்க?
0: இப்போ தான் சார்,
1: இப்போ இந்த பருவம்.
0: ஆமாம், முடிச்சுட்டேன் அறுவடை பண்ணிவிட்டு. இப்போ இதோ இருக்கு பாருங்கள், TPS 5, இது 23 மூட்டை அர்த்தம், 90 சென்ட். இதுக்கும் ஒரே ட்ரிப்பு தான் போட்டோம்.

0: போயிட்டு ஒரு 3 மாதம் குடவுனில் வச்சுட்டாக்கா. இதை சாப்பிடும்போது நம்ம இந்த ஆச்சு சாப்பிட்டுங்களோம்.
1: டிபிஎஸ் 5ஆ?
0: டிபிஎஸ் 5.
1: இட்லி பாரம்பரிய நெல் சாகுபடியாளர். நீங்கள் டிகேஎம் 9க்கு போகிறீங்க, டிபிஎஸ் 5க்கு போகிறீங்க.
0: ஆமாம் சார், சைடில் வந்து கேவிக்கே தான் நமக்கு வந்து இந்த நெல் கொடுத்தாங்க.
1: சாகுபடி பண்ண சொல்லியா?
0: இதை செஞ்சு பாருங்க எப்படி இருக்குது, ஆர்கானிக்கில் பண்ணுறீங்களே இதை செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. சரி, ஒரு 90 சென்ட்ல அதை செஞ்சு பார்க்கலாம். ஏன் சார் தாய் வீடு சார் சார் எப்படி சார் அம்மா சொல்கிறது
1: கேட்கறது செஞ்சு தான் ஆகணும்.
0: அவங்க தான் இப்போ கூட வந்து ஆடுதுறை 61 கொடுத்துருக்காங்க. இது வேறு யாரும் முன்னோடி விவசாயிக்கு முன்னு மட்டும்தான் கொடுக்குறோம். இதை நீங்கள் பயிர் செஞ்சு சொன்னீங்கன்னா நீங்களோட அடுத்த முறை இது செய்யுங்க. சன்னரகம் சாப்பாட்டு அரிசி நல்லாயிருக்கும். ஆராய்ச்சி தொழிலும் கொடுத்துருக்காங்க. இது நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம், இதை நீங்கள் பயிர் செய்யுங்க. நீங்கள் மற்றதெல்லாம் நீங்கள் செய்கிற மாதிரி செய்யுங்க, இதுக்கு மட்டும் ஒரு 1/2 ஏக்கர் கொஞ்சம் செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுவும் வச்சுருக்கிறேன். அதை ட்ரம் ஷீட்டு போடலாமா கையில் போடலாமான்னு கொஞ்சம் யோசனையில் இருக்குது.
1: தேவராஜன் ஐயாவுடைய தொலைபேசின்னு சொல்லுங்க.
0: 93 80 93 80 32 32 28 28 28 28.
1: தொடர்பு கொள்ளலாமா?
0: கண்டிப்பாக கண்டிப்பாக போடலாம்.
1: ஒரு பாரம்பரிய நெல் சாகுபடியாளராக நீங்கள் ஒரு லாபகரமான விவசாயியாக இருக்கிறீங்களா?
0: இருக்கிறேன் சார்.
1: நிச்சயமா
0: நிச்சயமா.
1: அப்படியே நெஞ்சில் கை வச்சு சொல்லுங்கள்.
0: 2 கை வைக்கணுமா 1 கை வைக்கணுமா?
1: நீ 1 கை வச்சாலும் சரி 2 கை வச்சாலும் சரி.
0: சரி சார், 1 கை வைக்கிறேன் சார். நான் வந்து இயற்கை விவசாயம் பாரம்பரிய நெல் பயிர் பண்ணுறேன். மீஞ்சூர் பிளாக்கு சின்னகாவனம் கிராமத்திலேருந்து நான் இயற்கை விவசாயம் பாரம்பரிய நெல் பண்ணுறேன். இதனால் எனக்கு லாபம் இருக்குது.
1: இருக்குது
0: லாபம் இருக்குது. அதாவது மற்றவங்க அன்பும் இருக்குது, பாசமும் இருக்குது.
1: அதெல்லாம் வாசம் தான், அன்பு மட்டும் பத்தாது. பயிர் நிரம்பணுமா வேண்டாமா? பயிர் நிறைய சாப்பிடணும்னா கையில் காசு வேணும் இல்லை? பயிர் நிரம்பணுமா வேணாமா?
0: அதான் சார், இப்போ 96 மூட்டை விற்றான்ல, காசு இருக்குதுல்ல.
1: அது டிகேஎம் 9 இல்லை?
0: ஆமாம், இது வைக்க போகிறோம்ல.
1: பாரம்பரிய நெல் வேணும்ல?
0: பாரம்பரிய நெல் வாங்கி வச்சுக்கிறேன் சார்.
1: அதில் வரணும் இல்லை?
0: வரும் சார், வர வச்சிடும்.
1: வரும்
0: வரும்.
2: என்ன அண்ணி, பாரம்பரிய நெல் ரகங்களை பற்றி திருவள்ளூர் மாவட்டம் சின்னக்காவனம் இ தேவராஜன் அவங்க எம்புட்டு அருமையாக எடுத்து சொன்னாங்கள்ல.
3: அடே அப்பா, பாரம்பரிய அரிசி ரகங்கள் இத்தனை இருக்கா? இதோட மருத்துவ குணங்களையும் சாகுபடி முறைகளையும் இவங்க எடுத்து சொல்ல சொல்ல பாரம்பரிய அரிசிகள் மேலே ரொம்ப ஈர்ப்பு ஏற்படுது.
2: அண்ணி அது மட்டுமா, இயற்கை உரத்தை போட்டு ஆரோக்கியமான உணவு கொடுக்குற திருப்தி அவரோட வார்த்தைகள்லே தெரியுதே.
3: நெசம்தான், பாரம்பரிய நெல் ரகங்கள் பத்தின தெளிவு இப்ப எனக்கு கிடைச்சிருச்சு. ஏன் செல்வி, நீங்களும் இவரை போலவே மற்ற ரகங்களையும் பயிர் பண்ணலாமே.
2: யோசனை நல்லா தான் இருக்க நீ, பயிர் செஞ்சா நல்லா தான் இருக்கும். மச்சான்ட்ட கலந்து பேசி ஒரு முடிவு எடுக்கிறேன்.
4: இனி தொடர்வது வேளாண் செய்திகள்.
2: தக்காளியில் விளைச்சலை அதிகரிப்பதற்கான உத்திகள் மற்றும் பதப்படுத்துவதற்கேற்ற ரகங்கள். உலக நாடுகளில் பயன்படுத்தப்படும் காய்கறிகளில் தக்காளி இன்றியமையாதது ஆகும். தக்காளி பழங்கள், சாலட், சமைக்கப்பட்ட உணவுகள் மற்றும் பதப்படுத்தப்பட்ட தயாரிப்புகளாக பயன்படுத்தப்படுகின்றன. இருப்பினும் பயிர் சாகுபடி செய்யும் சூழலுக்கு ஏற்றபடி அதிக விளைச்சல் தரும் ரகங்கள் மற்றும் வீரிய ஒட்டுகளை தேர்ந்தெடுத்து அவற்றை நடவு செய்வதன் மூலம் உற்பத்தியை அதிகரிக்கலாம். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக தக்காளி வீரிய ஒட்டு கோ3 ரகம் ஹெக்டருக்கு சுமார் 96.2 டன் விளைச்சல் தரவல்லது. மேலும் தக்காளி இலை சுருள் வைரஸ் மற்றும் வேர்முடிச்சி நூற்புழுவிற்கு எதிர்ப்பு திறன் கொண்டது. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக தக்காளி வீரிய ஒட்டு கோ4 ரகம் ஹெக்டருக்கு 97 டன் விளைச்சல் தரவல்லது. பழங்கள் நீண்ட நாட்கள் சேமிப்பதற்கு உகந்தவை. அர்கா ரக்ஷத் ரகம் 90 முதல் 100 டன் ஒரு ஹெக்டருக்கு விளைச்சல் தரவல்லது. இது இலை சுருள் வைரஸ், பாக்டீரியா, வாடல் நோய் மற்றும் ஆரம்பகால கருகல் நோய்க்கு எதிர்ப்பு திறன் கொண்டது. அர்கா ஆதித்யா ரகம் ஹெக்டருக்கு 60 முதல் 65 டன் விளைச்சல் தரவல்லது. இலை சுருள் வைரஸ், பாக்டீரியா, வாடல் நோய் மற்றும் ஆரம்பகால கருகல் நோய்க்கு எதிர்ப்பு திறன் கொண்டது. அர்கா சம்ரட் ரகம் ஹெக்டருக்கு சுமார் 80 முதல் 85 டன் விளைச்சல் தரவல்லது. இலை சுருள் வைரஸ், பாக்டீரியா, வாடல் நோய் மற்றும் ஆரம்பகால கருகல் நோய்க்கு எதிர்ப்பு திறன் கொண்டது. அர்கா விசேஷ் ஹெக்டருக்கு 75 டன் விளைச்சல் தரவல்லது. இலை சுருள் வைரஸ், பாக்டீரியா, வாடல் நோய் மற்றும் ஆரம்பகால கருகல் நோய்க்கு எதிர்ப்பு திறன் கொண்டது. அர்கா அனன்யா இந்த ரகம் ஹெக்டருக்கு சுமார் 65 முதல் 70 டன் விளைச்சல் தரவல்லது. தக்காளி இலை சுருள் வைரஸ் மற்றும் பாக்டீரியா வாடல் நோய்க்கு எதிர்ப்பு திறன் கொண்டது. ஒரு ஹெக்டர் பயிரிட 100 முதல் 150 கிராம் வீரிய ஒட்டு விதைகள் தேவைப்படுகின்றன. 1 கிலோ விதைக்கு 4 கிராம் ட்ரைகோடர்மா விரிடி அல்லது 10 கிலோ சூடோமோனாஸ் ஃபுளோரசன்ஸ் அல்லது 2 கிராம்

0: கார்பன் டாசும் கொண்டு விதைப்பதற்கு 24 மணி நேரத்திற்கு முன்பே விதை நேர்த்தி செய்ய வேண்டும். 98 குழிகள் உள்ள குழித்தட்டு தக்காளி விதைப்பதற்கு பொருத்தமானதாக இருக்கும். ஒரு ஹெக்டர் நடவுக்கு 238 குழித்தட்டுகள் தேவைப்படும். சுத்திகரிக்கப்பட்ட தென்னை நார் உரம் 30 கிலோ, 5 கிலோ வேப்பம் பின்னாக்கு, 1 கிலோ அசோஸ் பயிரில்லம், 1 கிலோ பாஸ்போ பாக்டீரியா ஆகியவற்றை ஒன்றாக கலக்க வேண்டும். ஒரு குழித்தட்டிற்கு 1.5 கிலோ தென்னை நார் கலவை தேவைப்படும். இந்த கலவையை குழித்தட்டுகளில் நிரப்பி ஒரு குழிக்கு ஒரு விதை வீதம் நடவு செய்ய வேண்டும். பின் குழித்தட்டுகளை ஒன்றன் மேல் ஒன்றாக அடுக்கி அதனை முளைப்பு வரும் வரை பாலித்தீன் தாள்கள் கொண்டு மூடி வைக்க வேண்டும். 6 நாட்களுக்கு பிறகு குழித்தட்டுகளை தனித்தனியாக உயர்த்தப்பட்ட மண் படுக்கைகள் மீது வைக்க வேண்டும். பூவாளியை கொண்டு தினமும் நீர் தெளிக்க வேண்டும். விதையிட்டு 18 நாட்களுக்கு பிறகு 0.5% 19:19:19 என்ற உரத்தை தெளிக்க வேண்டும். ஜோடி வரிசை நடவு முறையில் வீரிய ஒட்டுகள் 150 சென்டிமீட்டருக்கு 75 சென்டிமீட்டருக்கு 60 சென்டிமீட்டர் என்ற ஜோடி வரிசையில் நடுவதன் மூலம் அதிக விளைச்சல் பெறலாம். மிதமான வறட்சி தக்காளி செடிகளை பாதிக்காது. ஆயினும் விளைச்சல் அளவும் அதன் தரத்தையும் நிர்வகிக்க பொருத்தமான மேலாண்மை முறைகளை கடைபிடிக்க வேண்டும். நீர் மேலாண்மை மற்றும் உர மேலாண்மை பயிரின் வளர்ச்சியில் முக்கிய பங்கு ஆற்றுவதோடு பயிரின் வேர்மட்டத்தில் நல்ல காற்றோட்ட நிலைகளை பராமரிப்பதிலும் பங்கு வகிக்கிறது. அதிகமான தண்ணீரை பயன்படுத்தினால் மண்ணின் காற்றோட்டத்தன்மை பாதிக்கப்படும். மேலும் அதிகப்படியான ஈரப்பதம் வேர் பூஞ்சை மற்றும் மண் மூலம் பரவும் நோய்களை பரப்பும். சொட்டு நீர் பாசன முறை அதிகப்படியான நீர் விரயமாவதை தடுப்பதுடன் மண்ணின் காற்றோட்ட தன்மையையும் பாதுகாக்கிறது. தக்காளிக்கு 25 டன் தொழு உரம், 10 கிலோ போராக்ஸ் மற்றும் 50 கிலோ துத்தநாக சல்பேட் அடியுரமாக இட வேண்டும். வீரிய ஒட்டு ரகங்களுக்கு ஒரு ஹெக்டருக்கு 200 கிலோ தழை, 250 கிலோ மணி, 250 கிலோ சாம்பல் சத்து இட வேண்டும். இதில் 50 கிலோ தழை சத்து, 250 கிலோ மணிச்சத்து மற்றும் 100 கிலோ சாம்பல் சத்தை அடியுரமாக இட வேண்டும். பின் தழை மற்றும் சாம்பல் சத்து தலா 150 கிலோவை 3 தவணையாக பிரித்து 30, 45 மற்றும் 60 நாட்களில் நாற்று நடவுக்கு பின் செலுத்த வேண்டும். தண்ணீரில் கரையக்கூடிய உரங்களை பயன்படுத்தி 3 நாட்களுக்கு ஒரு முறை சொட்டு நீர் பாசன முறையில் செடிகளுக்கு செலுத்த வேண்டும். தக்காளியில் செடிகளின் வளர்ச்சி உயரம் அதனை பொறுத்து கவாத்து செய்ய வேண்டும். இவ்வாறு செய்வதனால் மேல் நோக்கி குறுக்கே வளரும் கிளைகளை கவாத்து செய்து ஒளி உள்ளே ஊடுருவும்படி செய்வதால் பயிர்கள் நன்றாக வளர்ந்து அதிக விளைச்சல் தரும். தக்காளி செடிகள் வளரும் பொழுது அதன் கிளைகளை கம்பி அல்லது கயிறுகள் கொண்டு கட்ட வேண்டும். இவ்வாறு செய்வதனால் ஒளி மற்றும் காற்று செடிகளின் இடையே சீராக சென்று செடிகளை நன்கு வளர செய்கின்றது. இதனால் பழங்களின் எண்ணிக்கை மற்றும் தரம் அதிகரிக்கின்றது. பூச்சி மற்றும் நோய் தாக்கும் வாய்ப்பும் குறைகிறது. துத்தநாக சல்பேட் 0.5% என்ற அளவில் 40 நாட்களுக்கு பிறகு 3 முறை 10 நாட்கள் இடைவெளியில் தெளிக்கலாம். 19:19:19 மற்றும் 1% மாங்கனீசை நடவு செய்த 60 நாட்களுக்கு பிறகு தெளிக்க வேண்டும். போரிக் அமிலத்தை 0.3% என்ற அளவில் பூக்கும் பருவத்தில் 2 முறை 10 நாட்கள் இடைவெளியில் தெளிப்பதால் பூக்கள் உதிர்வதை தவிர்த்து காய் பிடிக்கும் தன்மையை அதிகரிக்கலாம். பயிர் சுழற்சி முறையில் வெவ்வேறு பயிர்களை நடுவதன் மூலம் களைகளை தவிர்க்கலாம். மூடாக்கு பயன்படுத்துவதன் மூலம் களைகள் கட்டுப்படுவது மட்டுமல்லாமல் வேர் பகுதியில் நன்மை தரும் நுண்ணுயிரிகளின் எண்ணிக்கையும் அதிகரிக்கும். இனி தக்காளி பதப்படுத்துதல் பற்றி தெரிந்து கொள்ளலாம். தக்காளி பழங்கள் கெச்சப், ஜாம், சாஸ், பியூரி, ஊறுகாய், தொக்கு, தக்காளி பொடி போன்ற பலவகை தயாரிப்புகளாக பதப்படுத்தப்பட்டு பயன்படுத்தப்பட்டு வருகிறது. பதப்படுத்துவதற்கு தேவையான தன்மைகள்: பழங்கள் அனைத்தும் சீரான வடிவில் இருக்க வேண்டும். பழங்கள் சீரான அதி சிவப்பு நிறத்தில் இருக்க வேண்டும். நெகிழ்வான தோலுடைய பழங்களாக இருக்க வேண்டும். உறுதியான தசையுடன் அதிக அளவிலான லைகோபீன் உடைய பழங்கள் பதப்படுத்துதலுக்கு உகந்தவை. கார அமிலத்தன்மை 4.4 அளவாக இருத்தல் அவசியம். இதற்கு ஏற்ற ரகங்கள் என்னென்ன என்பதை பார்க்கலாம். அர்கா அபெக்ஷா எனும் வீரிய ஒட்டு ரகத்தில் அமிலத்தன்மை 0.36% மற்றும் லைகோபீன் 100 கிராமுக்கு 14.15 மில்லிகிராம். அர்கா விசேஷ் வீரிய ஒட்டில் அமிலத்தன்மை 0.36% மற்றும் லைகோபீன் 100 கிராமுக்கு 14.14 மில்லிகிராம். விவசாயிகள் விளைச்சலை அதிகரிப்பது மட்டுமல்லாமல் பதப்படுத்துவதற்கு ஏற்ற வீரிய ஒட்டு ரகங்களை நடவு செய்வதன் மூலம் பதப்படுத்தும் தொழிற்சாலைகளுக்கு பழங்களை விநியோகம் செய்து அதிக லாபம் ஈட்டலாம்.
1: இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள்.
0: நேயர்கள் இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி. இந்நிகழ்ச்சி

0: விளம்பரதாரர், இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
1: ஆஹா, இந்த மழையாலையும் பயிர் பாதிச்சிருச்சே, இப்ப என்ன செய்யறது?
2: கவலைப்படாத நண்பா, பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்துல சேர்ந்திருக்கியா?
1: ஆமா, சேர்ந்திருக்கேன். PMFBY பாலிசி மூலமா இழப்புக்கு நிதி கிடைக்கும்னு நம்பிக்கையா இருக்கேன்.
3: இயற்கை பேரிடர், எதிர்பாராத வானிலை மாற்றம் போன்ற காரணங்களால் ஏற்படும் பயிர் இழப்பிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம்.
2: தகுதியுள்ள விவசாயிகள் உதவி எண் 1444 தொடர்பு கொள்ளுங்கள், அல்லது PMFBY அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிடலாம். அருகில் உள்ள வேளாண்மை துறை அலுவலகம் அல்லது பொது சேவை மையத்தையும் அணுகலாம்.
4: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
2: இந்த முறை விதை, உரம் வாங்க பணம் கிடைச்சது ரொம்ப உதவியா இருந்துச்சு.
1: எப்படிண்ணே?
2: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்துல சேர்ந்தேன். ஆண்டுக்கு 6000 ரூபாய் 3 தவணைகளா நேரடியா வங்கி கணக்குக்கு வந்துச்சுல்ல. பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6000 ரூபாய் நிதி உதவி நேரடியாக வங்கிக் கணக்கில் வழங்கப்படுகிறது.
3: நீங்களும் தகுதி பெற்றிருந்தால் அருகிலுள்ள பொது சேவை மையம் அல்லது வேளாண்மை துறை அலுவலகத்தை அணுகி பதிவு செய்து பயனடையுங்கள்.
4: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
0: அமைப்பில் உதவி வி உஷா. நிகழ்ச்சி அமைப்பு பி. வாசுதேவன்.

0: நேரம் 8 மணி.
1: நேரம் 8 மணி. தொடர்வது செய்தி அறிக்கை.
2: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பொதுமக்களின் பாதுகாப்புக்காக புதிய சட்டங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், ஆங்கிலேயர் காலத்தில் கொண்டுவரப்பட்ட சட்டங்கள் அரசு நிர்வாகத்தை பாதுகாப்பதற்காகவே அமல்படுத்தப்பட்டதாக கூறினார். இதில் மாற்றங்கள் கொண்டுவரப்பட்டு மக்களின் நலனுக்காக புதிய சட்டங்கள் அமல்படுத்தப்பட்டுள்ளதாக திரு அமித்ஷா தெரிவித்தார். கடந்த 10 ஆண்டுகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் காரணமாக நாட்டின் பொருளாதார வளர்ச்சி அதிகரித்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற பொருளாதார மாநாட்டில் உரையாற்றிய அவர், கட்டமைப்பு, முதலீடு, வங்கி சீர்திருத்தம் உள்ளிட்டவையின் மூலம் பொருளாதாரம் மேம்பட்டு வருவதாக கூறினார். உலகளாவிய பொருளாதார நெருக்கடியின் போதிலும் மத்திய அரசின் திட்டங்களின் மூலம் நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டில் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி 7.8% எட்டியுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். நடப்பு நிதியாண்டுக்கான மூலதன செலவினம் 12,22,000 கோடி ரூபாயாக ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். பிரதமரின் முத்ரா யோஜனா திட்டத்தின் கீழ் 52 கோடி ரூபாய் கடனுதவி வழங்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். பிரதமரின் வீட்டு வசதி திட்டம், உஜ்வாலா இலவச சமையல் எரிவாயு திட்டம், ஆயுஷ்மான் பாரத் மருத்துவ காப்பீட்டுத் திட்டம் உள்ளிட்ட மக்கள் நலத்திட்டங்கள் மூலம் நாட்டின் வளர்ச்சியில் மக்களின் பங்களிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். தமிழகத்தில் போக்சோ மற்றும் போதைப்பொருள் வழக்குகளை விசாரிக்க கூடுதல் நீதிமன்றங்கள் அமைக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், பொதுமக்களுக்கு உரிய நேரத்தில் நீதி கிடைப்பதை உறுதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கூறினார். வழக்கறிஞர்களுக்கான மருத்துவ காப்பீட்டுத் திட்டம் செயல்படுத்துவது தொடர்பாக முதலமைச்சரிடம் பேசி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு நிர்மல்குமார் தெரிவித்தார். தமிழகத்தில் போதைப்பொருள் புழக்கம் கட்டுப்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு வலியுறுத்தியுள்ளார். தூத்துக்குடி விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதற்காக அரசு தனியாக குழு உருவாக்கியிருப்பதாக அறிவித்துள்ளதை சுட்டிக்காட்டினார். மாநிலத்தில் போதைப்பொருள் பயன்பாட்டை முழுமையாக கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். 217 மதுக்கடைகள் மூடப்பட்டுள்ளதாக கூறிய திரு வன்னியரசு, பள்ளி, கல்லூரி மற்றும் கோயில்கள் அருகே மதுக்கடை இருந்தால்

0: அவை மூடப்படும் என்று தெரிவித்தார். சிறுபான்மையின மக்கள் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு பெறும் நோக்கில் 20 புதிய திட்டங்களை அரசு அறிமுகப்படுத்தியுள்ளதாக மாநில அமைச்சர் திரு ஷாஜகான் தெரிவித்துள்ளார். திருநெல்வேலியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதுகுறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார். 100 பேர் தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி வழங்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். கடந்த நிதியாண்டில் சிறுபான்மையினர் நலத்துறைக்கு 25 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிலையில் தற்போது 207 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக திரு ஷாஜகான் தெரிவித்தார். தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் தவறான குற்றச்சாட்டுகளை தெரிவித்து வருவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குறை கூறியுள்ளார். நெல்லையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேர்தலில் வெற்றி பெற்றால் தேர்தல் ஆணையம் நன்றாக செயல்பட்டதாகவும், தோல்வியடைந்தால் தேர்தல் ஆணையம் சரியாக செயல்படவில்லை என்றும் குறை கூறுவதாக தெரிவித்தார். தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் மற்ற இரு தேர்தல் ஆணையர்களுடன் ஆலோசித்தே முடிவுகளை எடுத்து வருவதாகவும் திரு நயினார் நாகேந்திரன் கூறினார். நிதி ஸ்திரத்தன்மை உலகளாவிய பொருளாதார சூழலுடன் இணைந்துள்ளதாக ரிசர்வ் வங்கி ஆளுநர் திரு சஞ்சய் மல்கோத்ரா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற பொருளாதார மாநாட்டில் உரையாற்றிய அவர், கோவிட் பெருந்தொற்று காலத்தில் உலக நாடுகள் பொருளாதார நெருக்கடியை எதிர்கொண்டதை சுட்டிக்காட்டினார். நிலையான நிதி திட்டங்கள் மூலம் மட்டுமே முழுமையான பொருளாதார வளர்ச்சியை எட்ட முடியும் என்று அவர் கூறினார். மேற்காசியா போன்ற உலகளாவிய பிரச்சினைகளின் போதும் இந்தியாவின் பொருளாதாரம் வளர்ச்சியடைந்து வருவதாக திரு சஞ்சய் மல்கோத்ரா தெரிவித்தார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இன்று 5 தங்கம், 2 வெள்ளி, 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டிகளில் ஆடவர் ஹாக்கி பிரிவில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்றது. மல்யுத்த பிரிவில் இந்தியாவின் அமன் ஷெஹ்ராவத் தங்கப்பதக்கம் வென்றார். ஆடவர் 57 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். ஆடவர் கிரிக்கெட் இறுதி ஆட்டத்தில் இந்தியா 19 ரன் வித்தியாசத்தில் பாகிஸ்தானை வென்று தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியது. இப்போட்டியில் இந்தியா இதுவரை 21 தங்கம், 27 வெள்ளி, 37 வெண்கலப் பதக்கம் பதக்கப்பட்டியலில் 4வது இடத்தில் உள்ளது. தங்கப்பதக்கங்களை வென்ற இந்திய வீரர்களுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், முதலமைச்சர் திரு விஜய் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இந்தியாவுக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 352 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் விளையாடி வரும் வெஸ்ட் இண்டீஸ் சற்று முன் வரை 14.2 ஓவரில் ஒரு விக்கெட் இழப்பிற்கு 101 ரன் எடுத்துள்ளது. சண்டிகரில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 351 ரன் எடுத்தது. கே எல் ராகுல் அபாரமாக ஆடி 129 ரன்னுக்கு ஆட்டமிழக்காமல் உள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 8:35. ஆகாஷவாணி திரைகானம் கேட்கலாம். திரைகானத்தில் ஒலிக்கியிருப்பது இளையராஜா எஸ் ஜானகி பாடியிருக்கும் பாடல் அவதாரம் திரைப்படத்திற்காக.

திரைகானம் ஒலிக்க கேட்டுக்கொண்டிருக்கிறோம். திரைகானத்தில் அடுத்து சித்ரா பாடியிருக்கும் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் பாம்பே.

திரைகானம் ஒழிக்க கேட்டுக்கொண்டிருக்கிறோம். திரைகானத்தில் அடுத்து எஸ்பி பாலசுப்ரமணியம், ஓ எஸ் அருண் இணைந்து பாடியிருக்கும் பாடல் காதல் தேசம் திரைப்படத்திற்காக.

0: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 வயது முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
0: கல்வி தகுதி அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
0: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முக தேர்வு ஆகிய 3 அடுக்கு தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
0: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 நாட்கள் மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
1: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
0: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு 354 ரூபாய், SC/ST பிரிவினருக்கு 266 ரூபாய், GST உட்பட.
1: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆபீசர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
0: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
1: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் அக்டோபர் 5 தேதிக்குள் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
0: The Head of Programs, நிகழ்ச்சி பிரிவு தலைவர், Program Coordination Section, நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
1: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
0: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
1: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வம் உள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
0: ஆர்வம் உள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.
2: திரைக்காலத்தில் நிறைவாக

0: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில்.
1: நேயர்களே, நீங்களும் எங்களோட இணைஞ்சு நம்ம நிகழ்ச்சிகளோட அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணுமா?
2: அப்போ நம்ம ஆகாஷ்வாணி சென்னையோட வாட்ஸ்அப் சேனல்ல இணைங்க.
1: விவசாய நிகழ்ச்சிகள் தொடங்கி மருத்துவம், பெண்கள், குழந்தைகள், மேலும் சிறப்பு விருந்தினர்களுக்கான எல்லா நிகழ்ச்சிகளோட அப்டேட்ஸையும் தெரிஞ்சுக்க நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணுங்க, கேட்டு ரசிங்க, ஷேர் பண்ணுங்க.
2: இதற்கு ஏஆர் சென்னையோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஆகாஷ்வாணி சென்னை அப்படிங்கிற வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்கு, அதன் மூலம் இணையலாம். எங்களோட அனைத்து அப்டேட்ஸ்களையும் உடனுக்குடனா தெரிஞ்சுக்கலாம்.
1: இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள் நம்ம ஆகாஷ்வாணி சென்னை வாட்ஸ்அப் சேனலோடு.

0: நேரம் 9:35. திரைகணம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். மீண்டும் எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் வரும் பாடல். இடம்பெற்ற திரைப்படம் பயணங்கள் முடிவதில்லை.
1: இளைய நிலா பொழிகிறதே

இதுவரை அகில பாரத இசை நிகழ்ச்சி கேட்டீர்கள். இன்றைய அகில பாரத இசை நிகழ்ச்சியில் ரஃபீக் கான் அவர்களின் வயலின் இசை கேட்டோம். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில்.

நேரம் 11 மணி. ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் வானிலை அறிக்கை கேட்கலாம். சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 34.5°C, இயல்பை விட 1 டிகிரி கூடுதல். குறைந்தளவு வெப்பநிலை 27.1°C, இயல்பை விட 1.5°C கூடுதல். பதிவான ஈரப்பதம் 74%. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 36.2°C, குறைந்தளவு வெப்பநிலை 27.4°C, பதிவான ஈரப்பதம் 71%. சென்னை மற்றும் அதன் சுற்றுப்புறத்திற்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை மற்றும் இரவு வேளைகளில் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. அதிகளவு வெப்பநிலை 35-36°C, குறைந்த அளவு வெப்பநிலை 27-28°C ஒட்டியே நிலவக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். இனி ஒழித்துக் கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில் நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் கடலூர் எஸ் நந்தகுமார் அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவோம், 7 மணி முதல் 9 மணி வரை புத்தம் புது காலை. உரிமை குரல் அறிந்திரு விழித்திரு. நுகர்வோர் உரிமைகள் குறித்து வழக்கறிஞர் எஸ் சரோஜா அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் முதல் பகுதி இடம்பெறும். தமிழமுதம் வழங்குகிறார் முனைவர் அரங்கமல்லிகா அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு பல் மருத்துவர் டாக்டர் சாய் சரத் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 4 பகுதி இடம்பெறும். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 திரைகாணம், 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 8 மணிக்கு கொடியை காத்த தியாகி திருப்பூர் குமரன் அவர்களின் பிறந்த தின சிறப்புரை வழங்குபவர் கா அம்சப்ரியா அவர்கள். 8:30 வீரமுரசு சுப்பிரமணிய சிவா. சுப்பிரமணிய சிவா அவர்களின் பிறந்த தின சிறப்புரை வழங்குகிறார் முனைவர் சி அருணன் அவர்கள். 8:45 திரைகாணம், 9 மணிக்கு அரங்கிசை. டி கே கோவிந்தராவ் அவர்களின் பாட்டு கேட்கலாம். எம் ஏ கிருஷ்ணசுவாமி அவர்கள் வயலின், குருவாயூர் துரை அவர்கள் மிருதங்கம், டி வி வாசன் அவர்கள் கட்டம். இந்த நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். 10 மணிக்கு ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 அன்றாட நிகழ்வுகளின் தொகுப்பு தொடர்ந்து முத்து சிதறல் கேட்கலாம். 11 மணிக்கு தேன் சிந்தும் நேரம். நண்பகல் 12:10 சங்கீத சாரல். எம் ஏ அபிநயா அவர்களின் பாட்டு கேட்கலாம். ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், எஸ் ஸ்ரீதரன் அவர்கள் மிருதங்கம். 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பிரதம மந்திரி முத்ரா திட்டம் குறித்த தகவல்கள். பிற்பகல் 1:10 கனிந்த வாழ்வு. ஓய்வு பெற்ற மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் எம் உதயகுமார் அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுகிறார் கே வேல்முருகன். 2:15 திரைகாணம், 2:40 இசை பயிற்சி. தேவி ஸ்ரீ மீனலோச்சனி என தொடங்கும் பாபநாசம் சிவன் பாடல். கல்யாணி ராகம் ரூபகதாளம். ஆசிரியர் பாபநாசம் டாக்டர் ருக்மணி ரமணி அவர்கள், மாணவர்கள் ஜி கற்பகம், எஸ் லாவண்யா ஆகியோர். 3 மணிக்கு விடுமுறை விருப்பம். 4 மணிக்கு பாரதியின் பாஞ்சாலி நாடகம். எழுதியவர் டாக்டர் எஸ் முத்துலட்சுமி அவர்கள். அமைப்பு எஸ் கார்த்திகே தீபன். 5 மணிக்கு குட்டீஸ் நேரம் படப்பை டிஏவி ராசி பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி முதல் பகுதி இடம்பெறும். 5:30 கிராமிய தென்றல். பி வேலாயுதம் குழுவினர் வழங்கும் போகவதி திருக்கல்யாணம் தெருக்கூத்து. மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்ஷன் அவர்கள். ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 6:55 திரை இசை. 6:40 மனதில் நின்றவை. இரவு 7 மணிக்கு திரைகாணம். 7:10 கோயம்புத்தூர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் எம் ஹரிஹரன். 7:25 பண்ணை செய்தி. 7:30 உழவர் உலகம். ஒருங்கிணைந்த பண்ணையத்திற்கு ஏற்ற வான்கோழி மற்றும் ஜப்பானிய காளை வளர்ப்பு. சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி கோழியின அறிவியல் துறை பேராசிரியர் டாக்டர்

வள்ளி அவர்களுடன் அவர்களின் உரை தொடர்ந்து மெல்லிசை மற்றும் வேளாண் செய்திகள். 8:05 9:15 திரைகாணம், 10 மணிக்கு ரவிவாஸ்ரீ அகில பாரத சங்கீத சபா நிகழ்ச்சியில் ஹிந்தோல் பென்சே அவர்களின் கயால் கயாங் கேட்கலாம். நாளைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்டீர்கள் நேயர்களே.

0: winning the Asian Games gold with a commanding victory in the final. The Prime Minister also congratulated Pranavi Sharat Urs on winning India's first ever gold in women's individual golf at the Asian Games. Mr. Modi also congratulated Kumkum Anil Mohod on becoming the first Indian woman to win recurve individual gold at the 2026 Asian Games. Prime Minister also congratulated Aman Sehrawat for scripting history by winning India's first ever Asian Games gold in the men's 57kg freestyle wrestling event. Mr. Modi expressed happiness that 6 decades later, India is back on the podium in the men's 97kg freestyle wrestling event at the Asian Games, and that is the end of this news bulletin.
1: நேரம் 11:10 ஆகாஷவாணி சென்னை நேயர்களே 101.4 மெகா ஹர்ட்ஸ் எஃப்எம் ரெயின்போ 100.1 மெகா ஹர்ட்ஸ் எஃப்எம் கோல்ட் மற்றும் 102.3 மெகா ஹர்ட்ஸ் விவித் பாரதி பண்பலை வரிசைகளில் தற்போது நிகழ்ச்சிகள் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கின்றன. சென்னை மத்தியலை 720 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் இன்றைய ஒளிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் ஒளிபரப்பு இதே அலைவரிசையில் நாளை காலை 5:45 ஆரம்பமாகும். வணக்கம் நேயர்களே, ஜெய் ஹிந்த்.